ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். இன்று சகவருடம் 1948 வைசாக மாதம் 15ஆம் தேதி, 2026 வருடம் மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நிலையத்தின் நேரம் 5:56:30. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம்
1: குரலோசை. வினைத்திட்பம் 67 அதிகாரம் 3வது குறட்பா.

0: செயலில் ஆண்மையாவது முடிந்தபின் வெளியே புலப்படுமாறு அதுவரை மறைத்துச் செய்வதாகும். இடையில் வெளிப்பட்டால் அது தீராத துன்பத்தையே தரும்.
1: கடை

0: தரும்.
1: குரலோசை கேட்டீர்கள்.
2: நீர்கள் இனி கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் பேராசிரியர் வி ஏ இளவழகன் அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபர்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி கே ஹனிஷா, 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்பு, 8:00 துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரைசஸின் நலமாய்வாழ, உலக ஆஸ்துமா தினம் குறித்து தகவல் வழங்கவிருக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவு உதவி மருத்துவ அலுவலர் டாக்டர் பி பூங்குன்றன் அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தி, 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 9:45 வானொலிக்கு 90 இளையோரும் வானொலியும் கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம், 10:00 சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:05 சிந்தனை அரங்கம், 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். நாகப்பட்டினம் மாவட்டம் சங்கரன் பந்தல் ஓய்வு பெற்ற ஓஎன்ஜிசி பாதுகாப்பு பிரிவு ஊழியர் கே அன்பழகன் அவர்களுடன் நேர்முகம். 3:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 4:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் ஊருமுறவும், 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் ஊருமுறவும், நாளை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 அலை யோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லாமது, வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனையின் நலமாய்வாழ, நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தரவிருக்கிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள், 6:45 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரின் இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு முறமையின் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நன்னீர் மீன் வளர்ப்பும் அதன் உற்பத்தி திறனும், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பஞ்சனம் இ கலைவாணன் அவர்களுடன் நேர்முகம், 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் காற்றில் வரும் காணம், 8:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரின் காற்றில் வரும் காணம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது, வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள், 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடரவிருக்கிறது காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து, தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
3: This is Akashvani. The news read by Nina Arakel. சீனியர் பிஜேபி

0: வி ஆ இளவழகன் அவர்கள்.
1: காதலி என்பவள் ஒரு தீச்சுடர். அந்த தீச்சுடரை நெருங்கினால் குளிர்கின்றது, அதனை விட்டு விலகிவிட்டால் சுடுகின்றது என புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரத்தில் 1104 குறளாக புதுமை விளக்கம் படைத்தவர் திருவள்ளுவர். தீயினால் ஏற்படும் தீக்காயமும் ஒருவகை சுகமே என்பதை தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என ஆன்மீக விருட்சத்தின் உயர் பக்தி உச்சி கிளையில் தொங்கி ஆலோலம் பாடியவர் அமரகவி பாரதியார். மழை நீர் சுடுவதும் தீச்சுடர் குளிர்வதும் உன் காதலால்தான் என்பதை, மழை சுடுகின்றதே அடி அது காதலா, தீ குளிர்கின்றதே அடி அது காதலா, இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா என்பதும் அண்மைக்கால பாடல் வரிகள். இவ்வகை தீச்சுடரை பற்றிய இலக்கிய விளக்கம் இதயத்தை மட்டுமே தொடரலாம், ஆனால் மூளையை தொடும் அறிவியல் விளக்கம் இதோ. வழி ஒன்றாக, வெளி இரண்டாக, தீ மூன்றாக, நீர் நான்காக, பார் ஐந்தாக பாடி பரவிய மாணிக்க வாசக பெருமான் வழங்கிய அறிவியல் பார்வை வேறு. ஒளி, வெப்பம், ஆற்றல் இவற்றின் அடையாளமாக அனல் கனல், காணல் எரி, அழல் தழல், வன்னி வசு, அங்கி ஆகுதி, அக்னி தீயுரு எனும் பெயர்களால் சோதியும் சுடரும் சுட்டப்படுகின்றன. திரட்சி, வடிவம், கொடுமை, நெருப்புத் தொகுதி, உடல் என்பதாகவும் அளவான ஆக்சிஜனேற்ற தகனத்தால் ஒளி, வெப்பம், ஆற்றல் வெளியேற்றும் வேதியியல் வினை எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன் என்பதாகவும் அறிவியல் விளக்கம் பெறுகின்றோம். அகல் விளக்கு, தூண்டா மணி விளக்கு, கார்த்திகை திருவிளக்கு, காட்டு தீ, சொக்கப்பனை, தீவட்டி, தீப்பந்தம், திரிவிளக்கு என்பதாக, அல்லது வேறு எதுவாக தீச்சுடர் ஒளிர்ந்தாலும் அவை யாவும் மூன்றே மூன்று உட்பிரிவுகளை கொண்டவை. 1843 வேதியியல் ஆய்வுகளில் ஈடுபட்ட ஜெர்மானிய வேதியியலார் ராபர்ட் புன்சன் தன் கண் பார்வையை இழந்த போதிலும் புன்சன் பர்னர் எனும் எரி வழிச்சுடர் சாதனத்தையும் புன்சன் சுவாலை எனும் தீச்சுடரையும் கண்டுபிடித்து விட்டதாக அறிவித்தார். தீச்சுடரில் மூன்று வகை கங்குகள், எம்பர் அண்ட் ஃபிளேம் ஜோன்ஸ் இருப்பதாக உறுதி செய்தார் அவர். ஆனால் ராபர்ட் புன்சனின் கண்டுபிடிப்புகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கும் முன்னதாகவே 1855 தமிழகத்தின் சித்த வேதியியல் ரசவாத சித்தர் வடலூர் வள்ளல் பெருமானார் தீபச்சுவாலையை சோதி சுயம், சோதி பரம், சோதி அருள் என முப்பெரும் பிரிவாக மெய்ஞான அறிவியல் விளக்கம் வழங்கினார். தீபச்சுடரின் உச்சி ஒளி குறை வெப்பம் நிறை வெளிர் நீலச் சுவாலையை சோதி சுயம் என்றும், வெப்பம் சற்று குறைந்த ஒளி நிறை மஞ்சள் சிவப்பு நடுச்சுவாலையை சோதி பரம் என்றும், உள்ளார்ந்த கீழ்ப்பகுதி வெப்பம் மிக மிக குறைவான அடர் நீல நிற சுவாலையை சோதி அருள் என்றும் கூறிவிட்டு, மூன்று சுவாலைகளையும் உள்ளடக்கிய மாபெரும் வெளிச்சுவாலையை சோதி சிவம் என மெய்ஞான பாடலாக திருவருட்பாவை அருளினார் ராமலிங்க அடிகளார். எல்லாம் சரிதான், உனக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் சோதி சுடரை நீ எப்போது அறியப் போகிறாய் எனும் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினேன். ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி கோடி எண்ணிறந்த கோடியே என மெய்ஞான குரல் என் பின்னால் நின்று எழுப்பியவர் ஒருவர். அவர்தான் சிவவாக்கிய சித்தர். என்ன நேர்களே, நமக்குள்ளே ஒளிரும் சோதியை நாம் கண்டுவிட்டோமா?
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: இது பண்பலகை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:00.

பதினைந்து நிமிடம் 60 நொடி. ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. அதிகாலையின் ஆனந்த பொழுதில் ஐயப்பனுக்கு அருள் மாலை பாடியிருக்கிறார் கே.ஜே. ஜேசுதாஸ்.

0: மலர்ந்தது. ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்களை இன்று மாலை 5:30 விளக்கேற்றும் வேளையில் கேட்டு மகிழலாம். இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: உங்கள் சீமாட்டியின் கலர்ஃபுல் ஆடை கலக்கல் கோடை சமர் கலெக்ஷன்ஸ் ஆரம்ப விலை 149 ரூபாயிலிருந்து. மற்றும் சீமாட்டியின் அட்வென்ச்சரஸ் கேம் ஜோன், பலூன் ஷூட்டிங், விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ், இன்னும் பல. சீமாட்டியின் கலர்ஃபுல் ஆடை கலக்கல் கோடை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி மற்றும் ரெடிமேட்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 22 செவ்வாய்க்கிழமை. இனி வருவது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
6: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
7: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
8: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
5: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
9: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
10: உழவர்களுக்கு
11: சுபாக்கா, இந்தாங்க புடிங்க.
12: என்ன பூங்குடி இது, வரும்போதே முட்டையா?
11: பார்த்தா எப்படி தெரியுது, முட்டை மாதிரி தானே இருக்கு.
12: இது வரையா? சரி குடு பூங்குடி.
11: சுபாக்கா, முட்டையை மட்டும் வாங்கிக்கிட்டா போதுமா? அது எப்படி வந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்களா?
12: நாட்டுக்கோழி முட்டையா இருக்கு, கடையில இருந்து வாங்கிருப்ப.
11: அதுதான் இல்ல.
12: ஓ, நேத்தி உங்க சித்தி வந்தாங்களே, அவங்க எடுத்துட்டு வந்து தந்தாங்களா?
11: அதுவும் இல்ல. நீங்க அன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற நாட்டுக்கோழிய பத்தி சொன்னீங்கல்ல, ஞாபகம் இருக்கா?
12: ஆமா, 7 நாட்டுக்கோழி இனங்கள் இருக்குன்னு சொன்ன, அதுல 3 பத்தி தெளிவா சொன்னீங்களா?
11: அந்த 3 ரகத்துல 1 ரகத்தை தான் நான் வாங்கி வளர்த்து உங்களுக்கு முட்டை தந்த.
12: அப்படியா பூங்குடி, ரொம்ப நல்ல விஷயமா இருக்க. இப்ப இந்த முட்டைய பார்த்தாதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
11: சுபாக்கா, இந்த முட்டையை வாங்கி வச்சுட்டு எனக்கு பாக்கி இருக்கிற 4 நாட்டுக்கோழிய பத்தி சொல்லுங்களேன்.
12: கண்டிப்பா பூங்கொடி, இப்போ பெருவிடைய பத்தி சொல்றேன்.
11: சொல்லிடுங்களேன்.
12: இது அசில் மாதிரி பெரிய கோழியும் கிடையாது, குருவு கோழி மாதிரி சின்ன கோழியும் கிடையாது, நடுதர எடை கொண்ட கோழி. இந்த கோழியை நீ பாத்திருப்பிய, நம்ம ராமண்ணன் கூட வாங்கிட்டு வந்தாங்க. தலையில ஒரு கொண்ட பூ வச்சிருக்குமே, அந்த கோழிதான்.
11: நிறைய தட பாத்து ஆச்சரியப்பட்டிருக்க. அது தலையில கூட கோழி கொண்ட பூ இருக்கும்ல, அதே மாதிரிதானே இருக்கும்.
12: கோழி கொண்ட பூ மாதிரி இல்ல.

0: உங்கடி, அந்த கோழி கொண்டையே இதுதான். இது வருஷத்துக்கு 50ல இருந்து 60 முட்டையிடும்.
1: அதே மாதிரி இந்த கழுகு கோழின்னு ஒன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படிக்கா?
0: கழுகு கோழினா வேற எதுவும் இல்ல பொங்கொடி, இந்த கிராப்பு கோழி தான். இந்த கழுத்து கிட்ட எல்லாம் இறகே இல்லாம பாக்க கழுகு மாதிரி இருக்குல்ல, அதுதான் இந்த கழுகு கோழி. இது கேரளாவுல திருவனந்தபுரத்தை தாயகமா கொண்டது. இதோட இறைச்சி மிருதுவாவும் சுவையாவும் நல்லா மணத்தோடயும் இருக்குமா. வருஷத்துக்கு 95ல இருந்து 100 முட்டை இடுமா பொங்கொடி.
1: அப்புறம்
0: 20 வாரத்திலேயே உடல் எடை 1 கிலோ அடையுமா. அடுத்து கொண்டை கோழி பூங்கொடி. இது பாக்கிறதுக்கு தலையில கொண்டை வச்சு அழகா இருக்கும், அதனாலதான் இந்த பேரு. அடுத்து குட்டைக்கால் கோழி. ஆனா இது அரிய வகை கோழி பூங்கொடி.
1: அப்படியா?
0: ஆமா, இதோட வாலு தரையை தொட்டுட்டு போற அளவுக்கு கால்கள் குட்டையா இருக்கும், அதனாலதான் இதுக்கு குட்டைக்கால் கோழின்னு பேரு வந்துச்சான்.
1: சரி சுபாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கிற 7 நாட்டுக்கோழி இனங்களை பற்றி சொல்லி முடிச்சிருக்கீங்க. இந்த கிரிராஜா வனராஜாலாம் அது எப்படிக்கா, நாட்டுக்கோழியா இல்லை கலப்பின கோழியா?
0: நல்ல கேள்வி கேட்டிருக்க பூங்குடி. தரம் மேம்படுத்தப்பட்ட கலப்பின கோழி இனங்கள் இதெல்லாம். அதுலயும் இறைச்சிக்காக வளர்க்குற கோழி இனங்கள்னு தனியா இருக்கு. இப்ப நீ சொன்னிய கிரிராஜான்னு, இதுவும் அதுலதான் வரும். நாட்டுக்கோழியை விட 3 மடங்கு அதிக உடல் எடை போடும் இதுக்கு. முட்டை உற்பத்திலையும் கடுமையான சுற்றுச்சூழலுக்கும் கூட ஒத்து போய் வளரும்.
1: ஓ அப்படியாக்கா, அப்போ வனராஜா?
0: இது ஹைதராபாத்ல உள்ள கோழி இன திட்ட இயக்குநரகத்தால உருவாக்கப்பட்டதான். நல்ல உயிர் வாழும் திறன், வேகமா வளர்ச்சி அடைகிறது, அதிக நோய் எதிர்ப்பு தன்மை, இதெல்லாம் இதோட சிறப்பு இயல்பு. அப்புறம் நந்தனோன்கிற கோழி இனத்தை கேள்விப்பட்டிருக்கியா?
1: கேள்விப்பட்டிருக்கேங்க்கா.
0: இது சென்னையில உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை நிலையத்தால உருவாக்கப்பட்டது. இதுலயும் அதிக எடை போடும். இது புறக்கடை வளர்ப்புல நல்ல உயிர் வாழும் திறன் பெற்றது பூங்கொடி. ஆழ்கூள முறை வளர்ப்புக்கும் ஏற்றது. அப்புறம் கிராமஸ்ரீனு ஒரு கோழி இருக்கு. இது கேரள மாநிலத்தை தாயகமா கொண்டது. அப்புறம் சாப்ரோ. இது சண்டிகர் மாநிலத்தில் உள்ள மத்திய கோழி இன அபிவிருத்தி அமைப்பால உருவாக்கப்பட்டது. புறக்கடை வளர்ப்புக்கு ஏற்ற கோழியாம்.
1: சுபாக்கா, நீங்க பட்டே கோழியோட இனங்களை பத்தி சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்க எந்த கோழி வாங்கி வளர்க்க போறீங்க?
0: அசில்ங்கிற சண்டை கோழியை வளர்க்கலான்னு இருக்கேன் பூங்கொடி. இது கிடைச்சா கொஞ்சம் சொல்ல.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: உலா வந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.

0: விழித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்து கொண்டே இருப்போம். சொன்னவர் மகாகவி பாரதியார். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் அணி கேட்கலாம். ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமுது இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
1: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
3: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
4: வணக்கம். கார் கம்பெனி தொடங்கி கோடி கோடியாக லாபம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார் ஹென்றி போர்ட். எத்தனை பெரிய பணக்காரர் என்றாலும் மனைவிக்காக அவ்வப்போது ஒரு குறிப்பிட்ட கடைக்கு சென்று சிறந்த மலர்களை நேரடியாக தேர்ந்தெடுத்து வாங்கி செல்வார். ஒரு நாள் பூக்களை தேர்வு செய்து கொண்டிருந்த போது புத்தம் புதியதாக நீலக்கலரில் ஒரு வித்தியாசமான மலர் இருப்பதை பார்த்து, இது என்ன மலர், யார் கொண்டு வந்து தருவது என்று

0: பணியாளிடம் கேட்டார். கடையின் பின்புறத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் முதலாளியை கேட்டால்தான் விவரம் தெரியும் என்றார் பணியாள். தூங்கிக் கொண்டிருந்த உரிமையாளரை தட்டி எழுப்பினார் ஹென்றி. எதுவும் புரியாமல் இருந்த கடை உரிமையாளரிடம், உங்கள் கடையில் பூக்கள் மிக அற்புதமாக வித்தியாசமாக இருக்கிறது என்பதை பாராட்டுவதற்காகவே தேடி வந்தேன். நான் தான் பிரபல கார் கம்பெனியின் முதலாளி ஹென்றி போர்ட் என்றார். அப்படியா, வணக்கம், உங்கள் அன்புக்கு நன்றி என்றார் பூக்கடை முதலாளி. ஹென்றி பூக்கடை முதலாளியை நோக்கி, கிளை அலுவலகத்தை நீங்கள் தொடங்கினால் லாபம் ஈட்டலாம், அந்த லாபத்தை கொண்டு உற்பத்தி நிலையம் தொடங்கலாம், பெரிய கோடீஸ்வரராக மாறலாம், எல்லோரும் உன்னை மதிப்பார்கள், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றார் ஹென்றி. அதற்கு பூக்கடை முதலாளி, ஏன், நான் இப்பவே சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன், இப்பவே எனக்கு எல்லாம் இன்பமாகத்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டு மீண்டும் படுத்து உறங்கத் தொடங்கினார் பூக்கடை முதலாளி. கோடி கோடியாக சம்பாதித்தும் பணத்திற்கு பின்னால்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று தேடுதல் வெட்டை நடத்தி கொண்டிருந்த ஹென்றி அதிர்ச்சி அடைந்தார். ஆம், மகிழ்ச்சி என்பது எங்கேயோ இருப்பதாக எண்ணி பலர் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலரோ அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதையே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறார்கள். இன்றும் சாலை ஓரங்களில் படுத்து உறங்குபவர்களை கவனித்து பாருங்கள். தெருவில் போகும் வண்டிகளின் இறைச்சல், மனிதர்களின் குரல், கொசுக்கடி தொந்தரவுகள் என எதுவுமே அவர்களை பாதிப்பதில்லை. கரடுமுரடான இடத்தில் தலையை வைத்து உடலை குறுக்கும் நெடுக்குமாக படுத்திருந்தாலும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பார். சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து ஆனந்தப்படுங்கள். ஒரு புகழ்பெற்ற துணுக்கு கவிதை ஒன்றை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த தட்டு நிறைய பூக்களை அடுக்கி வைப்போம், உணவுதான் இல்லையே, எப்பேற்பட்ட அழகியல் சிந்தனை என்று பாருங்கள். வயிற்றுக்கு உணவு இல்லாத சூழலிலும் சாப்பிட வேண்டிய பாத்திரத்தில் பூக்களை வைத்து அழகு பார்க்கும் மனப்பான்மை வந்துவிட்டால் என்றென்றும் ஆனந்தமே. இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்தால் எல்லாம் இன்பமயம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ லகுஅம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில்.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
3: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
5: பூமெக்ஸ்.
7: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
8: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
9: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
7: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
9: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
7: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
9: மாலை 6
7: இன்னிசையாய் உலாவரும்
9: பன்னிசை.
2: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நன்னீர் மீன் வளர்ப்பும் அதன் உற்பத்தி திறனும். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பஞ்சனம் இ கலைவாணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெற காத்திருங்கள். இன்றிரவு 7:30 நமது காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருக்கிறது. காலை 6:45 மாநில செய்திகள்.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர்.
11: தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சி

அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற

தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், ஆயிரம்விளக்கு, செங்கல்பட்டு, திருப்போரூர், காட்பாடி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பல்லடம், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி, காரைக்குடி, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, சிவகாசி, ஒட்டப்பிடாரம், சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அக்கட்சி வெற்றி பெற்றது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வந்தவாசி, கோவை தெற்கு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், சிதம்பரம், சீர்காழி, பட்டுக்கோட்டை, போடிநாயக்கனூர், சாத்தூர், திருச்சுழி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, தென்காசி, பாளையங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தளி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார்கோயில், திண்டிவனம் தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், கலசப்பாக்கம், ஏற்காடு, பரமத்தி வேலூர், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், பன்ருட்டி, நன்னிலம், விராலிமலை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி உதகமண்டலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்கு ஆதரவு பெற்ற சுயேச்சை வேட்பாளரான திரு பிரேம்குமாரை 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பனை தோற்கடித்தார். இதனிடையே கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.119% வாக்குகளையும், அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் யாருக்கும் கிடைக்காத நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடன் அக்கட்சி பேச்சுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து

0: தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி நல்லாட்சி வழங்கியதாகவும் தேர்தல் களத்தில் அதை எடுத்து கூறியே வாக்குகளை கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதிபதிகளாகிய மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பின்னடைவில் இருந்து தமது கட்சி விரைவில் மீண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியினருக்கும் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும் திமுக 5 தொகுதிகளிலும் தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும் போடோலன் மக்கள் முன்னணி அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை அத்துமீறி கடக்க முயன்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பகுதிகளில் கப்பல்கள் மீது ஈரான் அண்மையில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 6% அதிகரித்துள்ளது. 2ம் உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளி நவாஸ் காக்கட்டை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.15 லட்சம் டன் வர்த்தக சிலிண்டர்கள் விற்பனையாகியுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன் எடுத்தது. 229 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18.4 ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55. நேர்கள் எனி கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேபில் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.

0: நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலி, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
3: வணக்கம் நேயர்களே,
2: அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: கே ஹனிஷா.
3: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: 5th ஸ்டாண்டர்ட்.
3: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்லதா இருக்கீங்க?
4: விண்வெளியில இருந்து பூமியை எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன்.
3: எங்க சொல்லுங்களா?
4: தொலைவை உணர்தல் ரிமோட் சென்சிங் என்பது பூமியின் மேற்பரப்பை செயற்கை கோள்கள் மற்றும் உணர்கள் மூலம் தகவல்களை சேகரிக்கும் நவீன தொழில்நுட்பம். பூமியில் உள்ள தாவரங்கள், மண், நீர் மற்றும் பாறைகள் சூரிய ஒளியை இந்த நுட்பமான மாற்றங்களை செயற்கை கோள் கருவிகள் அளவிடுகின்றன. இதன் மூலம் மனிதர்கள் நேரடியாக செல்ல முடியாத அடர்ந்த காடுகள் அல்லது பனி சிகரங்களில் என்ன இருக்கின்றது என்பதை துல்லியமான அறிவியலாளர்களால் அறிய முடிகிறது. சூரிய ஒளியை தாவரங்கள் பிரதிபலிக்கும் விதம் தனித்துவமானது. குறிப்பாக அகச்சிவப்பு கதிர்களை அவை கையாள்வதை கொண்டு பயிர்கள் ஆரோக்கியத்தை கணக்கிடலாம். இதற்காக பயன்படுத்தப்படும் இயல்பாக்கப்பட்ட வேறுபாட்டு தாவர குறியீட்டு எண் உள்ளிட்ட அளவுகள் காடுகளின் பரப்பளவு குறைவதையும் வளர்ச்சியின் பாதிப்புகளையும் முன்கூட்டியே எச்சரிக்கின்றன. இது உலகளாவிய உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாய திட்டமிட்டதற்கு பெரும் உதவியாக இருக்கின்றது. நேரடியாக இல்லத்திற்கு சென்று ஆய்வு செய்யாமலேயே விண்வெளி தரவுகளை கொண்டு இயற் வளங்களை மேலாண்மை செய்ய முடிவது இக்காலத்தின் மிகப்பெரிய அறிவியல் முன்னேற்றம் ஆகும்.
3: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
3: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் இணைந்தோம்.
0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின். துளிர்த்து எழுந்தது பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் 7 மணி. நேர்கள் எனி கேட்டு மகிழலாம்.

0: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருடம் வருகிறது.
1: காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின்
0: தங்கமான நேரம்.

0: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல் ஷோரூம், வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல், சம்மருக்கான கூல் ரூஃப் டைல், சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
1: இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம், காரைக்கால்.
2: அதிகாலை பொழுதில் வெளிச்சம் கண்டேன், அழகான வானத்தில் பறவைகள் பறக்க கண்டேன், அன்பான நண்பர்கள் உள்ளத்தில் நல்ல நட்பு கொண்டு தங்கமான நேரத்தில் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்வோமா? புதுமையை தொடங்கும் ஒரு இளமையின் இனி ராகம் இதோ.

0: தங்கமான நேரம்.
1: PSR Tiles and Granite, Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். வால் டைல்ஸ், ஃபுளோர் டைல்ஸ், கிரானைட், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: காதல் சுவாசம் போன்றது. காதலை ஒவ்வொரு நிமிடமும் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறேன் என் காதலனுக்கா.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson Styles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
0: மனதுக்கு பிடித்த உறவிடம் பேசும் பொழுது வருகிற இன்பம் வேறு எந்த உறவிலும் கிடைப்பதில்லை.

0: தங்கமான நேரம்.
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: பாறையில் செய்தது என் மனம் என்று தோழிக்கு சொல்லியிருந்தேன். பாறையின் இடுக்கில் வேர்விட்ட கொடியாய் நீ நெஞ்சில் முளைத்து விட்டாய்.

நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 என்று காலை 7:25 தகவல் நேரம் வரவிருப்பதை தொடர்ந்து 7:30 மனதை வசமாக்கிய இதயத்தை லேசாக்கும் காலை காம்போ உலாவரவிருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள். செய்திகளை செவி மடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில்

பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. அம்மாநிலத்தில் உள்ள 294 தொகுதிகளில் 293 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பிஜேபி 206 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 81 தொகுதிகளில் வென்றது. காங்கிரஸ் கட்சி, ஆம் ஜனதா உன்னயான் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும், அகில இந்திய மதசார்பற்ற முன்னணி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஃபால்டா தொகுதியில் இம்மாதம் 21 மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானிபூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சுவேந்து அதிகாரி 15,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜியை வென்றார். பெர்ஹம்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் சுபத்ரா மைத்ரா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை வென்றார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, இந்திராநகர், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, அரியான்குப்பம், எம்பலம், நெட்டப்பாக்கம், காரைக்கால் வடக்கு மற்றும் ஏனாம் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி மண்டிப்பேட்டை, முதலியார்பேட்டை, திருநள்ளாறு, நெரவிட்டியார் பட்டினம் ஆகிய தொகுதிகளை வென்றது. திமுக காலாப்பேட்டை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, பகூர் மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் திருப்புவனை, மணவேலி தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி உசுடு தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி காமராஜ் நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். கேரளாவில் கடந்த 10 ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இழந்துள்ளது. 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வென்றது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், புரட்சிகர சோசியலிஸ்ட் மற்றும் பிஜேபி தலா 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சைகள் 4 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கனபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி, ரஜோர்தள் ஆகிய கட்சிகள் 2 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று மாலை கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தற்போது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 20 மேற்பட்ட ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் கட்சி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் கூறினார். இதனால் பிஜேபி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சி செய்யும் பகுதியில் சிறந்த நிர்வாகமும் வளர்ச்சியும் இருப்பதை மக்கள் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உணர்வின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், மக்களுக்கு வழிகாட்டிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை தாம் பாராட்டுவதாக அவர் கூறினார். அசாம் மக்கள் தொடர்ந்து 3 முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தலை சுமூகமாக நடத்திய தேர்தல் ஆணையம், அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு

0: படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு மோடி குறிப்பிட்டார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜைராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நலன் குறித்து உள்ளூர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டுள்ளதாக அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. 12 ஏவுகணைகள், 4 ட்ரோன்கள் உள்ளிட்டவை தங்கள் நாட்டை நோக்கி வருவதை அறிந்து அவை இடைமறிக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஈரான் அமெரிக்கா இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து முதல் முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நேற்று அவசரகால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும், ஜன்னல்கள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளை விட்டு விலகி இருக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஆந்திர பிரதேச கடலோர பகுதி, ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கட், ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் இன்று பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மிக்க வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2 உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் இடையூறு செய்ய முயன்றால் யுக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளோடிமிர் ஜெலன்ஸ்கி நாளை நள்ளிரவு முதல் யுக்ரைன் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு உரிய வகையில் பதில் தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மாஸ்கோவில் உள்ள செஞ்ச் சதுக்கத்தில் பாரம்பரிய ராணுவ அணிவகுப்புடன் இந்த வெற்றி தினத்தை கொண்டாட ரஷ்யா தயாராகி வரும் நிலையில் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்ட்சன் கோம் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சமீர் போரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் குஷிரானா, ஹன்சிகா அட்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வங்கக்கடலோர இசையலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசனமாளிகை கண்ணன் மெட்ரஸ் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25.
2: தேவையான சிவசை பொருட்கள்
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், காசியார் கோயில். காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ்.

0: எதிரில் நாகப்பட்டினம்.
1: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
2: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
2: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக் லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
4: நாகை மூரா சென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.

0: பொழுது பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
3: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
2: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
4: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
5: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
6: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCom ஜெனரல், BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
5: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
6: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCom, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
7: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா திலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
7: சைபால் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
9: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
10: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கொசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
11: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
12: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
11: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
12: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
13: யார் பெரியவன்? இது உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு போட்டி. இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இந்த போட்டி உண்டு. இரண்டு மனிதர்களுக்கு இடையில இந்த போட்டி உண்டு. சரி, ஒரு மனிதனுக்குள்ளேயே இது மாதிரி ஒரு போட்டி வந்தால் அது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு கற்பனை இது. ஐந்து பொறிகளுக்குள்ளேயே யார் பெரியவன்கிற போட்டி வந்துட்டு தான். உடனே கடவுள்கிட்டே போய் முறையிட்டாங்களாம். பேசுகிற சக்தி இருக்குதே, அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஒரு மனிதன் தனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு தான் வாங்குறான். பேசினாதான் அவன் தன்னுடைய தேவைகளை அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியும். இன்றைக்கி எதையும் கேட்டு வாங்கி தான் உயிர் வாழ வேண்டியிருக்குது. பேச்சு இல்லைன்னா எல்லாம் போச்சு. அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னுது பேசுகிற சக்தி. முதல்ல ஒரு பொருளை பார்த்தா தானே கேட்க முடியும். அதனால் பேச்சை விட பார்வை தான் முக்கியம். ஆகவே நான் தான் பெரியவன் அப்படின்னுது பார்க்குற சக்தி. பார்க்குறத விட பேசுகிறத விட கேள்வி ஞானம் தான் ஒரு மனுஷனை உருவாக்குது. நம்ம பற்றி அடுத்தவன் என்ன பேசுகிறாங்கிறத கேட்டால் தானே நம்மளை திருத்திக்க முடியும். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னது கேட்குற சக்தி. ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, அது சம்மந்தமாக பேசினாலும் சரி, கேட்டாலும் சரி, அதை பற்றி சிந்தித்தாதான் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட முடியும். வந்து சேருகிற விஷயத்தை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பக்குவப்படுத்தி கொடுக்கறது மனசு தான். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னது சிந்திக்கிற சக்தி. மூச்சு விடுற சக்தி இருக்குதே, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருந்தது. ஏன் நீ ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு கேட்டார் கடவுள். அது எதுவும் சொல்லாமல் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சும்மா இருந்துக்கிட்டது.

0: கடவுள் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருங்கள், உங்களுக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். அதுக்காக ஒரு சின்ன சோதனை வைக்கிறேன். மனித உடம்புலேருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்ச நேரம் பிரிஞ்சு இருங்க. யார் பிரிந்து இருக்கிறப்போ மனுஷன் ரொம்ப சிரமப்படுறானோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னார். சரின்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல பேசுகிற சக்தி விலகி போச்சு. ஒரு மாதம் அவனால் பேச முடியல. அவ்வளவுதான், உயிர் வாழறதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. கையாலேயே சைகை காட்டி வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பொழைச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்க்குற சக்தி மட்டும் பிரிஞ்சு போச்சு. மனிதனால் எதையும் பார்க்க முடியல. அவ்வளவுதான், தொட்டு பார்த்து வேண்டியதை கேட்டு வாங்கிட்டான். அப்புறம் கேட்குற சக்தி மட்டும் விலகி போச்சு. மற்றவங்க சொல்கிறது பேசிக்கிறது அவனுக்கு காதில் விழலை. அதனால் பாதுகாப்பாக இருந்தான். இதுக்கப்புறம் மனசு விலகி போச்சு. மனிதன் வந்து சிந்திக்கிற சக்தியை இழந்தான். சித்த பிரம்மை பிடிச்சவன் மாதிரி உட்காந்துருந்தான். யாரும் அவனை நெருங்கவே இல்லை. ஆனாலும் பரிதாபப்பட்டு சில பேர் சோறு போட்டுறாங்க, அதை சாப்பிட்டு இவன் பொழைச்சிக்கிட்டுருக்கிறான். கடைசியாக வந்தது மூச்சு விடுற சக்தி. இப்போ அது மனித உடம்பை விட்டு விலக ஆரம்பிச்சிது. அவ்வளவுதான், கண் பார்வை மங்க ஆரம்பிக்குது, காது கேட்குற சக்தி இழந்துட்டுது, பேச முடியல, சிந்தனை கலங்கி போச்சு, மனுஷன் கீழே விழுந்துட்டான். இப்போ அந்த நான்கு பொறிகளும் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டு தான். மூச்சு விடுற சக்தியை பார்த்து, தயவு பண்ணி நீ இந்த உடம்பை விட்டு போயிடாத, நீ போயிட்டால் இந்த உடம்புக்கு மரியாதை இல்லை, நாங்களும் செயல்பட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் செய்கிறது வெளியில் தெரியுது, உன்னுடைய பெருமை வந்து வெளியில் தெரியறதில்ல அப்படின்னு சொல்லித்தான் எல்லாம். கடவுளுக்கு இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படலையா? சரி, இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னென்னா, ரொம்பவும் முக்கியமானவங்கள்லாம் அவங்க செய்கிற காரியத்திலேயே கருத்தாக இருப்பாங்க. அவங்க செய்கிறத விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. அடக்கமாக செய்யப்படுகிற பணி தான் அவசியமான பணியாக அமையும். இதுதான் இதில் உள்ள தத்துவம். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைய பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாராம். என் பையனும் அப்படித்தாங்க, செய்கிற காரியத்தில் கருத்தாக இருப்பான், அவன் செய்கிறத விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை, ரொம்ப அடக்கமாக செய்வான் அப்படின்னார். அப்படி என்ன தான் செய்கிறான்னு கேட்டாங்க. பணத்தை எங்கே வச்சாலும் எடுத்து விடுறான் சார் அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநீல அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
7: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
8: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
1: செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

சுற்றி தொடரும் வானொலியில் நின்று பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது. சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி

0: அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: நேரத்துடன் ஓட கற்றுக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு அலையும் புதிய வழியை காட்டலாம் என்ற இந்த நற்காலையின் நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு இணைந்திருக்கும் நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். இளங்காலை இனிமையாய் விழிகாட்ட, இளந்தன்றல் மலர்களோடு சுதி மீட்ட, புன்சிரிப்பாய் மலர் கூட்டம் தலையாட்ட, மென்சிறகால் வண்டினங்கள் இசை கூட்ட, புலர்ந்த காலை பொழுதின் ஆனந்தத்தில் செழுமை தவழும் இசை வசந்தமாய் இனிமை தொடரும் இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே.

0: மகிழ்ச்சியான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நிரவி கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தற்போது கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டதால் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் குடிநீர் குழாயில் நேரடியாக மின் மோட்டார் இணைக்கக்கூடாது, அவ்வாறு இணைத்திருந்தால் உடனே இணைப்பை துண்டிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதுபோல் குடிநீரை காலிமனைகளில் உள்ள மரம் செடிகளுக்கு பயன்படுத்துவதையும் தவிர்த்து குடிநீருக்காக மட்டும் பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆய்வின் போது மோட்டார் இணைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் மோட்டாரை பறிமுதல் செய்வதோடு குடிநீர் இணைப்பு நிரந்தரமாக துண்டிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவித்திருக்கிறார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
7: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது காலை காம்போ நிகழ்ச்சியில். இனி சேவை செய்திகள். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் சித்திரை பெருவிழாவில் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி ஜெயேஷ்டாபிஷேக மண்டபம் எழுந்தருளல். திருப்புகலூர் அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் சித்திரை சதய பெருவிழாவில் இன்று காலை 10 மணிக்கு சுவாமி புறப்பாடு, இரவு 8 மணிக்கு சூளக்குரியும் விருபக்குரியும் தரிக்கும் உற்சவம்.

கேட்டது சேவை செய்திகள். நாம் இணைந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது காலை காம்போ.

ஏறக்குறைய முழு மக்களும் மொத்த பரப்பளவில் 92 விழுக்காடு பேருக்கும் 23 மொழிகளிலும் 146 வட்டார மொழிகளிலும் ஒளிபரப்பி சமூக பொருளாதார பண்பாட்டு கலாச்சார கருவியாக பன்முகத்தன்மை கொண்ட பரந்த அளவிலான மக்களுக்கு சேவை செய்கிறது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு.

காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல் திட்ட உதவியாளர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், தையற்கலை சீயிங் டெக்னாலஜி, தகவல் பதிவு இயக்குபவர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், அழகுக்கலை காஸ்மாட்டாலஜி ஆகிய ஒரு வருட பயிற்சி பிரிவுகளில் சேருவதற்கு விருப்பமுள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தவறிய மாணவிகள் தாங்கள் தகுந்த சான்றிதழ் நகல்களுடன் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் மார்க்ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், புதுச்சேரி ரெசிடென்ஸ் இந்த சான்றிதழ்களுடன் பயிற்சி நிலைய முதல்வரை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 4638234248, இன்னும் ஒரு கைபேசி எண் 6381145526. இதமான இனிய காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கிறது காலை காம்பு.

0: இதம் தரும் காலை பொழுதில் இதுவரை இணைத்தது சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்பு. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி சிறுகாழி.
1: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:40.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: உங்கள் மனம் விரும்பிய பாட்டு இனியும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக.

நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுல ஒரு சின்ன பாப்பா இருந்தா, அவ பேர் சிவானி. அவ என்ன கேட்டா, அம்மாவை போய் கேட்டா, அம்மா இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு ரேடியோல ஒருத்தவங்க பேசினாங்க. வாழ்க்கைன்னா என்னம்மா அப்படின்னு அந்த அம்மா நிறைய விஷயங்களை அந்த சின்ன குழந்தை சிவானிக்கு சொல்ல முற்பட்டாங்க. ஆனா அந்த குழந்தையால புரிஞ்சுக்க முடியல. அந்த வீட்டுல ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகா ஒரு கதை சொன்னாங்க. கடல்ல வந்து மீன் வந்து தாய் மீன் வந்து குட்டி மீனோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த குட்டி மீன் கேட்டுதான், அம்மா கடல்னா என்னம்மா அப்படின்னு கேட்டுதான். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், நம்ம இருக்கிறதா கடல் என்ன. ஆனா அதுக்கு புரியல, ஏன் இந்த கேள்வி நீ என்ன பார்த்து கேட்ட அப்படின்னு கேட்டப்ப, இல்ல இந்த மீனவர்கள் வந்து போட்ல வந்துட்டு இருந்தாங்க, அவங்க பேசிட்டு இருந்தாங்க, கடல் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கு, கடல்ல அலையோட வேகம் அதிகமா இருக்கு, கடல்ல சுனாமி வந்தாலும் வரும், கடல்ல புயல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இப்ப கடல் கடல் கடல்னு பேசினாங்க, அதனால எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னு, இப்ப அந்த தாய் மீனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஓ, கடல்னா வேற ஏதோ போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் மீன் என்ன பண்ணிச்சு, அதோட தலைவனை பாக்குறது போச்சு. தலைவர் யாரு அப்படின்னா சுறா மீன் தான். போனோம்னா அது கேக்குது, எல்லாம் கூட்டமா வந்திருக்கீங்களே, எங்க வந்திருக்கீங்க என்னன்னு. இல்ல தலைவர், ஒரே ஒரு டவுட் அப்படின்னு சொன்னிச்சு. என்ன டவுட் அப்படின்னோன்னு, இது மாதிரி கடல் கடல்னு பேசிட்டு இருக்காங்க, கடல்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த துராமீன் சொன்னிச்சான், இந்த மேல ஏதாவது கேட்டு வந்தீங்கன்னா உங்களை முழுங்கிடுவோம் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுச்சான். அப்ப கடல்னா என்னன்னு தெரியாம கடல்லே வாழ்ந்ததா ஒரு கதையை சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமையுமா அப்படின்னா அமையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற மாதிரியான வாழ்க்கை இருக்கும். ஸோ மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. ஸோ நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு வர முடியும். சில குழந்தைங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸில் ரொம்ப கெட்டிகாரியாக இருப்பாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸில் ரொம்ப கெட்டிகாரியாக இருப்பாங்க. சில குழந்தைங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் நல்லா இருப்பாங்க. அப்போ நமக்கு எது வருது, நம்ம எதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறோம், நம்ம எதில் வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்க முடியும், அவங்க செய்யக்கூடிய வேலையை நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா, நம்ம எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை நம்ம செய்யணும். ஸோ வாழ்க்கையை வந்து யதார்த்தமாக வாழ கற்றுக்கணும், வாழ்க்கையை போய் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த பெரியம்மா சொன்னது அந்த குழந்தைக்கு சிவானிக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன் இதை நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நம்ம எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வளர்ந்தோம், எந்த மாதிரியான பள்ளிக்கூடத்தில் படித்தோம், எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகணும், எந்த மாதிரியான உத்தியோகத்தில் இருக்கிறோம், எந்த மாதிரியான பீப்புளோட நம்ம நடமாறிட்டு இருக்கோம், நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, நம்ம குடும்பத்தோட தேவைகள் எப்படி இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்பொழுது அதோடைய உள்ளர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கிங்க, சிறப்பாக வாழுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பு.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வானொலிக்கு 90 அனைத்து இந்திய வானொலி என்றும், அகில இந்திய வானொலி ஆல் இண்டியா ரேடியோ என்றும் அழைக்கப்பட்டு, தற்போது ஆகாஷ்வாணி என்று அழைக்கப்படும் இந்தியாவின் முதன்மையான அரசு துறை வானொலி ஒலிபரப்பு நிறுவனம், 1936ஆம் ஆண்டு அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்டு பிரசார் பாரதியின் அங்கமாக விளங்குகிறது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. இது துள்ளி வரும் பாட்டு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மார்க்ஸ் வெர்சஸ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல பேச போறோம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உங்கள் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். ஒரு சின்ன கேள்வி, உங்க வாழ்க்கையை முடிவு செய்யறது மார்க்ஸா இல்ல ஸ்கில்ஸா, அதாவது உங்க மதிப்பெண்ணா இல்ல உங்க திறமையா? பேசலாம், இணைந்திருங்கள்.

0: அஞ்சல் சம்பா கோல்கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

0: கேவேலூர் பாலா வாட்ச் கம்பெனி ஹோம் அப்ளையன்சஸ் நேரம் 8:15. வீட்டு உபயோகப் பொருட்களோடு பர்னிச்சர், மொபைல்ஸ், பாத்திரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். பாலா ஹோம் அப்ளையன்ஸ், கீழ வீதி, கேவேலூர்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்.

0: நா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: நேர்லே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா பர்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுல் அமது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலெண்ணைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க. உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலெண்ணையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா? அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா? இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா? அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பார்க்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அ அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: இன்னைக்கு துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் மார்க்ஸ் விஷஸ் ஸ்கில்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே வந்து வீட்லேயும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தராவது இது வரைக்கும் நீ படிச்சியே இதில் என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டிருக்காங்களா? யோசிச்சுட்டே இந்த பாடலை கேளுங்க.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்க மாணவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடே செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தொல்லி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
4: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஸ்ரீகண்டபுரம்.
3: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள்.

0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: இன்னைக்கு துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் மார்க்ஸ் வெர்சஸ் ஸ்கில்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். மார்க்ஸ் ஒரு நம்பர் தான், அது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் உங்கள் திறமை வந்து அப்படி கிடையாது. அது வந்து ஃபுல்லாக இவ்வளோ திறமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசிச்சுட்டே வரப்போகிற பாடல் கேளுங்க, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேரம் 8:35 நிமிடம் ஆகுது. தொழில்வரும் பாட நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம மார்க்ஸ் வெர்சஸ் ஸ்கில்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லைஃப்பில் வந்து நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பேச தெரிஞ்சால், ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண தெரிஞ்சால், க்ரியேட்டிவாக வந்து திங்க் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் எங்கேயுமே வந்து ஷைன் ஆகலாம்.
2: ஏ மச்சான், என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கட்டா.

0: நேயர்களுக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: செல்வரும்பாடு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம மார்க்ஸ் வெர்சஸ் ஸ்கில்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம படிக்கிறது வந்து மார்க்ஸ்க்காக தானா இல்ல லேர்னிங்காகவா? இந்த க்வெஸ்சனுக்கு ஹானஸ்டா ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, சொன்னீங்க அப்படின்னா நமக்கு நாமே வந்து அதற்கான வினை என்ன அப்படிங்கிறது தெரியும்.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருவாரூர் காமராஜ் புட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: தலைவரும் பாட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு மார்க்ஸ் வெர்சஸ் ஸ்கில்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதை பத்தி அடுத்துதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து எதுக்கு மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தெரியுமா? ஏன்னா அது வந்து சொசைட்டியோட ஜட்ஜ்மெண்ட். அந்த மார்க்கை வச்சு தான் அந்த குழந்தை எப்படி படிக்கும், என்ன ஏது அப்படின்னு எடை போடுறாங்க. ஆனால் அந்த ப்ரெஷரில் நம்ம டேலண்ட் வந்து மறந்தே போயிடுது அப்படின்னு தான் சொல்லணும்.

0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
6: நிறமேட்டு மணி 51 ஆகுது. இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் மார்க்ஸ் வெர்சஸ் ஸ்கில்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக தான் இருப்பாங்க, ஆனால் லைஃப்பில் வந்து அவங்க டாப்பில் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வந்து ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம படிப்போட கூடவே வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரமேடு மணி 56 நிமிடம் ஆக போகுது. தெளிவரும் பாட நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மார்க்ஸ் வெர்சஸ் ஸ்கில்ஸ் பற்றி பேசணும். நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன், அதை வச்சு ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். நேர்மையாக சொல்லணும் அப்படின்னா மார்க்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் மார்க்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. மார்க்ஸ் பிளஸ் ஸ்கில்ஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ், இதுதான் வந்து சக்ஸஸோட ஃபார்முலா.

0: நேரில் இதுவரை கேட்டது. விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தொல்லி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கி ஓர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து
8: கேட்டாதானே? சத்தம்
7: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
9: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம்
10: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா. கல்யாணம், கிரக பிரவேசம், காதனை விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
11: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
12: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCom ஜெனரல், BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
11: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
12: BSc Nutrition and Dietetics, BSc Biotechnology, MCom, MSc Computer Science, Diploma in Yoga ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
13: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
14: மக்களின் அத்தியாவசிய தேவை அறிந்து
13: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃபுளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ

மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
4: நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
5: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
6: அடுத்தா தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லிசாய் வாங்க
5: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
6: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
7: நலமாய் வாழ. உலக ஆஸ்துமா தினம் குறித்த தகவல் வழங்குகிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவு உதவி மருத்துவ அலுவலர் டாக்டர் பி பூங்குன்றன் அவர்கள்.
8: இன்று உலக ஆஸ்துமா தினம். ஆஸ்துமா என்பது ஒரு தொற்றா நோய், நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும். ஆஸ்துமாவில் ஏர்வே இன்ஃப்ளமேஷன், ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன், மசில்ஸ் பாசம், ஏர்வே ஹைப்பர் ரியாக்டிவிட்டி, எடிமா, ஸ்டாக்னேஷன் ஆஃப் மசில் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்கள் பாதிப்புகளாக காணப்படுகிறது. வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளில் கடந்த 20 ஆண்டுகளில் ஆஸ்துமா பாதிப்பு சுமார் 61% அதிகரித்திருக்கிறது. ஆஸ்துமா நமது வசிக்கக்கூடிய உள்பகுதி மற்றும் சுற்றுப்புற சூழல்களிலிருந்து மாசு, நுண்துகள்கள் அவற்றினால் ஏற்படுகிறது. வளர்ப்பு பிராணிகளின் ஒவ்வாமையினாலும் ஆஸ்துமா பாதிப்பு உண்டாகிறது. குழந்தைகளுக்கு நெடு நாட்களாக வைரஸ் தொற்று இருந்து அது நுரையீரலை பாதித்திருந்திருந்தால் சுமார் 40% குழந்தைகள் ஆஸ்துமா பாதிப்படைவர்களாக மாறுகிறார்கள். சீதோஷ்ண நிலையினால் ஆஸ்துமா ஏற்படுவது உண்டு. ஒரு சில உணவுகள் ஆஸ்துமா பிரச்சனையை அதிகப்படுத்துகிறது. புகையிலை, கொசு விரட்டியாக பயன்படுத்தக்கூடிய மஸ்கிட்டோ காயில், அதிலிருந்து வரக்கூடிய புகை ஆஸ்துமா பாதிப்பை அதிகப்படுத்துகிறது. நுரையீரல் வைரஸ் தொற்று இருந்ததுன்னா அது ஆஸ்துமாவை அதிகப்படுத்துகிறது. உளவியல் பிரச்சனைகளாலும் ஆஸ்துமா அதிகமாகிறது. ஆஸ்துமாவில் இருக்கக்கூடிய நோய் அறிகுறிகள் அப்படின்னு சொன்னா, இரவு நேரங்களில் இருமல், மூச்சு திணறல், கஷ்டப்பட்டு சுவாசிக்கிறது, இழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இருமல் குழந்தைகள்ல ரொம்பவும் பாதிக்கப்படுகிறது. ஒரு குழந்தை ஆஸ்துமா பாதிப்பில் இருந்தால் அவருக்கு தலைவலி ஏற்படும், சோர்வாக இருப்பார்கள், நெஞ்சு இறுகி சுவாசிப்பதற்கு சிரமப்படுவார்கள். இதெல்லாம் ஆஸ்துமாவில் பாதிப்பாக நாம் கண்டறியக்கூடிய அறிகுறிகள். ஆஸ்துமாவிலிருந்து வெளிவருவதற்கு ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டியவைகள்: நல்ல உணவு, இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் மாசு பிரச்சனைகள் இல்லாத ஒரு சுற்றுச்சூழலாக வைத்திருப்பது ரொம்ப அவசியம். கை சுத்தம், எந்த உணவெல்லாம் ஒவ்வாமையாக ஒரு மனிதரை பாதிக்குமோ அந்த உணவிலிருந்து தவிர்க்க வேண்டும். ஆஸ்துமா பாதிப்பு ஏற்படும் பொழுது சின்ன சின்ன சிகிச்சை முறைகளாக முகத்துக்கு ஆவி பிடிக்கிறது, சுடுதண்ணியில் கணுக்கால் வரைக்கும் முக்கி வைக்கிறது ஒரு 10 நிமிடம், சுவாச பயிற்சிகள் செய்யலாம், வசதி இருக்கிறவங்க நீச்சல் பயிலலாம், இது நுரையீரல் திறனை அதிகப்படுத்தும். கோழை உருவாக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதிக கொழுப்பு நிறைந்த உணவு மற்றும் இனிப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எல்லாமே ஆஸ்துமா கண்டிஷன்ல உதவும். திடீர்னு ஒரு மூச்சு திணறல் ஏற்படுகிறது அப்படின்னா, உட்கார்ந்த நிலையில முன்பக்கமாக சாய்ந்து கைகளில் தலையை தாங்கி சாய்ந்து இருக்கிறது மூலமா மூச்சு திணறல் இருந்து நம்மளை நம்ம காப்பாத்திக்கலாம். மஞ்சள் உள்ளுக்கு எடுத்துக்கிறது மூலமா ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனை அதை

0: நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இதில் டெம்பரரியாக சரி செய்து கொண்டு நல்ல மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது சிறந்த முறையாகும். பெரியவர்கள் 1 அல்லது 2 டீஸ்பூன் அளவு இரவு படுப்பதற்கு முன்னால் தேன் எடுத்துக்கொள்வது இந்த இருமலை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யோகா பயிற்சிகளில் நிறையா இருந்தாலும் புஜங்காசன சுவாச பயிற்சி, ஷலபாசன சுவாச பயிற்சி, டாக் ப்ரீதிங், சூரிய நாடி பிராணாயாமா, டைகர் ஸ்ட்ரெச் ப்ரீதிங், அர்த்த சக்கராசன யோகா பயிற்சிகள் செய்வது, நீச்சல் செய்வது, இதெல்லாம் நுரையீரல் திறனை அதிகப்படுத்தி ஆஸ்மாவிலிருந்து அனைவரையும் விடுவிக்கிறதுக்கான நீண்ட நாள் ஒரு திட்டமாகவோ தீர்வாகவும் அமையும். வளமான நீடித்த ஆரோக்கிய வாழ்வை பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணக்கம் கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழு. உலக ஆஸ்துமா தினம் குறித்த தகவல் வழங்கினார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவு உதவி மருத்துவ அலுவலர் டாக்டர் பி பூங்குன்றன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் இதயநல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனு. இது கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: பண்பலையில் பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி சாரதாஸ்
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல்ய சரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
0: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் கொஞ்சம் பேசலாம். பேசுவதற்காக அந்த முனையில் தீபா சந்திரசேகர், இந்த முனையில் நான் உங்கள் காமேஸ்வரம் என் கே அன்பழகன்.

0: என்ன பேசுவது, எப்படி பேசுவது, யார்கிட்ட பேசுறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பேசுறதுக்கு முன்னாடி யாருமே யோசிக்கிறது இல்லை அப்படிங்கறத உண்மை இல்லையா?
1: ஆமா.
0: ஆனா எல்லோர்கிட்டையும் மனம் திறந்து நம்ம பேச முடியாது, எல்லார்கிட்டையும் பேசாமலும் இருக்க முடியாது. ஆனா பேசுவது என்பது ஒரு கலை. ஆனா அந்த பேச்சு எல்லா நேரத்திலும் எல்லா சூழலையும் எப்பொழுதுமே பேசிட முடியுமா அப்படிங்கறத ஒரு கேள்வி. ஆக அந்த பேச்ச எப்ப பேசலாம்?
1: கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சமா பேசுங்க,
0: அவ்வளவுதான். இந்த கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறது எந்த மாதிரி சூழலை எப்படியெல்லாம் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அதாவது இப்போ நம்ம பக்கத்து வீடு, இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பக்கமும் வீடுகள்லாம் இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து தூரத்துல இருந்தே அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களோட குணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதே மாதிரி நம்மளை பற்றியும் வந்து அவங்களுக்கு தெரியாது, தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ரொம்ப ஹெட் வெயிட் போல இருக்கு, என்ன பார்க்குறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப திமிராக இருப்பாங்களோ அப்படிலாம் வந்து நினைப்பாங்க. அதனால் போயிட்டு ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துட்டீங்க, ஐயோ எவ்வளோ தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் அப்படியே பேசி வச்சுக்கோங்க.
0: அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே ரொம்ப தங்கமான பொண்ணு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா கொஞ்சமாக பேசி ஒரு சிறு புன்னகையோடு கடந்து போயிட்டோம்னா சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் கிராமங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் லொடலொடலொடன்னு பேசிகிட்டே இருக்காருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் காலமும் நேரமும் கருதி சூழலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக பேசி நிறைவாக அவங்க மனசில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் அது கைவந்த கலையா அப்படிங்கிறது தெரியாது இல்லையா?
1: ஆமா கண்டிப்பா,
0: நிச்சயம்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: காரைக்கால் பண்புலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 9:15. கொஞ்சம் பேசலாம் இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நாம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கொஞ்சம் பேசணும் இல்லையா?
1: ஆமாம்.
0: அந்த கொஞ்சம் பேசுனதில் என்ன புரிதல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த கொஞ்சம் புரிதலில் என்ன மாதிரி புரிதல் இருந்தால் போது சில விடயங்களை வந்து வெவ்வரிச்சு தான் பேசணும், சில விடயங்களை விளக்கமாக தான் பேசி ஆகணும். அதில் எப்படி கொஞ்சமாக பேச முடியும்?
1: கொஞ்சமாக பேசுறது அப்படின்னா ஜஸ்ட் நாங்கள் நீங்கள் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ இங்கே தான் இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சமாக பேசி ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நம்மளும் கேட்கலாம், அவங்களும் வந்து நம்மக்கிட்ட கேட்கலாம். அந்த அளவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பேசுங்க அப்படிங்கிறதுல கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: சரி, ஒரு மனம் இறுக்கமாக இருக்கிற பொழுது யாரிடமாவது கொஞ்சம் பேசுனா மனது நிறைவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், நெருங்கிய வேண்டப்பட்டவராக கூட இருக்கலாம்.
1: முக்கியமாக வந்து நம்பிக்கையானவங்களாக இருக்கணும்.
0: ஆமாம், நம்பிக்கையானவர்களும் கொஞ்சம் பேசலாம், நிறைவாக வந்து நாம் நிறைவை வந்து சந்திக்கலாம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
5: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார் பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
5: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
8: விபிஎன் கண் மருத்துவமனை.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தொழில்
12: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நாளை மாலை 6:20 ராச்சியார் கோயில் அமிர்தா

0: சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் இன்சோல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிட்டு நாம் வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த கொஞ்சம் பேசுறது அப்படிங்கிறது வந்து உறவுகளை மிகச் சரியாக வலுப்படுத்தும் அப்படின்றாங்க. அதாவது அன்பிற்குரியவர்களிடம் வெளிப்படையாக பேசுறது, அந்த வெளிப்படையாக பேசும்போதே கொஞ்சமாக பேசுறது புரிதலை அதிகரிக்கும் அப்படின்றாங்க. இப்போ ரொம்ப விளக்கமா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாம
5: பேசுறோம், பேசி வம்ப எடுத்து விட்டுறது.
0: ஆமா, எதை சொல்ல வர்றோமோ அது அவங்களுக்கும் புரியாது, நம்ம சரியா சொல்லிட்டோமான நமக்கும் புரியாது.
5: ஆமா,
0: இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை.
5: இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, இல்ல தொலைவில் உள்ள உறவினரா இருந்தாலும் சரி, பக்கத்துலனா நேரடியா அவங்கள பார்த்து போய் பேசுறோம் நம்ம ஃப்ரீ டைம்ல. தொலைவில் இருக்காங்க அப்படின்னா தொலைபேசி வழியா நம்ம வந்து பேசுறோம். அதுல வந்து அளவில்லாம பேச ஆரம்பிக்கிறோம். நான் அது பண்ணினேன், இது பண்ணினேன், இது வாங்கியிருக்கேன், அது சமைச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சில விஷயங்கள்ல வந்து அது பிடிக்காம போயிடும். எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தெரியறது இன்னொருத்தருக்கு வந்து அது கொஞ்சம் தீமையா உணர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
0: ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு விடயம் தான். இப்போ நான் அதை வாங்கியிருக்கேன், இதை வாங்கியிருக்கேன்னு தற்பெருமை பேசுறத விட அந்த விஷயத்த வேற விதமாகவும் நான் அவங்ககிட்ட சொல்லிடலாம். கொஞ்சம் காசு வந்துச்சு, இப்போ ஒரு பொருளை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்ன சொல்லிட்டோம்னு வச்சிங்களேன், உடனே அவங்க ஆகா ரொம்ப நல்லது, வாழ்த்துக்கள் மாங்களா, அவங்க சொன்ன உடனே எல்லாம் அவங்க ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இருவருக்குமான அந்த பரஸ்பர புரிதல் இருக்குல்ல, அது ஒரு மிக ஆழ்ந்த அன்பை உருவாக்கும்.
5: இது எப்போ சொல்லணும் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா இதை சொல்லியே ஆகணும். இல்லை அப்பப்போ அப்படியே லைட்டாக பேசிட்டு இருந்தோம்னா நம்ம சொல்லலைன்னா கூட அது தப்பாக தெரியாது. நீ டெய்லி பேசிக்கிட்டே இருக்க, ஆனால் நீ இது வாங்கின விஷயத்தை எனக்கு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் அங்கே.
0: இப்போ நாம கொஞ்சமாக பேசிட்டு
5: பாட்டு கேட்கலாம்.

0: நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
3: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
7: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: VPN கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: VPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
9: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும். இன்று மே 5 நாள். வரலாற்று பக்கங்களில் புரட்டப்பட்ட சில நிகழ்வுகளின் தொகுப்பு. மகப்பேறு நடக்கும்போது தாய் சேய் நலனில்

0: மருத்துவச்சிகளின் அத்தியாவசிய பங்கை உலகிற்கு உணர்த்தவும், குறிப்பாக மகப்பேறு காலத்தில் தாய் மற்றும் குழந்தைகளின் நலனில் முக்கிய பங்காற்றுகிற மருத்துவச்சிகளின் பணிகளை ஊக்குவிக்கவும், அவர்களின் மருத்துவ அறிவை மேம்படுத்தவும் இன்று பன்னாட்டு மருத்துவச்சிகள் நாள் கொண்டாடப்படுகிறது.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜெயல் சிங் அவர்களின் பிறந்த நாள் இன்று. பஞ்சாபில் 1916 May 5 பிறந்த இவர் 1982 முதல் 1987 வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தவர். இந்தியாவின் குடியரசுத் தலைவரான முதல் சீக்கியர் இவர். இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரராகவும் முதலமைச்சர், நடுவன் அமைச்சர் என பல பதவிகளில் இருந்து செயல்பட்டவர்.
0: உலக புகழ்பெற்ற தத்துவ ஞானியும் சமூகவியலாளரும், பொருளாதார வல்லுநரும், பொதுவுடைமை சிந்தனையாளரும், பிரெட்ரிக் எங்கல்ஸுடன் இணைந்து போராடியவருமான டாஸ் கேபிட்டல் என்னும் மூலதனம் என்ற புகழ்பெற்ற நூலை நமக்கு தந்தவருமான கார்ல் மார்க்ஸ் அவர்களின் பிறந்த நாள் என்று. வரலாற்று பொருள் முதல்வாதம், இந்த பொருளின் மூலம் உலக வரலாற்றை மாற்றியமைத்த சிந்தனைகளை வழங்கியவர் கார்ல் மார்க்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: பி யு சின்னப்பா என்று அழைக்கப்படும் புதுக்கோட்டை உலகநாத பிள்ளை சின்னப்பா அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1916. தமிழ் திரைப்பட உலகில் நடிகர், பாடகர், தயாரிப்பாளர் என பல துறைகளிலும் புகழ்பெற்று விளங்கியவர் இவர்.
0: இந்திய வழக்கறிஞரும் விடுதலை போராட்ட வீரருமான திருப்பூர் சுப்பிரமணிய அவினாசிலிங்கம் அவர்களின் பிறந்த நாள் என்று. 1946 முதல் 1949 வரை கல்வி அமைச்சராக இருந்தபோது தமிழ் வழி கல்வியை அறிமுகம் செய்தவர். தமிழில் முதல் களஞ்சியம் உருவாக்க முனைந்த பெருமையும் இவருக்கு உண்டு. 1970 இவருக்கு இந்திய அரசின் பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
1: தமிழ் திரைப்பட நடிகை டி ஆர் ராஜகுமாரி அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1922 தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக இருந்தவர் இவர். நடிப்பு, நடனம், பாடல் அனைத்திலும் பெயர் பெற்றவர். சந்திரலேகா படம் இவருக்கு பெயரும் புகழும் தேடி கொடுத்தது. இதில் M.K. ராதாவுக்கு ஜோடியாக நடித்தார். அதில் இவர் ஆடிய ஜிப்சி நடனம், திரைப்படத்தின் இறுதி காட்சியில் இடம்பெற்ற ட்ரம்ஸ் நடனம் இவருக்கு இந்திய அளவில் பாராட்டுகளை குவித்தது. ஹிந்தி சந்திரலேகாவிலும் இவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இந்திய விடுதலைக்கு பின்னர் இந்திய அரசின் முதல் நிதியமைச்சராக பணியாற்றவரும், தமிழிசை இயக்கத்தை உருவாக்கி வேரூன்ற செய்தவரும், இந்தியாவின் சிறந்த பொருளாதார வல்லுநருமான சர் ஆர்.கே. சண்முகம் அவர்களின் நினைவு நாள் என்று.
1: T.K.S. நடராஜன் அவர்களின் நினைவு நாள் என்று. ஆண்டு 2021. இவர் தமிழக திரைப்பட நடிகர் மற்றும் தெம்மாங்கு பாடகர். தமிழ் நாடகத்துறையில் புகழ் வாய்ந்த TKS கலைக்குழுவில் இவர் சிறுவராக இருந்தபோது சேர்ந்து நடித்ததால் நடராஜன் என்ற பெயருக்கு முன்னால் TKS என்ற அடைமொழியோடு இவர் அழைக்கப்பட்டார்.
0: பல்வேறு நகைச்சுவை கட்டுரைகளை எழுதி நகைச்சுவை எழுத்தாளராக அறியப்பட்டவரும், துப்பறியும் சாம்பு என்ற படைப்பின் மூலம் தமிழ் எழுத்துலகில் முன்னணி எழுத்தாளராக அறியப்பட்டவரும், தேவன் என்ற புனைப்பெயரில் பல்வேறு கதை, கட்டுரைகள், தொடர்களை எழுதிய நகைச்சுவை எழுத்தாளர் ஆர். மகாதேவன் அவர்களின் நினைவு நாள் என்று. கும்பகோணத்தை அடுத்த திருவிடை மருதூரில் பிறந்த இவர் 1957 இன்றைய நாளில்தான் மறைந்தார்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: VPN கண் மருத்துவமனையும்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோ ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.
4: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம், ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.

0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
7: அனைத்தையும்
6: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: இப்ப நாம கொஞ்சம் பேசலாம்
8: பேசலாமே
0: அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியினுடைய கொஞ்சம் பேசலாம். அந்த பொருண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோரிடமும் மனம் திறந்து பேசுவது என்பது ஒருபுறம் மன அழுத்தத்தை குறைத்து உறவுகளை வெளிப்படுத்தினாலும் கூட மறுபுறம் சில ஆபத்துகளையும் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை யதார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த உறவுகள் வலுப்படுகிற பொழுது நாம் கொஞ்சம் பேசினால் அதிகம் பேசினால் நிச்சயமாக வந்து உறவுகளுக்கிடையே விரிசல் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆக மிக குறைந்த நேரத்தில் மிக குறைவாக பேசி புரிய வைக்க வேண்டிய இடத்தில் புரிய வைத்துவிட வேண்டியது மிக முக்கியம் அப்படிங்கிறதான் இந்த கொஞ்சம் பேசுகிறதோட உள்ளர்த்தமாக இருக்கும்.
8: ஆமாம், கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு பார்த்ததும் அந்த போஸ்டர் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க என்ன பேசுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு தெளிவாக இருந்திருக்கும். ஒருத்தர் கூட வந்து நம்ம பேசுறதுனால நமக்கு ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது இல்லை அப்படிதான் சொல்லணும். அதனால முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்தவங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க அதுக்கப்புறம் வந்து ஆஹா நம்ம பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிக்கிறதுல வருத்தப்படுறதுல எந்த ஒரு பலனுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இந்த கொஞ்சம் பேசுறது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நாம் வந்து மன உளைச்சலில் இருக்கிறோம் ஒரு நேரத்தில் அப்படின்னா உடனடியாக வந்து நம்ம கைபேசியை தேடுறது மிகப்பெரிய தவறுங்கிறாங்க உளவியல் ஆளர்கள். என்ன காரணம் அப்படின்னா கைபேசியில் நாம் தேடுவது கிடைக்காமல் போனால் அது இன்னும் கொஞ்சம் மன உளைச்சலை உருவாக்கிவிடும் அப்படின்றாங்க. ஏன்னா தேடுகிற நேரத்தில் வந்து தவறாக கூட நம்ம தேடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அந்த நேரத்தில் அருகில் இருக்கிறவர்கள்ட்ட பேசலாம். ஒருவேளை அப்படி பேச முடியலை அப்படின்னா தொலைவில் இருப்பவர்களிடம் பேசுனா அதே கைபேசியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைபேசியில் பேசும்போது கூட நம்ம வந்து கொஞ்சம் பேசணும். கொஞ்சமாக பேசணும் மட்டும்தான் அவர்களிடத்திலிருந்து நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிறதா உண்மை இல்லையா.
8: ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மன இறுக்கம் இருக்குது அப்படின்னா அதை பேசிட்டோன்னா அது வந்து குறைஞ்சிரும். அதை சரியான ஆள்கிட்ட நம்ம வந்து பேசணும். அதை வந்து நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணக்கூடாது. யாருக்கிட்ட எப்போ என்ன பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு பேசணும்.
0: அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஞ்சம் பேசுறதுல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு நாமே ஒரு பொறுப்புணர்வு வந்துடுது. அதாவது நாம் செய்திருக்கிற தவறுகள் நமக்கு தெரியும். அப்போ சொந்த தவறுகளை உடனடியாக ஒப்புக்கொண்டு இல்லை அந்த சொந்த தவறுகளை திருத்தி கொண்டு மனம் பேசுவது என்பது கொஞ்சம் பேசுவது என்பது மன மாற்றத்திற்கும் அது அடுத்து வருகிற நம்முடைய சூழலுக்கான முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக எப்போவுமே கொஞ்சமாக பேசுவோம், கொஞ்சமாக வந்து
8: பேசணும் அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ ஒருத்தர் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்மைல் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது நமக்கு சாதாரண ஒரு விஷயந்தான். அப்படி கண்டுக்காமல் ஐயோ அங்கே வராங்களா இப்படியே திரும்பி இப்படியே பார்க்காம போயிடுவோம் அப்படிலாம் வந்து போகக்கூடாது. அதை கேட்டுட்டு போகிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கும் வந்து நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்.
0: நிச்சயமா.

0: நிறைவு பெறுகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:45.
1: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90. இளையோர்க்கு வழிகாட்டும் வானொலி. கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு.
2: வணக்கம் நேயர்களே. இளைய யுகத்தின் புதிய கனவுகளுக்கு வானொலி எப்படி துணை நிற்கிறது? வானொலிக்கு 90 இன்றைய நிகழ்ச்சியில் கனவுகளும் உற்சாகமும் ததும்பி வழியும் இளையோரை சந்திக்கிறோம். முதல்ல நம்ம சந்திக்கக்கூடிய கல்லூரி மாணவி, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பேர் ஹரிணி.
2: ஹரிணி, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
3: நான் காரைக்கால் எம்காம் படிச்சிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். ரேடியோ அப்படின்றது, நாங்க வீட்டுல நிறைய பேர் கேட்பாங்க, அப்பா தாத்தா எல்லாம் கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. ஒரு சில ஒர்க் அப்படி ரிலேட்டடான விஷயம், எங்கெங்க ஜாப் ஃபேர் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அதுல தெரிஞ்சு கத்துக்கலாம், எங்கெங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மூலயமா, ரேடியோ மூலயமா நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா.
2: சரி, இப்ப நீங்க வந்து காமர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னீங்க, இது நீங்களே விரும்பி தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்களா, இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்க இதுதான் படிக்கணும்னு சொன்னாங்களா?
3: இல்ல, நானே தேர்ந்தெடுத்துதான் படிக்கிறேன்.
2: சரி, இதுல உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னங்க?
3: நான் ஐடி ஃபீல்ட்ல ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை, அதனாலதான் காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை எடுத்தேன்.
2: சரி, இப்ப வானொலியில நீங்க செய்திகள் எல்லாம் கேப்பீங்களா?
3: கேப்போம் சார்.
2: அதுல வந்து நீங்க எக்கனாமிக் சம்பந்தமான செய்திகள் வந்து விருப்பமா கேப்பீங்க இல்லையா?
3: ஆமா சார். ஏன்னா

0: எங்களோட நான் படிக்கிற சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கனால நான் கேட்பேன் சார்.
1: சரி, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னங்க?
0: ஃப்யூச்சர் பிளான் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஃப்யூச்சர் பிளானாக இருக்குது. அதுக்காக தான் காமர்ஸ் அந்த இது எடுத்தேன், கோர்ஸ் எடுத்தேன்.
1: என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
0: எக்கனாமிக் லெவலில் ஏதாச்சும் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும்
1: சர்வீஸ் ஓரியன்ட் ஃபீல்டில் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க?
0: ஆமாம் சார்.
1: அடுத்து ஒரு மாணவி வர்றாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: ரோஷினி, எம்காம் ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்கேன்.
1: சரி.

0: ஆமாம் சார்.
1: அடுத்து ஒரு மாணவி வர்றாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ஆ, உங்கள் பேர் சொல்லுங்க.
2: ரோஷினி, எம்காம் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி, காமர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
2: ஆ, ரொம்ப பிடிக்கும்.
1: எப்படி மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காமர்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா?
2: ஆமாம், எனக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால தான் நான் அக்கௌண்ட்ஸ் செலக்ட் பண்ணேன்.
1: சரிங்க. உங்களுடைய முக்கிய பொழுதுபோக்கு என்னங்க?
2: ரேடியோவில் பாட்டு கேட்பேன்.
1: என்ன மாதிரி பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: இளையராஜா சாங். ஓல்டு சாங்ஸ்னால் நிறையா ரேடியோவில் தான் போடுவாங்க, அதனால நான் அதை இன்ட்ரெஸ்டடாக கேட்டுட்ருப்பேன்.
1: ஓ, மிடில் சாங்கு, ஓல்டு சாங்லாம் கேட்பீங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் ரேடியோ கேட்பாங்களா?
2: ஆ, இருக்கு. எங்கள் வீட்டில் இப்பயுமே அந்த ஓல்டு ரேடியோ இருக்குது, அதனால நாங்கள் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கோம்.
1: சரி, நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?
2: டிஆர் பட்டினம்.
1: டிஆர் பட்டினத்தில் காரைக்கால் எஃப்எம் எப்படி கேட்குறாங்க? நம்ம ஆகாஷ்வாணி காரைக்கால் எப்படி கேட்குறாங்க?
2: எல்லாருமே பொதுவாக வீட்டில் வந்து எல்லாருமே கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி உள்ளவங்களாம் நிறைய கேட்டுட்டு இருப்போம்.
1: கிராண்ட் ஃபாதர் கேட்குறாங்க, அதே போல் அவங்க கேட்குறதால நீங்களும் கூடவே இணைஞ்சு கேட்குறீங்க.
2: வணிகவியல் அதில் ஜேர்னல், லெட்ஜர், பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரி வரும், அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக.
1: இது எல்லாருக்குமே தேவைதான் இல்லையா? காமர்ஸ் படிக்கலைன்னா கூட ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த காமர்ஸ் நாலேஜுங்கிறது தேவை. அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
2: ஆ, சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ உள்ளதுக்கு வந்து எல்லாமே பொதுவான இருக்கிறதால அது சொல்லிக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: சரி, அது மாதிரி இது வரைக்கும் யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருங்களா?
2: நான் படிக்கிற சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான்
1: உங்களோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய நாலேஜ். அதே போல் இனிமேல் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ வானொலியில் இளைஞர்கள் வந்து வானொலியை எதற்காக கேட்கணும்? ஏன்னா இப்போ நிறைய மீடியாஸ் இருக்கு, நிறைய சோசியல் மீடியா இருக்கு, அதனால அந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் ஏன் வானொலி கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் நிறைய செய்தினா வந்து தெரிஞ்சுக்கலாம், அதுல வந்து கட் அண்ட் ஷார்ட்டா இருக்கும். சோசியல் மீடியா இதுல வந்து கொஞ்சம் பிரீஃபா இருக்கிறதால நம்ம வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது நான்.
1: சரி, ரொம்ப சூப்பருங்க, அருமையா சொன்னீங்க. அதே போல தனக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறத தன்னுடைய லட்சியமா சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து ஒரு நண்பரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: தருண்.
1: தருண், நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
3: பிகாம் படிச்சிட்டு இருக்கேன்.
1: பிகாம் எத்தனாவது வருஷம் படிக்கிறீங்க?
3: இப்ப செகண்ட் இயர் முடிச்சிட்டு இப்ப தேர்ட் இயர் போறேன்.
1: சரி, இப்ப தேர்ட் இயர்க்காக வெயிட்டிங்ல இருக்கீங்க, சம்மர் லீவ்ல இருக்கீங்களா?
3: ஆமா.
1: சரி, ஓகே. இப்ப விழுதியூர்ல நம்ம ஆகாஷ்வாணி காரைக்கால் எப்படி கேக்குறாங்க, நீங்க எப்படி ரேடியோ கேக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: எங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து ரேடியோ எல்லாம் கேட்பாங்க. இப்ப வரைக்குமே எங்க அம்மா ரேடியோ டெய்லி கேட்பாங்க.
1: அம்மா பேர் சொல்லுங்களேன்.
3: ஜெயந்தி.
1: அதனால நீங்களும் கேட்குறீங்க?
3: ஆமாம்.
1: உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்?
3: அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க.
1: சரி, நீங்கள் இப்போ காமர்ஸ் பிகாம் முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க?
3: மாஸ்டர்ஸ் பண்ணாலும் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் இந்த மாதிரி ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது.
1: சரி, உங்களுக்கு எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க?
3: எனக்கு வந்து இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது.
1: பிஸ்னஸ் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு?
3: கண்டிப்பாக.
1: அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
3: ஆமாம்.
1: அதுக்கு என்ன டார்கெட் வச்சுருக்கீங்க? ஏதாவது இவ்வளோ சம்பாதிக்கணும், இத்தனை வயசுக்குள்ளே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வச்சுருக்கீங்களா?
3: அப்படிலாம் இல்லை, ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும்.
1: பிஸ்னஸ்னால் என்ன பிஸ்னஸ்ங்க?
3: இப்போக்கி எதுவும் பிளான் பண்ணல.
1: ஆனால் வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரித்து அப்புறமே பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கிடுவேன்னு சொல்கிறீங்க. அதுக்காக தான் நீங்கள் காமர்ஸ் படிக்கிறீங்களா?
3: ஆமாம்.
1: சரி, இப்போ இளைஞர்களுக்கு வந்து ஏன் ரேடியோ அவசியம்?
3: அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் வந்து இப்போ நியூஸ்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இப்போ வீடியோவாகவே பார்த்துலாம் எல்லாரையும் தெரிஞ்சிக்க முடியாது, அதனால எஃப்எம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
1: லோக்கல் செய்திகள் வந்து நீங்கள் வானொலியில் தான் உங்களுக்கு தெளிவாக நிறைய கிடைக்கும் இல்லையா?
3: ஆமாம். அந்த எஃப்எம்ல வந்து இந்த காலையில் வந்து இந்த முன்னாடி ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க, அதெலாம் நான் கேட்டிருக்கேன் நிறையா.
1: சரி,
3: ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
1: சூப்பருங்க, உங்களுடைய லட்சியம் நிறைவேற காரைக்கால் ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு கல்லூரி மாணவி வர்றாங்க, அவங்களை இப்ப சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க?
4: சார், என் பேர் விஜயலட்சுமி, நான் பிடெக் சிஎஸ்பிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
1: என்ன ஊருங்க உங்க சொந்த ஊர்?
4: நெடுங்காடு சார்.
1: நெடுங்காடு. உங்க வீட்டுல எப்படி ரேடியோ எல்லாரும் கேட்பீங்களா, எப்படிங்க?
4: அப்பா ரேடியோ கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. டெய்லி காலையில 7 மணி ஆனிச்சுன்னா ரேடியோ ஓட ஆரம்பிச்சிடும். நான் காலேஜ் கிளம்புற வரைக்கும் அதை ரேடியோ ஓடிட்டு இருக்கோம். அதுல இருந்து நானும் சில நியூஸ் கொஞ்சம் பாட்டு அந்த மாதிரி, அந்த காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு ஷோ ஒன்று போடுவாங்க, தகவல் சுரங்கம், அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், அதெல்லாம் கேட்டிருக்கேன்.
1: காலை காம்போல நம்ம காரைக்கால் கலெக்டரேட்டோட அறிவு

0: அறிவிப்புகள், அப்புறம் மாணவர் சேர்க்கை அறிவிப்புகள்லாம் இப்போ டெய்லி ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா?
1: கேட்போம் சார்.
0: நீங்கள் கேட்குற செய்திகளை உங்களுக்கு தேவையான மற்றவங்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுவீங்களா? எஃப்எம்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா?
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கப்ப காலையில் ரேடியோவில் ஓடிட்டு இருந்துச்சு, அப்பா கேட்டுட்டு இருந்தாங்க, நானும் கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுவேன்.
0: சரி, நீங்கள் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? மேற்கொண்டு என்ன படிக்கிறதா உத்தேசம்?
1: வீட்டில் அப்பா வந்து இன்னொரு டிகிரி படிக்க சொல்கிறாங்க, பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்குக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்குது, பட் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, அது அப்ராடில் படிக்கணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது.
0: சரி, என்ன வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை?
1: ஐடி ஃபீல்டே நான் கோடிங் செக்டார்ஸ்க்கு போகணும், அதாவது யூஎக்ஸ் டிசைனிங் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன்.
0: டிசைனிங்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா?
1: சரி
0: சரி, ஓகே. இப்போ சோசியல் மீடியா காலமாயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் வானொலியை வந்து அவர்கள் ஏன் கேட்கணும், இளைஞர்கள் வந்து ரேடியோவை எப்படி பயன்படுத்தணும், அதை பற்றி உங்களுடைய ஐடியாலஜியை சொல்லுங்களேன்.
1: வேஸ்ட்டாக இந்த சோஷியல் மீடியாவை டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம்.
0: இப்போ மொபைலில் பார்க்கும்போது எல்லாமே விஷுவலாக உங்களுக்கு கிடைச்சிடுறதால நம்ம வந்து ஒரு கற்பனையாக எதையுமே கற்பனை செஞ்சு படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்க முடியாது. அதுவே நம்ம வானொலியை கேட்கும்போது அந்த ஒவ்வொரு காட்சியும் வந்து நம்ம மனதில் வந்து ஒரு கற்பனை வளத்தை உருவாக்கும், படைப்பாற்றலை உருவாக்கும். அதனால் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி இந்த கதைகள் கேட்டு அந்த கதைகளை காட்சியாக கற்பனை பண்ணுறதுக்கு வானொலிங்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இல்லையா? அடுத்து ஒரு கல்லூரி மாணவர் இளமை துடிப்போட வர்றாரு, அவரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் அஜய்.
0: அஜய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அஜய்,
2: நான் பிகாம் ஹானர் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எப்பவுமே காமா தான் இருப்பீங்களா? பிகாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு காமர்ஸ்?
2: இல்ல, நான் வீட்டுல சொன்னாங்கன்னா.
0: வீட்டுல சொன்னாங்க. வீட்டுல முக்கியமா யார் சொல்லி நீங்க இந்த காமர்ஸ் தேர்ந்தெடுத்தீங்க?
2: அக்கா.
0: அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அக்கா எம்காம் படிச்சுட்டு இருக்கு.
0: உங்க சொந்த ஊர் எதுங்க?
2: எனக்கு பேரளம்.
0: பேரளம், சரி. நீங்க காரைக்கால் எஃப்எம் கேட்பீங்களா? பேரளத்துல வந்து நம்ம ரேடியோ எப்படி கேக்குறாங்க?
2: எங்க வீட்லயும் கேட்பாங்க, எங்க வீட்டு உள்ள சரௌண்டிங் எல்லாருமே கேட்பாங்க.
0: சரி, நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு?
2: விளையாடுவோம்.
0: என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
2: கொக்கோ, கிரிக்கெட்.
0: அடுத்து ஒரு கல்லூரி மாணவர் வர்றாங்க, அவங்களை இப்ப சந்திக்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஆனந்த் சார்.
4: என்ன படிக்கிறீங்க?
3: எம்காம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார்.
0: சரி, ஓகே. இப்ப நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபாடா இருக்கீங்க?
3: எனக்கு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
0: ஸ்போர்ட்ஸ்னா என்னங்க, என்ன விதமான விளையாட்டுகள் விளையாடுவீங்க?
3: ஸ்போர்ட்ஸ்ல கபடி நல்லா விளையாடுவேன். கபடி நிறைய மேட்சஸ் எல்லாம் பிளே பண்ணிருக்கேன். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அந்த மாதிரி
0: லெவல் கூட போயிருக்கீங்க. உங்க ஏரியால கபடி டீம் இருக்காங்களா? எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க?
3: ஸ்கூல் டீம்ஸ் இருக்காங்க. பேரளம் ஸ்கூல் டீம்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியும். எங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பேரளம் ஸ்கூல் டீம்ஸ் வந்து பெஸ்ட்டாக விளையாடுற டீம்ஸ். நான் அங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தேன். பேரளம் சைடில் ஸ்கூல் டீம்ஸ் இருக்கு, அது இல்லாமல் அஃபீஷியல்ஸாக எல்லாரும் கலந்து விளாட்ற, பக்கத்து பக்கத்து ஊர்லேருந்து கலந்து விளாட்ற மாதிரி டீம்ஸ்லாம் இருக்கு.
0: சரி, உங்களுக்கு கோச்சஸ்லாம் இருக்காங்களா?
3: இல்லை, நாங்களாம் பிளான் பண்ணி விளாட்றதா, ஆனால் எங்களோட சீனியர்ஸ் வந்து எங்களுக்கு கோச்சஸ் மாதிரி கைட் பண்ணி நிறைய சொல்லி தருவாங்க, நிறைய இருக்கு அந்த மாதிரி.
0: சரி, கபடி தவிர வேற என்ன கேம்ஸ் நீங்கள் விளையாடுவீங்க? அத்லெட்டிக்ஸ்லாம் போவீங்களா?
3: அத்லெட்டிக்ஸ் பண்ணுவேன். ஸ்கூல் லெவல்ஸ்லாம் நிறைய அத்லெட்டிக்ஸ் பண்ணியிருக்கேன். 100, 200 அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.
0: அதில் ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கீங்களா?
3: நிறைய பண்ணியிருக்கேன். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட்லாம் அதில் ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்.
0: இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் காமர்ஸ்லேயும் ஈடுபாடோடு இருக்கீங்க, அதே சமயத்தில் விளையாட்டுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. இது ரெண்டில் வந்து எது ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் நம்ம ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறது விளையாட்டா இல்லது வணிகவியலா?
3: இல்லை, அப்படி என்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. ஓரளவுக்கு நான் ரெண்டுமே மேனேஜ் பண்ணி எனக்கு ட்ரெயின் ஆகிட்டு நான் காலேஜஸ்லேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய செமினார்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நிறைய விஷயம். அதுமாதிரி நான் டீச் பண்ணுறது, பிளான் பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு யூனிக்காக பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு அந்த நாலேஜுமே ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. அதேமாரி ஸ்போர்ட்ஸ்லுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவேன். ஓரளவுக்கு நிறைய ஸ்கில்ஸ்லாம் தெரியும், ஓரளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயம் சொல்லி தருவேன். அதனால் எனக்கு ரெண்டு விஷயமே ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக தான் பண்ணுவேன். ரெண்டு விஷயம் பெட்டராகவே தெரியும், நிறைய ஸ்கில்ஸ் நாலேஜ்லாம் இருக்குது. அதனால் நான் ஈஸியாகவே டெவலப் பண்ணி அதை டெல் பண்ணி சொல்லுவேன்.
0: சரி, இப்போ உங்களை விட வயதில் இளையவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. என்னென்ன விதமான கோச்சிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறீங்க?
3: கபடிங்கிறது ஓவரால் பாடி கண்ட்ரோல் ஃபுல்லாக பண்ணுற மாதிரியான ஒரு கேம். ஸ்பெசிஃபிக்காக இப்போ கம்பேர் பண்ணி சொல்லணும்னு இல்லை, ஒரு கிரிக்கெட் மாதிரியோ இல்லை ஃபுட்பால் மாதிரியோ அந்த மாதிரி இல்லாமல் கபடிங்கிறது ஒரு யூனிக்காக ஒரு மைண்டு அந்த மைண்டு அப்புறம் நம்மளோட ஸ்கில்ஸு அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம பாடி ஃபிசிக்கலாக மட்டும் கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணால் பத்தாது. மோஸ்ட்லி நம்ம மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு கபடிங்கிற ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு

0: பர்ஃபெக்டாக ப்ளே பண்ண முடியும் என்னோட நாலேஜ் படி. அதனால நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறப்ப ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் மென்டலும் நம்ம நிறைய ட்ரெயின் பண்ணாதான் நம்மளோட ரிசல்ட் வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்.
1: இப்போ நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய கிராமப்பகுதி மக்களுக்கு வானொலி எப்படி பயன்படுது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
0: கரண்ட் ஜென்ரேஷனில் நிறைய நியூஸஸ்ஸு சோஷியல் மீடியா வீடியோஸ் எல்லாருக்கையிலுமே மொபைல்ஸ் வந்துட்டு ஸ்கூல்ஸ் படிக்கிற பிள்ளைங்கலேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லாருக்கையிலுமே மொபைல் இருக்கு. ஆனால் ரேடியோங்கிறது அது ஒரு ஏசியன்ஸ் முன்னாடியிலேருந்து வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரியான ஒரு விஷயம். ஃபோக்கஸாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரேடியோங்கிறது ரொம்ப மஸ்டாகவே யூஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறவங்கள தாண்டி வீட்டில் உள்ள பேரண்ட்ஸு பாட்டி தாத்தா அவங்களாம் இருந்தாலே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கேட்கறதுனாலயே நம்ம அவங்கள்ட்ட உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்ப அப்போ சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏதாவது யூனிக்கான டக்குன்னு இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நியூஸஸ் தாண்டி ரேடியோஸில் கொஞ்சம் அப்டேட்டாக இருப்பாங்க. அப்டேட் மீன்ஸ் ஏதாவது ஒரு டிராஃபிக் நடக்குது, ஏதாவது அக்ரிகல்ச்சர் பற்றி ஒரு அப்டேட் வருது அப்படின்னா சீக்கிரம் சொல்கிறப்ப நாங்கள் உட்காந்து பாட்டி தாத்தா பேசிகிட்டு இருக்கிறப்ப இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்க எங்கள்கிட்ட சொல்கிறப்ப டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கும். நியூஸை அவ்வளோவா நாங்கள் பார்க்க மாட்டோம், ஆனால் அவங்க பார்த்துட்டு இருக்க கேட்டுட்டு இருக்கிறப்ப நாங்கள் கேட்கறதுனால அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியும்.
1: விளையாட்டு சார்ந்த செய்திகள்லாம் வானொலியில் வரும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்டாக கேட்பீங்களா?
0: ஆ, விளையாட்டுலாம் சம்மந்தமாக கேட்பேன். யூனிக்காக நிறைய சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய சொல்லுவாங்க, எக்ஸாம்ஸ் ஏதாவது போஸ்ட்மான் பண்ணியிருந்தா சொல்லுவாங்க, இல்லை எக்ஸாம் டேட் ஏதாவது வந்திருந்தா சொல்லுவாங்க. நிறைய இந்த அலர்ட்லாம் சம்திங் எமர்ஜென்சி அலர்ட் வந்ததா நியூஸை தாண்டி ரேடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்லுவாங்கங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியும். இந்த அலர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால அதெல்லாம் கொஞ்சம் தெரியும்.
1: ஓகே, ரொம்ப அருமைங்க. நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாக விளையாட்டுத்துறையிலையும் இருக்கீங்க, அதே போல் நிறைய பேருக்கு உங்களுடைய கல்லூரியிலையும் நீங்கள் வழிகாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வானொலிக்கு 90 இன்றைய நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வானொலி ஊடகம் சார்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள்.
2: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90, இளையோர்க்கு வழிகாட்டும் வானொலி, கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா. பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10:00. நேர்களை இனி கேட்கலாம் சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக
4: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
5: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. மோகனூர்லேருந்து நம்ம நேரு ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து காலில் வந்து பெருசாக இன்ஃபெக்ஷன் ஆச்சான். ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அது சும்மா அவங்களே ஒரு கட்டு மாதிரி கட்டிக்கிட்டு இந்த மஞ்சள் வச்சு கட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும் போது என்ன இருக்குது அப்படின்னா, அது வழியாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் போயிருக்கு. போனதுலேருந்து அவங்களுக்கு அந்த கால் கட்டவரில் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் அவங்களால சுத்தமாக நடக்க முடியல, அவங்க சுத்தமாக படுத்த படுக்கை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து எல்லா ஒரு ஒரு இதுலையுமே அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருதா, அந்த இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்து அதுக்கான சீக்கிரம் சரி செஞ்சுருங்க. இல்லைனா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, சுகர் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்போது அந்த இன்ஃபெக்ஷன் போய் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே ரத்த தொலியாக போய் இந்த நீ ஜாயிண்ட்டுக்கு போகலாம், அது போய் கிட்னி லிவரை பாதிக்கலாம், ஈவன் கண்ணை கூட பாதிக்கலாம், மூளையை பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது வந்து என்னென்னா, ஒரு ஒரு உறுப்பையுமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு போகும். ஸோ ஒரு ஒரு ஆர்கனையுமே அது பாதிக்கும். இப்போ லிவர் கிட்னி நம்ம பாதிச்சுன்னு வச்சிங்களேன், லிவர் கிட்னி அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே டவுன் ஆகும். ஸோ ஆகும்போது டோட்டலாகவே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்த ஆன்டிபயோட்டிக்கும் அது கேட்காது. ஸோ அவங்களுக்கு வந்து கடைசியில் வந்து உயிருக்கான ஆபத்தான நிலைமையில் தான் அவங்க இருக்க வேண்டியிருக்கும். ஸோ ரிப்பீட்டாக அவங்க அட்வைஸ், அவங்க பிரச்சனை என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க அந்த காயத்தை சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல, அந்த மஞ்சள் வச்சு கட்டுறது இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா, அந்த மஞ்சள் வச்சு கட்டுறதுனால அதில் ஆன்டிபயோட்டிக்கான தன்மை அது வந்து உடனே ஆறுங்கள்லாம் கிடையாதுங்க. மஞ்சளில் நம்ம அரைக்கிறதுல கையில் தொடறோம் அப்படின்னா அதுலேயும் பாக்டீரியா இருக்கும். ஸோ அதை நம்ம போய் புண்ணில் வைக்கும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இன்னும் அதிகம் தான் ஆகும். இதுக்குன்னு தனியாக ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆயில்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போட்டு தான் காயத்தை ஆற வைக்கணுமே தவிர, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸாக பார்த்திங்கன்னா ஏன் அப்படி பண்ணுவாங்கன்னே தெரில, க்ரீஸ் வைக்கிறது. ஸோ அந்த க்ரீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மேலே புண்ணு மேலே அப்பிட்டு வருவாங்க.

0: ஸோ இந்த மாதிரி நிறையா இங்க்கு இங்க் எடுத்து மேலே, அதுவும் இந்த பேர்ன்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்க் எடுத்து மேலே ஊற்றுவாங்க. அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ பேர்ன்ஸ் வருது அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணணும், பச்சை தண்ணி எடுத்து அது அந்த இதில் வந்து கொஞ்சம் அந்த தோலில் ஊற்றும் போது அதோட ஸ்கின்னோட பேர்னிங் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் பண்ணுமே தவிர, அதை தவிர வேறு எதுவும் அந்த மஞ்சள் வைக்கிறது, க்ரீஸ் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், மண் எடுத்து சில பேர்லாம் அப்பிக்குவாங்க. ஸோ மண் எடுத்து சில பேர்லாம் தடவிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் பிரச்சனைகள் ரொம்ப அதிகப்படுத்துகிற மாதிரி தான், வெளியில் இருக்க பாக்டீரியாவை திரும்பி கொண்டு போய் நம்ம உள்ளே விடுற மாதிரி தான் அதில். ஸோ இதுக்கான டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்பயும் எடுத்துட்டோம் அப்படின்னா இது பின்னாடி பெருசாகாமல் நம்மளால் தற்காத்துக்க முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
4: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபேன்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபேன்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
5: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

சந்திக்க செவிகளில் இணைகிறது. சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் தெரிதலும் புரிதலும் ஆளுமை திறனும் இந்த பொருண்மையில் நாம் வந்து ஒரு சில தகவல்களை ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். ஒருவர் தன்னுடைய ஆளுமை திறனை மிகச்சரியாக நிலைநிறுத்த வேண்டுமென்றால் அந்த ஆளுமை திறன் என்பது தெரிந்திருக்க வேண்டும், அதனை அறிந்திருக்க வேண்டும், அதனை ஆளுமை செய்ய வேண்டும். இப்படி இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய ஆளுமை திறனை வந்து எப்பொழுதுமே நிலைநிறுத்தி கொள்ள முடியும். இதைத்தான் வந்து திருவள்ளுவர் பெருமான் தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு அப்படின்னு 634 குறளில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு செயலை தேர்ந்தெடுத்தலும் அதனை நிறைவேற்றிட வழிவகைகளை ஆராய்ந்து ஈடுபடுதலும் முடிவு எதுவாயினும் அதை உறுதிபட சொல்லும் ஆற்றல் படைத்திருத்தலும் ஒரு ஆளுமைக்கு சிறப்பானதாகும் அப்படிங்கிறதான் அந்த திருக்குறளினுடைய பொருளாக இருக்கிறது. ஆக அந்த பொருண்மைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா

நம்முடைய ஆளுமை திறனை நம்மைக்கு நாமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நமக்கு தெரிந்திருக்கிற வேண்டும், ஏதோ ஒரு விடயம் தெரிந்திருக்க வேண்டும். சரி, தெரிந்த விடயத்தை அதை ஆராய்ந்து பகுத்தாய்ந்து ஆய்வறிந்து பார்க்கக்கூடிய திறன் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்து அந்த ஆய்வறிந்து எடுத்த திறனில் முடிவெடுக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்குமேயானால், அந்த முடிவெடுக்கும் தன்மை மிகச் சரியானதாக இருக்குமேயானால், அதுதான் நம்முடைய ஆளுமை தன்மையை வந்து எப்பொழுதுமே ஆயுட்காலம் முழுக்க நிலைநிறுத்தி வைக்கிறது.

0: நாம் இணைந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாள். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: நூறு புள்ளி 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தோடு நாம் இணைந்திருக்கும் நேரம் 10:15. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் புரிதலும் அறிதலும் ஆளுமை திறனும் இந்த பொருண்மையில் பல சில தகவல்களை நாம் பண்பலை வழியே பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். புரிதல் என்பது நமக்கு ஏற்படுவதற்கு முன்னால் தெரிதல் என்பது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. இந்த தெரிதல் என்பது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெரிதல் மட்டும்தான் அடிப்படை தகவல். நமக்கு ஒரு தகவல் தெரிகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தகவல்கள் சரியானது தானா என்பதை மிகச்சரியாக அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முதல் அடிப்படை அதுவாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படை தகவலை சரியாக அறிந்து கொண்டோமானால், உண்மை நம்பகத்தன்மை உள்ளதா என்பதை அறிந்து கொண்டோமானால், அந்த நம்பகத்தன்மை உள்ள தகவலை புரிந்து கொள்வது என்பது ஒரு கலை. அதுதான் ஒரு மிக ஆழமான விளக்கம். புரிதல் என்பது எங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அறிந்த தகவலை உணர்ந்து கொள்வது, நாம் தெரிந்த தகவலை உணர்ந்து கொள்வது. அப்படி உணர்ந்து கொள்கிற அந்த தகவலை ஒரு ஆழமான விளக்கத்திற்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த ஆழமான விளக்கத்திற்கு உட்படுத்துகிற பொழுது அது ஆய்ந்தறிந்து பார்க்கிற ஒரு பண்பை நமக்கு உருவாக்குகிறது. அப்படி உருவாக்கினால் ஆய்ந்தறிந்து பார்க்கிற அந்த பண்பு நமக்குள்ளே வந்துவிட்டதையானால் நிச்சயமாக நமக்கான ஒரு ஆளுமை திறன் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆளுமை திறன் என்பது இரண்டு விடயங்களை தொடர்ச்சியாக நிர்ணயித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். அது ஒன்று தெரிதல், இன்னொன்று புரிதல். இதை அடுத்து வருகிற படிநிலைதான் அறிதல் என்பது. இந்த அறிதல் என்பதுதான் ஆய்ந்தறிந்து ஆய்வறிந்து பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திறன் அப்படின்னு சொல்லலாம். இந்த திறன் நமக்குள்ளேயே வளர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக அது ஆளுமை திறனின் அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் என்கிறார்கள் உளவியலாளர்கள். ஆக புரிதலும் அறிதலும்

0: இரண்டோடு ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சங்கிலிதான் என்றாலும் கூட அந்த சங்கிலியினுடைய உறுதித்தன்மை எங்கு இருக்கிறது என்றால் ஆளுமை திறனில் இருக்கிறது. ஆக ஒரு தகவலை புரிந்து கொண்டு விட்டோம், அதை அறிந்து கொண்டு விட்டோம். அறிந்து கொண்ட பிறகு அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், அந்த தகவலுக்குள்ளே சென்று எப்படி ஆழமான விளக்கத்தை பெற்று அந்த பெற்ற விளக்கத்தை வைத்து எப்படி நம்முடைய ஆளுமை திறனை அடுத்தடுத்து கொண்டு செல்கிறோம் என்பது நம்முடைய திறனில் இருக்கிறது. அதுதான் ஆளுமையினுடைய வளர்ச்சியாக இருக்க முடியும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

புரிதலும் அறிதலும் ஆளுமை திறனும் இந்த பொருண்மையில் நாம் சில பல தகவல்களை காற்றலையில் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். சரி, அடிப்படை தகவல் கிடைத்துவிட்டது. இந்த அடிப்படை தகவலுக்கான ஆழமான விளக்கமும் கிடைத்துவிட்டது. கிடைத்த ஆழமான விளக்கத்தை வைத்து அறிதலும் புரிதலும் ஒன்றுக்கொன்று தொடர்ந்து கைகோர்த்து கொண்டது அப்படிங்கிறது உண்மை. சரி, இப்போ அடுத்து அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்கிற நிலைக்குத்தான் இந்த ஆளுமை திறன் நம்மை கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். தெரிந்தலும் ஆராய்ந்து முடிவெடுத்தலும் ஒரு சிறந்த ஆளுமை திறனுக்குரிய பண்பு அப்படின்னு திருக்குறளில் நாம் நிறைய படித்திருக்கிறோம். ஆக இந்த தெரிதலும் ஆராய்ந்து முடிவெடுத்தலும் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனை நிலையாக வைத்திருக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தெரிந்திருக்கலாம், அதை அறிந்தும் இருக்கலாம், இரண்டுமே இரண்டு பண்புகளும் அவருக்கு இருந்தாலும் கூட அதை எப்படி செயல்படுத்துவது என்கிற ஒரு நிலையில்தான் அவருடைய ஆளுமை திறன் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆக செயல்பாடு என்பது மிகச்சரியானதாக, அதே நேரத்தில் நேர்மையானதாக, அதே சூழலில் தடுமாறாமல் பயணிக்கிற நிலையை கை கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் மிகச்சிறந்த செயல்பாடாக இருக்க முடியும். அந்த செயல்பாடு ஒருவருக்கு இருக்குமேயானால் அது அவருடைய ஆளுமை திறனை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்கிறது என்று சொல்லலாம். ஆக அந்த செயல்பாட்டினுடைய திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இந்த முயற்சிகள் என்பது ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு நிலையிலும் சில நேரம் வெற்றியை தரலாம், சில நேரம் தோல்வியை தரலாம். அப்படி தோல்வியை தருகிற பொழுது அதிலிருந்து எடுத்துக்கொள்கிற அந்த பாடங்கள் அவருக்கு எப்பொழுதுமே துணை நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி துணை நிற்கிற அந்த பாடங்களை, அனுபவ பகிர்வுகளை கொண்டு அடுத்த செயல்பாட்டினை அவர் எடுத்து முயற்சிக்குள்ளே செல்கிற பொழுது அந்த முயற்சியின் பயனாக அவருக்கு கிடைக்கிற செயல்பாட்டின் விளைவு என்பது நிச்சயமாக வெற்றியாக இருக்க முடியும். அந்த வெற்றியை அவர் எடுத்துக்கொள்கிற பொழுது அந்த வெற்றிக்கான கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிற புரிதல் என்று ஒன்று இருக்க வேண்டும். அந்த புரிதல் இருந்தால் நிச்சயமாக அவருக்கு அறிதல் என்கிற இயல்பான பண்பு கூடவே இருக்கும். அப்படி இருக்கிற அந்த அறிதலும் புரிதலும் அவருடைய ஆளுமை திறனை என்றென்றும் நிலையாக வைத்திருக்கும் அப்படின்னு நாம் நிச்சயம் நம்பலாம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களில் பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
4: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நூறு புள்ளி 3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தோடு நாம் இணைந்திருக்கும் நேரம் 10:30. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் புரிதலும் அறிதலும் ஆளுமை திறனும் இந்த பொருண்மையில் சில பல தகவல்களை காற்றலையில் நாம் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதலில் அறிதல் என்பது ஒருவருக்கு எப்படி சரியான புரிதலை உண்டாக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அறிதல் என்பது முதல்ல தகவல்களை சேகரிக்க வேண்டும். ஒரு விடயத்திற்குள்ளே நாம் செல்கிறோம் என்றால், ஒரு செயல்பாட்டினை நாம் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறோம் என்றால், அல்லது ஒரு இலக்கினை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்றால், அதற்கான தகவல்களை சேகரித்தல் என்பது நம்முடைய முதற்பணியாக இருக்க வேண்டும். அந்த செய்திகளை சேகரித்த பிறகு அது குறித்தான கல்வியை பயில வேண்டும். அதாவது கல்வியை பயில வேண்டும்னா புதிதாக படிக்க வேண்டும் என்பதல்ல, சேகரித்த தகவல்கள் குறித்த நம்பகத்தன்மையை பயிலுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அது அந்த கல்வியை பயின்ற பிறகு அதற்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் என்ன, தீமையெல்லாம் என்ன என்பது குறித்தான ஒரு பகுப்பாய்வை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. முக்கியமாக உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த உண்மையான தகவல்களை தெரிந்து கொண்டு விட்டோம் என்று நாம் அறிந்தால், உண்மைகளை தெரிந்து கொண்டு விட்டோம் என்று நாம் அறிந்தால், அறிந்த தகவல்களை ஆழமாக சிந்தித்து அதன் நுட்பத்தையும் சூழலையும் நாம் உணர்கிற நேரம்தான் புரிதல் என்பது. அதாவது ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் விஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அறிந்த தகவல்களை வந்து ஆழமாக சிந்தித்து அதனுடைய நுட்பத்தை மிகச்சரியாக சூழலை புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிற பொழுது நமக்கான அறிதலும் புரிதலும் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அப்படி வந்து விட்டது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அந்த அறிவையும் புரிதலையும் கொண்டு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்கிற நிலை நமக்குள்ளே உண்டாகிவிடும் என்கிறார்கள். இது உளவியல் ரீதியாக நம் மனதுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு மாற்றம் அப்படின்றாங்க. எப்படி இருப்பவர்களும் கூட இந்த தகவல்களை ஆழமாக சிந்தித்து அதனுடைய உள்நுட்பத்தையும் புரிந்து அதற்கான சூழலை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுகிற பொழுது அந்த அறிவை கொண்டு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிற அந்த மாற்றத்திற்கு பெயர்தான் ஆளுமை திறன் அப்படின்றாங்க. சரி, அந்த ஆளுமை திறன் நமக்குள்ளே வந்துவிட்டது, நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்கிறோம் என்கிற நிலை வருகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைவாக

0: மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறன் அவருக்கு வந்துவிடுகிறது. ஒருவரை இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடந்தால் இது சரியாக இருக்கும், அல்லது என் கைப்பிடித்து என் பின்னே வா அப்படின்னு ஒரு நல்வழிப்படுத்துகிற அந்த நிலைக்கு ஒருவர் செல்கிறாரே ஆனால் அவருக்கு ஆளுமை திறன் வந்துவிட்டது என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் எப்படியும் எந்த சூழலிலும் ஒருவரை அவ்வளவு இலகுவாக வழிநடத்த முடியாது. மற்றவர்களை வழிநடத்துவது என்பதே ஒரு மிகச்சிறந்த திறன். அந்த திறன் தான் ஆளுமை திறன். அந்த ஆளுமை திறன் வேண்டுமென்றால் இந்த புரிதலும் அறிதலும் அடிப்படை இயல்பு பண்புகளாக நமக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது மிக முக்கியம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

பண்பலை 100.1 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் அறிய புரிதலும் அறிதலும் ஆளுமை திறனும். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அறிதலையும் புரிதலையும் கொண்டு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை வழிநடத்துகிற திறன் மிக்கவர் யாரோ அவரே ஆளுமை திறன் மிக்கவர் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அறிவினால் உணர்ந்து பெரியோரை மதிக்க தெரிந்தவரே சிறந்த ஆளுமை உடையவர் அப்படின்னு திருக்குறள் சொல்கிறது. ஆக நாம் நினைக்கிற அந்த அறிதல் என்பது கல்வி சார்ந்த அறிதலா அல்லது அனுபவம் சார்ந்த அறிதலா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்தால், முதலில் கல்வி சார்ந்த அறிதலை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வி சார்ந்த அறிதல் என்பது அந்த கல்வி குறித்தான தகவல்களை சேகரித்து அதே கல்வியை பயின்று அதே கல்வியை உண்மைகளை தெரிந்து கொள்வது என்பது ஒரு தனி கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த கல்வி சார்ந்த அறிதல் மிக முக்கியமாக ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனுபவம் சார்ந்த அறிதல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா கல்வி மூலமும் நமக்கு எல்லா அறிதலும் கிடைத்து விடுவதில்லை, அதாவது நம்பகத்தன்மையானவை கிடைத்து விடுவதில்லை. அப்படி அந்த நம்பகத்தன்மையை உண்மையானதாக இருக்கிறதா என்பதை நாம் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும் என்றால், இதற்கு முன் அதை யார் பயின்றார்களோ அல்லது அந்த வழியில் யார் நடந்தார்களோ அல்லது யார் அதனை கையிலெடுத்து அனுபவத்தை பெற்றார்களோ அவர்களிடமிருந்து அந்த அனுபவத்தை நாம் பெறுகிற பொழுது அதற்கான உண்மைத்தன்மை என்பது மிகச்சரியாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். அதுதான் அனுபவம் சார்ந்த அறிதல். ஆக கல்வி சார்ந்த அறிதலும் அனுபவம் சார்ந்த அறிதலும் நிச்சயமாக ஒரு புரிதலை உண்டாக்கும். அந்த புரிதல் ஆளுமை திறனை மிகச்சரியாக வளர்க்கும்.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நேர்களுக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நேர்களுக்கு விருத்தாஜலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாஜலம்.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: திருச்சி சாரதாஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் புரிதலும் அறிதலும் ஆளுமை திறனும் இந்த பொருண்மையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அறிதல் என்பது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தோம் அப்படின்னா தன்னை உணர்தல் அப்படின்றாங்க. தங்களை பற்றி ஆழமான புரிதலை, இந்த உயிர் என்பதன் தன்மையை அனுபவபூர்வமாக உணர்வதை குறிக்கிற ஒரு செயல்முறை தான் அறிதல் அப்படின்றாங்க. முக்கியமாக இந்த புரிதல் வந்துவிட்டாலே வெறும் அறிவு சார்ந்த விஷயமாக அது இருக்காது. நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய அகந்தை, ஆணவம், இது குறித்தான அந்த தீய

எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நம் மனதுக்குள்ளே இருந்தால் அதையெல்லாம் அகற்றக்கூடிய சக்தி இந்த புரிதல் என்கிற ஒற்றை விடயத்திற்கு இருக்கிறது. உள்நோக்கி பார்ப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த அனுபவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரிதல். இந்த புரிதலை வந்து எப்படி உணரலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உயிர்த்தன்மையை அறிய வேண்டும். முதல்ல நாம் யார், நாம் நமக்குள்ளே என்ன இருக்கிறது, அனுபவபூர்வமாக நம்மை நாமே எப்படி உணர்வது, இது ஒரு தற்செயலான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பயமற்ற பாதுகாப்பான வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடிய செயல்தானா என்கிற இந்த புரிதல் வந்துவிட்டாலே நிச்சயமாக அறிதல் என்பது வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல புத்தகங்களை வாசிப்பதன் மூலம், நல்ல நூல்களை அதில் இருக்கக்கூடிய விடயங்களை பெற்றுக்கொள்வதன் மூலம், படித்து அறிந்து கொள்வதன் மூலம் நல்ல கருத்துக்களை வாழ்க்கையில் நாம் வந்து தொடர்ந்து செய்வதன் மூலம், நல்ல கருத்துக்களை வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வதன் மூலம், நல்ல கருத்துக்களை மற்றவர்களிடத்தில் நாம் விதைப்பதன் மூலம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணமான அகந்தை அழிந்து, ஈகோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அகந்தை அழிந்து நம்மை நாமே தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு சுய உணர்வை நாம் அடைகிறோம். அந்த சுய உணர்வை நாம் அடைந்து விட்டோமே ஆனால் நிச்சயமாக இந்த புரிதலும் அறிதலும் ஒரு இலகுவான பண்பாகவே நமக்கு தோன்றும். இந்த புரிதலும் அறிதலும் இயல்பாக நமக்குள்ளே வந்துவிட்டதேயானால் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் நேர்மறையான சிந்தனை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அப்படி நேர்மறையான சிந்தனை நோக்கி நம்முடைய செயல்பாடுகள் செல்கிற பொழுது அது ஆளுமை திறனின் அடுத்த கட்டமாக இருக்கும் என்கிறார்கள் உளவியலாளர்கள்.

0: 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரிலே இன்றைய சிந்தனை அரங்கத்தில் புரிதலும் தெரிதலும் அறிதலும் ஆளுமை திறனும் இந்த பொருண்மையில் சில பல தகவல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய நேயர்கள், இந்த ஆளுமை திறன் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நமக்கு நாமே தன் பரிசோதனை செய்து கொள்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணிவு என்கிற அந்த பண்பு நம்மிடம் இருக்கிறதா? தன்னை அறிந்தவர் தன் உணர்வுகளை அறிந்து மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்வார். அப்படி கற்றுக்கொள்கிற போது அவருக்குள்ளே அந்த பணிவு என்கிற பண்பு வந்துவிடும். இந்த பணிவு என்கிற பண்பு நமக்கு எத்தனை முறை நமக்கு வந்திருக்கிறது, இல்லை இந்த பணிவு என்கிற இந்த இயல்பான பண்பு நாம் பிறந்ததிலிருந்தே நமக்கு இருக்கிறதா, அல்லது மற்றவர்களிடம் அந்த பணிவை கற்றுக்கொண்டு இப்போ அதை நாம் நிலைநாட்டி கொள்கிறோமா, அல்லது அந்த பணிவு என்கிற பண்பினை இனிமேலாவது தொடர வேண்டுமா என்பது அவருடைய தன் பரிசோதனையில் நிச்சயமாக தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பணிவு என்பது ஒருவருடைய உள்ளத்திலிருந்து வருகிற நிலை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து, அவருடைய இரக்க குணத்தை பொறுத்து, மனிதத்தை பொறுத்து, மனித நேயத்தை பொறுத்து இந்த பணிவு என்கிற பண்பு அவருக்கு வந்துவிடலாம் என்கிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய இந்த பண்பானது ஒரு சமநிலையை உண்டாக்கும் அப்படின்றாங்க. இந்த சமநிலை என்பது எங்கு வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லோரையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்க்கக்கூடிய, சமமாக வைத்து பாவிக்கக்கூடிய, எல்லோரும் சமமே என்று சொல்லக்கூடிய அந்த நிலை என்றைக்கு வருகிறதோ, எல்லோரையும் ஒரே சமமாக பார்க்கக்கூடிய பண்பு என்றைக்கு ஒருவருக்கு இயல்பாகவே உருவாகிறதோ, அன்றைக்கு அந்த சமநிலை என்பது அவருக்குள்ளே வந்து விடுகிறது. அந்த சமநிலை வந்து விடுகிற பொழுது அவர் அடுத்த நிலைக்கான முயற்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கிறார். அவர் வைக்க வேண்டியதில்லை, இயல்பாகவே அவருடைய செயல்பாடுகள் அதை நோக்கி சென்று விடும் என்கிறார்கள்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியினை அடுத்து உலாவரவிருக்கும் வணக்கம் தோழி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் உங்களோடு காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி லதா ராஜ். அறிதலும் புரிதலும் தெரிதலும் ஆளுமை திறனும், இந்த அத்தனை பண்புகளும் ஆளுமை திறனை எப்படி நிலையாக வைத்திருக்க போகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று

இந்த புரிதல் எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்பவரால் வருகிறது. தன்னை உணர்பவர், அதற்குத்தான் தன் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொன்னோம். தன்னை உணர்பவர் தன் திறன்களை அறிந்து, நமக்கான திறன் என்ன இருக்கிறது, நம்மால் எது முடியும், நம்மால் எதை முடிவெடுக்க முடியும், அந்த முடிவை எடுத்துவிட்டோமானால் தொடர்ந்து நம்மால் செயல்பட முடியுமா, இப்படி தன் பரிசோதனை செய்து கொண்டு தன்னுடைய திறன்களை அறிந்து அந்த திறனை மேம்படுத்தி கொண்டு அது தன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்திற்கு பயன்படுமா, அல்லது அந்த உண்மையான நோக்கத்திற்கு நம்மை கொண்டு செல்லுமா என்கிற அதனுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு சரியான கடமைகளை புரிந்து கொள்கிற யார் ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ, இதுதான் கடமை, இந்த கடமையை நாம் சரியாக செய்தால் நம்மை நாம் உணர்ந்திருக்கிறோம், நம் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் நிறைவேறும் என்கிற நிலையை அறிந்து கொண்டாரேயானால், அந்த அறிதல் வந்துவிட்டதையானால் நிச்சயமாக அதை முழுமையாக செய்து முடிக்கிற பொழுது அது அவருடைய புரிதலாக மாறுகிறது. அப்படி அந்த புரிதல் அவருக்குள்ளே வந்துவிடுகிற பொழுது அந்த ஆளுமை திறன் என்பது அவருக்கு இயல்பாகவே வந்துவிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தன்னை உணர்தல் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன் குறைகளை முதலில் மனிதன் உணர வேண்டும். அந்த உணர்கிற குறைகளை வைத்து தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்டு, தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொள்கிற அந்த செயல்பாட்டில் அமைதியான முறையில் நடந்து அதையே அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்வதற்கான வழிமுறை இதுதான் என்று இறுதி முடிவாக, நிறைவான முடிவாக எடுத்தால் நிச்சயமாக அது இன்பமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி அந்த இன்பமான வாழ்க்கை அவருடைய ஆளுமை திறனை நிலைநாட்டச் செய்யும், நிலைத்து வைத்திருக்கும். அந்த ஆளுமை திறனுடைய நிலைத்த தன்மை என்பது அவருடைய இலக்கின் இறுதியாக வெற்றிக்கனியை அவர் கைகளிலே ஆயுட்காலம் வரை கொடுத்து கொண்டே இருக்கும்.

பூந்தேனில் கலந்து புதுமையாய் விடைபெறவிருக்கிறது. சிந்தனை அரங்கம், இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நேர்களே, அறிதலும் புரிதலும் தெரிதலும் ஆளுமை திறனும் என்ற பொருண்மையில் உங்களோடு சில பல கருத்துக்களை இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டோம். இந்த அறிதலும் புரிதலும் ஆளுமை திறனும் என்பது வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவற்றை அறிந்து கொண்டு அதை அனுபவித்து அதனுடைய சூழலை புரிந்து கொண்டு அதற்கான விடையளிக்கக்கூடிய பண்பும் தன்மையும் நமக்கு வருகிற பொழுது உண்மையை உணர்ந்து தெளிதல் என்பது அறிதலும் புரிதலுமாக நமக்கு கிடைக்கிறது. அப்படி இருக்குமேயானால் அது நம்முடைய ஆளுமை திறனை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்கும் என்கிற இந்த சிந்தனையை உங்களோடு பரிமாறிக்கொண்டு இல்லத்திலிருந்து செவிமடுத்து இன்றைய சிந்தனை அரங்கத்தை கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களை.

வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. நம் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையை மேம்படுத்துதல், ஜனநாயக விழுமைகளை பாதுகாத்தல் மற்றும் பொதுநலன் சார்ந்த தகவல்களை நடுநிலையுடன் வழங்குதல் நம் பிரசார் பாரதியின் நோக்கம். இது இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை ஒலிபரப்பு அமைப்பாக நம்பகமான தகவல்களை வழங்கி வருகிறது. நேரடி செய்திகள் மற்றும் நிகழ்ச்சிகளை பார்க்க கேட்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்

மொபைல் செயலியை பயன்படுத்துவது இன்றைய டிஜிட்டல் தளமாக காணப்படுகிறது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு.

0: வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் திரேசியோடு சேர்ந்து இன்று நாம் பேச போற கேட்க போற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு வீணாகாது.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
6: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
7: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
7: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
9: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.

விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கு என்ற எண்ணமே நம்மை அதை விளையாட்டாய் மட்டுமே பார்க்க வைக்கிறது. விளையாட்டு என்பது உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தும் ஒரு கலை. விளையாட்டு என்பது அதில் எப்படி, எங்கு, எவ்வாறு என்ற திட்டமிடல் இருப்பினும் அதன் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஏதோ ஒரு நன்மையை தந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒருபோதும் வீணாவதில்லை. இதன் நன்மைகளை தெரிந்து கொள்வோம் நேர்களே. பாடலுக்கு பிறகு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: விளையாட்டு வீணாகாது. ஆமாங்க, விளையாட்டு எப்படி வீணாகும்? அது வந்து விளையாட்டுத்தனமா நினைச்சுக்க கூடாது. நம்மளோட வாழ்வில் ஒரு முக்கிய அங்கமே விளையாட்டு அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் நன்மைகள் இருக்குது. உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நமக்கு ஏராளமான நன்மைகளை இந்த விளையாட்டு தந்துக்கிட்டே தான் இருக்குது. விளையாட்டுகளை பொதுவாக ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வெளிப்புற விளையாட்டு, அதாவது மைதானத்தில் போய் விளையாடுறது. அதே உள் விளையாட்டு, வீட்டுக்குள்ளேயே இல்லை ஒரு அறை உள்ள உட்காந்து என்னென்ன விளையாட்டுகளை விளையாடலாம் அப்படிங்கிறது. இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகளை பொறுத்தளவுக்கு உடலுக்கும் மனதுக்கும் வலிமை சேர்க்கும் வகையில் அது கலாச்சாரத்தோடு இணைந்து ஆட்டங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. கபடி, பல்லாங்குழி, ஆடுபுலி ஆட்டம், நொண்டி, கிட்டிப்புல், மாடுபிடி, உரியடி, அம்மானை, கோலாட்டம், தாயம், கண்ணாமூச்சி, பச்சைக்குதிரை, இது மாதிரி தமிழர்களின் முக்கிய பாரம்பரிய விளையாட்டு ஏராளமாக இருக்குது. இதிலெல்லாம் உள்ள நிறைய நன்மை தரும் விஷயங்களும் அடங்கியிருக்கு. சும்மா போகிற போக்கில் இதெல்லாம் ஏற்படுத்தின ஒரு விஷயம் கிடையாது. இதுக்குள்ளே ஒரு அறிவியல் ரீதியான பல நன்மைகள் பொருத்தப்பட்டு அந்த ஆட்டங்கள்லாம் அன்றைக்கி விளையாடப்பட்டிருக்கு. இன்று வரை அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் விளையாட்டு வீணாகாது அப்படின்னு இன்றைக்கி நாம் இதை பற்றி பேச இருக்கிறோம்.

0: நேர்களின் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேக டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் விவியன் ஆயில் வழங்கும் என்சொலமது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். மனம் வீசும் காற்றலை, மதுரம் சொட்டும் இசையலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. விளையாட்டு வீணாகாது. எதனால வீணாகாது? அதுல நிறைய விஷயம் இருக்கு. விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த பொழுதுபோக்குல எத்தனை விதமான வாழ்க்கை அனுபவங்களை அது கொடுக்குது தெரியுமா? நுட்பங்களை நமக்கு கற்றுத்தருது தெரியுமா? நம்ம பாடத்தில் படித்து மார்க் எடுத்தாதான் நல்ல ஒரு திறமைசாலியாக வளர முடியும் அப்படின்ற எண்ணம் முதல்ல நம்ம மாற்றிக்கணும். எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்க. இப்போ விளையாடுறது அப்படிங்கிறதே ரொம்ப குறைஞ்சி போச்சு. எல்லாருமே வந்து ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகி அதில் வந்து மூழ்கி போய் எடுக்கிறது தான் நமக்கு வந்து வழக்கமாக இருக்குது. அதையும் மீறி குழந்தைகள் விளையாடுறாங்க. குழந்தைகள் என்னங்க குழந்தைகள், நம்ம கூட விளையாடலாம், வயது முதிர்ந்தவர்கள் கூட விளையாடலாம். ஏன்னா விளையாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்கே, அது நமக்கு ஒரு சிறந்த பாடத்தையும் கற்றுத்தரும், நுட்பங்களை கற்றுத்தரும், வாழ்க்கை எப்படி வாழணும்னு கற்றுத்தரும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், மன அழுத்தத்திலேருந்து விடையும் கொடுக்கும். தலைமை பண்பு, குழு பணி, இதெல்லாமே இந்த விளையாட்டு மூலமாக நமக்கு நிறைய கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும். நம்மளாம் சின்ன வயசில் விளையாடும்போது ஒரு அணியா திரண்டு தான் விளையாடுவோம் இல்லையா? இன்னைக்கு அணி திரள்றது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படியே விளையாண்டாலும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுறதே பெரிய விஷயம், அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டுருக்கு. அந்த மாதிரி மனப்பான்மையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த குழுவாக செயல்பட்டு விளையாடுறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி அணியாக விளையும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்களை அது கற்றுத்தரும். எப்படி இணைஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் விட்டு கொடுத்து எப்படி வந்து சமாதானம், அதாவது ஒரு தோல்வி அதில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிச்சேன்னு ஒருத்தர் வந்து அதில் அமைதியாகவோ சோகமாகவோ இருக்க முடியாது, மற்றவர்கள் அதை வந்து தேற்றுவாங்க இல்லையா? அது மூலமாக நமக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும், அந்த ஒரு ஆரோக்கியமான சூழல் அங்கே வளரும். அதே மாதிரி நாமளும் அதில் இந்த மாதிரியான ஒரு தேற்றுதல் உணர்வுகள்லாம் பெறும். நமக்கு அவங்க செஞ்சாங்க இல்லையா, நம்மளும் இப்படி செய்யணும் அப்படின்ற உணர்வுகள்லாம் வரும். இதெல்லாம் உற்று நோக்கி பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகான விஷயத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கற்று வச்சுருக்கிறோம், ஆனால் இன்றைக்கி அதை தொடர மறந்துட்டோம். அதுதான் குழு பணி அப்படிங்கிறது. பார்த்திங்கன்னா ஒரு தனி மனித வெற்றியை விட அணியின் வெற்றியே முக்கியம் அப்படிங்கிறத உணர வைக்கும் இல்லையா? இப்போ குழுவில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள உட்பூசல், அதாவது வந்து நம்ம மனக்கசப்பு கூட இருக்கும். ஆனால் குழுவாக செயல்படும் போது அந்த 10 பேர் கொண்ட குழு இருக்குன்னா அந்த 10 பேரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்கும். அப்போ அந்த உட்பூசல், மனக்கசப்பு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இதுதாங்க ரொம்ப அழகான விஷயம். அதில் இக்கட்டான சூழலில் சரியான முடிவெடுக்கிற திறனை அணியை வழிநடத்தும் பொறுப்பையும் அது வளர்க்குது. குழுவாக செயல்படும் போது நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் வந்து ஒரு தனி திறமையை அங்கே வெளிப்படுத்துறதை தாண்டி அவர் மற்ற அணிக்கு, அதாவது தன்னுடைய சக அணிக்கு எப்படி வாய்ப்புகளையும் எப்படி வந்து மதிப்பெண்களையும் பெற்றுத்தரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அங்கே அதிகமாகும். அப்போ அந்த மனக்கசப்பெலாம் இருக்குமா என்ன? சந்தோஷம் மட்டும்தானே இருக்கும்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
4: விளையாட்டை பொறுத்தளவுக்கு இரண்டு விதமான விளையாட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது உள்ளரங்கில் இருந்து விளையாடுற விளையாட்டு, வெளியரங்குகளில் விளையாடுற விளையாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளாக இருக்குது. கபடி, அதாவது சடுகுடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா, பொதுவாக ஆடப்படும் இந்த விளையாட்டு அப்படிங்கிறது மனதுக்கு ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட், அதாவது நிறைய ஒரு சந்தோஷமான சூழலை ஏற்படுத்தும், மனதுக்கு ஒரு இதமாக இருக்கும், நல்ல உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழலில் கூட எப்படி நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு பழக்கி கொடுக்கும். இது உடல் வலிமையை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, மூச்சு பயிற்சிக்கு சிறந்த விளையாட்டு.

அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கபடி தான். ஏன்னா இந்த கபடி மூலமாக நம்ம, அதாவது இந்த சடுகுடு மூலமாக நம்ம வந்து மூச்சு காத்த எவ்வளோ நேரம் நம்மளால் அடக்கி வைக்க முடியுது அப்படிங்கிற முடிவை அங்கே நம்மளால் எடுக்க முடியும். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்கட்டாக இருக்கிறது தான் இந்த கபடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்லாங்குழி. பல்லாங்குழி அப்படிங்கிறது இன்றைக்கி காலப்போக்கில் மறைஞ்சே போயிட்டுருக்கிற ஒரு விஷயமாக போயிடுச்சு. ஆனால் இந்த பல்லாங்குழி வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடலாம். அதுக்கே எத்தனை விதமான விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு தெரியுமா? சிந்தனை திறனை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் ஒவ்வொரு குழியிலையும் நம்ம காய்கள் போடுவோம் இல்லையா, காய்கள் போடுவோம், இல்லைன்னா சங்கு மாதிரியான சில விஷயங்கள் அதில் வச்சுப்போம். ஏதோ ஒரு விதமான இதை வந்து நம்ம அதை பரிமாறுற ஒரு விஷயமாக வச்சுருப்போம்ல, அதில் கணக்கிடும் திறமையை வெளிப்படுத்துது. உள்ளரங்கு விளையாட்டு தான், ஆனால் நம்மளோட எண்ணங்களில் எப்படி அது ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு போட்டியை அங்கே ஏற்படுத்திக்கிட்டே வருது. சேமிப்பு பழக்கத்தை இது மூலமாக நம்ம கற்றுக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வர்றது ஒரு, அது ஒரு குழியில் வந்து அதிகமாக சேருது இல்லையா, அதில் நம்ம ஒன்று ஒன்றா போடுற இது வந்து சேர்க்க முடியும், நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிற உணர்வை கொடுக்கறது இந்த பல்லாங்குழி. இது மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய விளையாட்டுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம்.

0: மன்னார்குடி
1: நேர்களின் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மனம் வீசும் கற்றலை மதுரம் சொட்டும் இசையலை, இது காரைக்கால் 100.3 பெண்மன். இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில விளையாட்டு வீணாகாது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டே இருக்கோம். எப்படி எல்லாம் வீணாகாது இந்த விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால மேலாண்மையை கொடுக்கறதுனால காலத்தை நம்ம வந்து துல்லியமாக பயன்படுத்துகிற தன்மையை நமக்கு ஏற்படுத்தும், காலத்தை விரயமாக்க மாட்டோம். விளையாட்டில் ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பதை அற்றதாக நமக்கு தெரியும் இல்லையா? குறைந்த நேரத்தில் இலக்கை எப்படி அடையிறது, நேரத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிற மாதிரியான நுட்பங்கள்லாம் மறைமுகமாகவே மறைஞ்சிருக்கும் இந்த விளையாட்டில். தோல்வியை கையாளுற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி வாழ்க்கையில் வெற்றி தோல்வி சகஜம்தான் அப்படிங்கிறத நமக்கு ரொம்பவே அழகாக உணர்த்தும். இப்போ தோல்வி அடைஞ்சிட்டோமா, அடுத்து நம்ம வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை அது ஏற்படுத்தும். தோல்வி அடையும் போது துவண்டு போகாமல் அதுலேருந்து நிறைய அடுத்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்னும் என்ன அதில் நம்ம எஃபோர்ட் போடணும், எப்படி வந்து நம்ம திறமையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அது நமக்கு அங்கே சொல்லாமல் சொல்லித்தரும் இந்த விளையாட்டு. திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் இதில் நுட்பமாக அமைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து, அதாவது நமக்கு எதிராளியாக இருக்கிற, அதாவது நமக்கு விளையாட்டுக்கு எதிர்ப்புறமாக இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான உத்திகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம மனசு கவனிச்சிக்கிட்டே இருக்கும். எதிராளிகளோட பலம் என்ன, அவங்களோட பலம் வீணம் என்ன அப்படிங்கிறதையும் அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு

கபடியே வச்சுக்கோங்களேன். கபடியில் வந்து இதில் இந்த குழுவில் யாரெல்லாம் ரொம்ப பலமானவங்க, யாரெல்லாம் பலவீனமானவங்க அப்படிங்கிறத நம்ம மனசு புரிஞ்சு கண்ணு பார்க்கும், உடல் செயல்படும், அவங்களோட பலத்த பலவீனத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத அது ஒரு அழகான தந்திரமான கலையாக கூட நமக்கு தென்படும். முன்கூட்டியே யோசிச்சும் வைக்கும், அடுத்து நம்ம இதை செய்ய போகிறோம், இது வந்து நமக்கு பலனாக கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம். இப்படி நிறைய விஷயங்களை இந்த விளையாட்டு சொல்லாமல் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்குது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனவேசும் காற்றிலையும் மதுரம் சொட்டும் இசையில் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் தோழியில் திரேசை. இந்த நிகழ்ச்சி நம்மோடு இணைந்து கொண்டிருக்கும் நேரம் 11:45. விளையாட்டு வீணாகாது. எப்படி எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நகர்வு, அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசு யோசிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதிர்ப்புறமாக விளையாடுறவங்க எந்த மாதிரியான யோசனையை அவங்க வச்சுருப்பாங்க, அவங்களுடைய நகர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிற சிந்திக்கிற திறமையையும் நம்ம மனசு சிந்திக்கும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விளையாட்டு அப்படின்னாலே ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தானாகவே வந்து அமைஞ்சிடுங்க. ஏன்னா அந்த விதிமீறிட்டா விளையாட்டும் விளையாட்டாக இருக்காது இல்லையா. அதனால அந்த இப்படி தான் விளையாடணும், இப்படி தான் பண்ணினா தான் அது வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒழுக்கம் நமக்கு தன்னாலேயே வந்துடும். விளையாட்டு விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது ஒரு மனிதனுடைய மிகச்சிறந்த ஒழுக்கமான நபராக மாற்றக்கூடிய தன்மையை அது வளர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முறையான பயிற்சி, விடாமுயற்சி, நேரம் தவறாமல், இது எல்லாமே நமக்கு அந்த விளையாட்டு மூலமாக கிடைக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆடுபுலி ஆட்டம், இந்த பழங்குடியை பற்றி நம்ம முன்னாடி சொன்னோம்ல, அதே மாதிரி இந்த ஆடுபுலி ஆட்டம் பார்த்தீங்கன்னா வியூகம் அமைச்சு விளையாடுற அறிவுபூர்வமான ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து அடுத்த வியூகம் நமக்கு என்ன, அடுத்த எப்படி நம்ம இதை வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிற சிந்தனையை வேறு எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் அதில் கவனமாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். தாயம் பகடை, இது சொல்லவே வேணாம். கட்டங்களில் காய்களை நகர்த்தி விளையாடுற விளையாட்டு, இது மனமகிழ்வு மட்டும்தான் தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இதுலேயும் திட்டமிடலை எப்படி திட்டமிட்டால் எதை நகர்த்தினா எது கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து எப்படி கவனமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு இது கற்றுத்தரும்.

0: ஹே ஹே, மன்னார் குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார் குடி.
1: நேர்களின் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தரஞ்சன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 திருத்திருப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசரியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். வடக்கம் தொழில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டே வரோம். விளையாட்டு வீணாகாது அப்படின்ற தலைப்புல நம்ம பேசிட்டே இருக்கோம். இதுல வந்து இன்டோர் அவுட்டோர், அதாவது வந்து உள்ள அரங்குல விளையாடுறது, வெளியே அரங்குல விளையாடுறத பத்தியும் அதோட நன்மை தீமைகளை பத்தியும் பேசிட்டே வரோம். தீமைகள்னு ஒண்ணு விளையாட்டுல பெருசா இல்லைங்க, அதனாலதான் அதை பத்தி அதிகமா பேசல. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டிப்புல், நொண்டி, இப்படிலாம் வந்து உரியடி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாக இருக்கிறது நமக்கு தெரியும். நொண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை காலில் குதித்து சமநிலையே பேணி ஆடும் விளையாட்டு. நம்மளால் ஒற்றை காலில் கூட ஓடி ஆட முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது இந்த நொண்டி ஆட்டம்தாங்க. இதெல்லாம் இன்றைக்கி இல்லாமலே போயிடுச்சு அப்படின்றது தான் மிகப்பெரிய வருத்தம். யாரோ ஒரு சிலர் விளையாடுறாங்க, அவ்வளோதான்.

இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய முழு உடம்பும் ஒரு காலில் எங்குன்னா என்னென்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நொண்டி ஆட்டம் மூலமாக நம்ம தரலாம். ஏதோ ஒரு காலில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த காலை தூக்கணும், நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் இந்த ஒற்றை காலில் குதித்து ஆடுற விளையாட்டு நமக்கு தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விஷயமாகவே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு நம்ம சமையலையே இந்த நொண்டி ஆட்டம் நமக்கு கற்றுக் கொடுத்துரும். அதே மாதிரி கிட்டிப்புல், அதாவது குச்சி விளையாட்டு, இதில் ரெண்டு விதமாக விளையாடுவோம். கிட்டிப்புல்ன்றது வந்து இங்கேருந்து அடித்து தூக்குற மாதிரியான ஒரு விளையாட்டும் இருக்கும். குச்சிகளை வச்சு வீட்லேயே உட்காந்து கிட்டிப்புல் மாதிரி விளையாடுற ஒரு விளையாட்டும் இருக்கும். இதில் பொதுவாக வந்து இந்த நீண்ட குச்சிகளை பயன்படுத்தி விளையாடுறதுக்கு தான் வந்து இந்த கிட்டிப்புல் அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது உண்டு. இது திறமை சார்ந்த இது, இலக்கை நோக்கி அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதில் மேன்மையான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரியடி, உரியடி வந்து நம்மளோட நோக்கம் ஒன்றா இருக்கும், அது நம்ம மனசில் அதை நம்ம வந்து ஆழமாக பதிய வைப்போம், அதை நோக்கி நம்மளோட சிந்தனை இருக்கும். இப்போ வந்து நமக்கு அக்கம்பக்கம் என்ன நடக்குது, என்ன விஷயம் நடக்குது, அதெல்லாம் நம்மளோட கவனத்திலேயே இருக்காது. நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம மனசு தீர்மானிக்கும், அதுலேயே நம்மளுடைய முழு கவனத்தையும் செலுத்துவோம். இந்த உரியடியை பொறுத்தளவுக்கு கண்ணன் கதைகள்லாம் கூட நமக்கு நினைவுக்கு வரும், ஏன்னா அதில் தான் அதிகமாக நமக்கு இது மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. உட்புற விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாங்குழி, தாயம், ஆடுபுலி ஆட்டம், சொப்பு சாமான்கள் இதெல்லாம் வச்சு விளையாடுறதெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா. சொப்பு சாமான்கள் சொல்லவே வேணாம். ஒருத்தர் சமைச்சு அடுத்தவங்களுக்கு எப்படி பரிமாறுறது, அதை அழகாக எப்படி சமைக்கிறது, ஆர்வமாக எப்படி சமைக்கிறது, நம்ம வீட்டில் என்னென்னலாம் வீட்டில் பொருள்கள் இருக்கோ அதை எப்படி நம்ம குட்டி குட்டியாக சமைச்சு மற்றவங்களுக்கு பரிமாறுறது அப்படின்னு குழந்தைகளோட ஒரு அழகான உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு விளையாட்டு தான் சொப்பு சாமான் விளையாட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்புற விளையாட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா கபடி, கிட்டிப்புல், நொண்டி, பச்சைக்குதிரை. இந்த பச்சைக்குதிரை அப்படிங்கிறது தாண்டி தாண்டி போவோம் இல்லையா, இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தையே கற்றுக் கொடுக்கும். ஒருத்தரோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த விளையாடுற ஒரு விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லை, நமக்கு எவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதும் இந்த விளையாட்டில் இருக்கும்.

இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் விளையாட்டு வீணாகாது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா, நேரு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா. இப்போ வந்து விளையாட்டு அப்படின்னா, சரி விளையாட்டு தானே, விளையாடுனா என்ன விளையாடுனா என்ன அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இப்போ வந்து குழந்தைகள் வந்து இப்போ லீவில் இருக்கிற நேரம், விளையாட்டை அதிக ஆர்வத்தோடு அவங்களுக்கு உட்புகுத்துங்க, நீங்களும் அவங்களோட சேர்ந்து விளையாடுங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் அதன் பயன்பாடு ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நமக்கு உதவும் அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்கிற விளையாட்டு தான் இந்த விஷயம். ஒருங்கிணைப்பு தன்மை நமக்கு உதவும். வந்து வெறும் நம்ம குடும்பத்தில் மட்டும்தான் இல்லை, தனிநபருக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அலுவலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத கூட இந்த விளையாட்டு நமக்கு இந்த ஒருங்கிணைப்பு மூலமாக சொல்லிக் கொடுக்குது, நிதானத்தை கொடுக்குது. அழுத்தமான சூழலில் கூட நம்ம எப்படி அமைதியாக இருந்து நம்மளோட இலக்கு அடையிறது அப்படிங்கிற அமைதியை நமக்கு கொடுக்குது. இதை மட்டும் இல்லாமல் பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் இந்த விளையாட்டில் கிடைக்குது. கூர்ந்து கவனிக்கிற தன்மை நமக்கு கிடைக்குது. கவனச்சிதறல் இல்லாமல் இலக்கின் மீது மட்டுமே கவனம் செலுத்துறது எப்படி அப்படிங்கிறது இந்த விளையாட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம விளையாடும் போது பார்த்திங்கன்னா, உடல் ரீதியாக மன ரீதியாக அதிகப்படியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. நம்ம ஆரோக்கியம் பேணிக்காக்கப்படுது. உடல் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையே நமக்கு ஹார்மோன்களில், புத்துணர்ச்சியான ஹார்மோன்கள்லாம் அந்த நேரத்தில் உருவாகுது. இது எல்லாமே இந்த விளையாட்டில் அடங்கி இருக்குது. விளையாட்டை விளையாட்டை மட்டுமே பார்த்து அந்த உள்ளே இருக்கிற சின்ன சின்ன சிறு சிறு சிரமங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோன்னா விளையாட்டு மாதிரியான ஒரு சிறந்த இது வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இத்தருணத்தில் உங்களிடமிருந்து விடைபெறும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி.

நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:01. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் பகல் 12:50 ஜெயங்கோட்டம் டிராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். 12:55 பனிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 2:05 அனுபவம் அற்புதம். நாகப்பட்டினம் மாவட்டம் சங்கரன் பந்தல் ஓய்வு பெற்ற ONGC பாதுகாப்பு பிரிவு ஊழியர் கே அன்பழகன் அவர்களுடன் நேர்முகம். 3:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். மாலை 4:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். மாலை 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கே.

0: மாலை 6:20 நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: உங்கள் கடையில் பூக்கள் மிக அற்புதமாக வித்தியாசமாக இருக்கிறது என்பதை பாராட்டுவதற்காகவே தேடி வந்தேன். நான் தான் பிரபல கார் கம்பெனியின் முதலாளி ஹென்றி போர்ட் என்றார். அப்படியா?
0: மாலை 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இதில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். ஆறு 6:45 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: மனதில் நின்றவை. மனதை வருடும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கார்த்திக் ராஜா இசையில் நாமுத்துக்குமார் வரிகளில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் ராமநாதன் பாடிய டும் டும் டும் படப்பாடல்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி
4: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
0: நாளை காலை 9:30 உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாகப்பட்டினம் BPNI ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்

0: ரத்தினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
0: பிபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: நேரம் 12:18, காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம். தேவா இசையல் ஹரிஹரன் பாடிய கண்ணோடு காண்பதெல்லாம் படப்பாடல்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ட்ராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
1: வாடிக்கையாளர்கள்
2: இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
0: நேரம் 12:25. இது மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். இளையராஜா இசையில் உன்னிகிருஷ்ணன் அருண்மொழி பாடிய சேது பட பாடல்.

0: நேர்களை உங்களுக்கான கால் பண்பலையில் நாளை காலை நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமது
1: பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் இணைந்து கேட்கலாம் இளையராஜா, SLSP பாலசுப்ரமணியம், சித்ரா பாடிய சிறைச்சாலை படப்பாடல்.

நேரம் 12:37 ஆக போகுது. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக இளையராஜா இசையில் அருண்மொழி ஸ்வர்ணலாதா பாடிய சக்திவேல் படப்பாடல் வருகிறது.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இந்தியா இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜிராக் பெட்ரோலியம் உற்பத்தி நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை கொண்டுவர இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபிய பிரதமர் முகமது பின் சல்மான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயாதிடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியுள்ளனர். ஜோர்டன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளது. கத்தார், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரான் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஆராய்ச்சி கட்டமைப்பை மாற்றியமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சி பணிகள் என்பது முனைவர் பட்டம் பெறுவதற்கு மட்டுமின்றி சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஜமைக்கா சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் காமினா ஜான்சனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசினார். இந்தியா ஜமைக்கா இடையே கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலன் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் முதன்முறையாக அதிக அளவு சட்டப்பேரவை உறுப்பினர்கள்

0: கொண்ட தாவேகா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறுகிறது. தாவேகா தலைவர் திரு விஜய் இக்கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் அவர் ஆளுநரை சந்தித்து புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருவனந்தபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பின்னர் ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திய பின் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர். ஓரிரு நாட்களில் புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் டூ லாம் முதன்முறையாக இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் வியட்நாம் அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த செய்தியாளர் பிரிவில் இவர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறை மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். மேற்காப்பிரிக்க நாடான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். மாலி ராணுவப்படை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக விமானப்படை தாக்குதல் நடத்த அண்டை நாடுகளுடனான நைஜர், பர்கினா பாசோவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாடுகளும் பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேற்றி பாதுகாப்பு பணிக்காக ரஷ்ய படைகளை வரவழைத்துள்ளது. இருப்பினும் கிளர்ச்சியாளர்கள் இந்த 3 நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையையொட்டி தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை மற்றும் இதமான காலநிலையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் தடை விதித்திருந்தது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச நிதியம் எச்சரித்துள்ளது. இந்த நிதியத்தின் மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்டலினா செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் 100 டாலருக்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் மேற்காசிய பகுதியில் பதற்றம் நீடித்தால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கிறிஸ்டலினா கூறினார். ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராக மகளிர் ஒருவர் பதவியேற்பதற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையர் மிஷல், ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமை செயலாளர் ரெபக்கா ஆகிய 2 மகளிர் உட்பட 4 பேர் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். ஐநாவின் 80 ஆண்டுகால வரலாற்றில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரை மகளிர் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 61 பேர் காயமடைந்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. 480 மேற்பட்டோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு ஆலைக்கு அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி அரசு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர்.

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகவ் சட்டா, ஆம் ஆத்மியில் இருந்து பிஜேபியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற உள்ள இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. டும்கூர் சர்வதேச

0: ஐஎஸ்எல் கால்பந்து போட்டிகள் இன்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி இரவு மணி 7:30 நடைபெறவுள்ளது. டும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சந்தீப்தி சிங் ராவ் மதுருமே சவத் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி தில்லியில் இரவு மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:50.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
5: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCOM ஜெனரல், BCOM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
4: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
5: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCOM, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
1: நேர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கமாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. வசந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: கே ஹனிஷா.
0: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
1: 5th ஸ்டாண்டர்ட்.
0: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்லதா இருக்கீங்க?
1: விண்வெளியில இருந்து பூமியை எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன்.
0: எங்க சொல்லுங்களேன்.
1: தொலைவு உணர்தல் ரிமோட் சென்சிங் என்பது பூமியின் மேற்பரப்பை செயற்கை கோள்கள் மற்றும் உணர்கள் மூலம் தகவல்களை சேகரிக்கும் நவீன தொழில்நுட்பம். பூமியில் உள்ள தாவரங்கள், மண், நீர் மற்றும் பாறைகள் சூரிய ஒளியை இந்த நுட்பமான மாற்றங்களை செயற்கை கோள் கருவிகள் அளவிடுகின்றன. இதன் மூலம் மனிதர்கள் நேரடியாக செல்ல முடியாத அடர்ந்த காடுகள் அல்லது பனி சிகரங்களில்

0: துல்லியமான அறிவியலாளர்களால் அறிய முடிகிறது. சூரிய ஒளியை தாவரங்கள் பிரதிபலிக்கும் விதம் தனித்துவமானது. குறிப்பாக அகச்சிவப்பு கதிர்களை அவை கையாள்வதை கொண்டு பயிர்கள் ஆரோக்கியத்தை கணக்கிடலாம். இதற்காக பயன்படுத்தப்படும் இயல்பாக்கப்பட்ட வேறுபாட்டு தாவர குறியீட்டு எண் உள்ளிட்ட அளவையும் காடுகளின் பரப்பளவு குறைவதையும் வளர்ச்சியின் பாதிப்புகளையும் முன்கூட்டியே எச்சரிக்கின்றன. இது உலகளாவிய உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாய திட்டமிட்டதற்கு பெரும் உதவியாக இருக்கின்றது. நேரடியாக இல்லத்திற்கு சென்று ஆய்வு செய்யாமலேயே விண்வெளி தரவுகளை கொண்டு இயற் வளங்களை மேலாண்மை செய்ய முடிவது இக்காலத்தின் மிகப்பெரிய அறிவியல் முன்னேற்றமாகும்.
1: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் குண்டு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்னிசை.

0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேரம் 1 மணி.

0: மனதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இனி கேட்கலாம், ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மனதோறும் இழுமகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. தேன்மொழியில் அடுத்து வரும் பாடல் அன்பு சின்னம் படத்திற்காக சித்ரா மனோ குரலில், இளையராஜா இசையில், வாலி வரிகளில்.

நேர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:30 கிசான்வாணி நிகழ்ச்சியில் நன்னீர் மீன் வளர்ப்பும் அதன் உற்பத்தி திறனும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பஞ்சம் ஏ கலைவாணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழையில் அடுத்து நினைவிருக்கும் பாடல் ஆன்பாவம் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியது ஏ ராஜா இசையில்.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.

நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நிகழ்வுகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. தேன்மழையில் அடுத்து வரும் பாடல் புது வசந்தம் படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பாடிய பாடல்.

0: காலை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுல் அமுது, தார்பைகள், கிரீன் நெட், ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
5: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: மனதோறும் ஏழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. 1:25 இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சேலம் விஷ்ணு படத்திற்காக.

0: டெலி சஹாயத்தா டெலிலோகே ஆப் வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: இதுவரை கேட்டது ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட், சேலம்.
3: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், தொடர்ந்து கேட்டிருங்கள். இது காரை பண்பலையின் தேன்மழை. தேன்மழையில் அடுத்து வரும் பாடல் நீங்கள் கேட்டவை படத்திற்காக. SP பாலசுப்ரமணியன், S. ஜானகி பாடியது. இளையராஜா இசையில், புலமைப்பித்தன் வரிகளில்.

0: உங்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: வரும் மே மாதம் 15 முதல் 23 வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: மனதோறும் ஏழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. தேன்மழை நிகழ்ச்சியோடு 1:37 இணைஞ்சிருக்கிற நேயர்களுக்காக அடுத்த பாடல் வருது. தம்பிக்கு எந்த ஊரு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடியது, இளையராஜா இசையில், பஞ்ச அருணாச்சலம் வரிகளில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தென்றலை என்னை தொடு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக சற்று முன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அரசு அமைக்கும் நடவடிக்கைகள் களைகட்டியுள்ளன. தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவின் சட்டப்பேரவை குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு ஜோசப் விஜய் சற்று முன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னதாக சென்னையை அடுத்த பனையூரில் தாவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூடி ஒருமனதாக திரு விஜயை கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுத்தனர். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான கூடுதல் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு குறித்து தொடர்ந்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. அதனையடுத்து புதிய அரசு அமைக்க ஆளுநரிடம் திரு விஜய் உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக திரு விஜய் முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆர் வி அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை அவர் பதவியில் தொடருமாறு கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு மு க ஸ்டாலினை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் திரு ஸ்டாலினை சந்தித்து பேசினர். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை அக்கட்சி தொடங்கியுள்ளது. இருப்பினும் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் எப்பொழுது நடைபெறும் என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. புதுடெல்லியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் பிரதிநிதிகள் கேரளம் வந்த பின்னரே கட்சியின் சட்டப்பேரவை குழு கூட்டம் நடைபெறும் என்று தகவல்கள் கூறுகின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே இக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பிஜேபியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை புதுச்சேரியில் நடைபெற்றது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க சூழலை உருவாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் நாட்டின் ஆராய்ச்சிகள் படைப்பாற்றல் திறனுடன் கூடிய செயல் திட்டமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சமாக அதிகரித்துள்ள நிலையில்

புதுமை தொழில்நுட்பங்களின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உயர்கல்வி நிறுவனங்களின் வளாகங்களிலிருந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் யூனிகார்ன் மையங்களும் வெற்றிகரமாக உருவானதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியா 81வது இடத்திலிருந்து தற்போது 38வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது ஆராய்ச்சிகளின் திறனை பறைசாற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். இந்தியா ஜமைக்கா இடையேயான ஒத்துழைப்பு கூட்டாண்மையின் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்.

0: இந்தியா முழு ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்த பிரதமர் அந்நாட்டுடன் இந்தியா துணை நிற்பதாகவும் எடுத்துரைத்தார். ஹார்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், பிராந்திய அமைதி நிலைத்தன்மை உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு இது இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டினார். வெளியுறவு அமைச்சகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இந்நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியுள்ளது. இந்த பிராந்தியத்தில் அமைதியான தீர்வு ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. அரிய வகை நோய் மேலாண்மையை நோயை முன்னதாக கண்டறிதல், புதுமை கண்டுபிடிப்புகள், வலுவான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை மத்திய சுகாதார செயலர் திரு ஸ்ரீவஸ்தவா வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் அரிய வகை நோய்கள் தொடர்பான 2 நாள் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நோய் சார்ந்த சவால்களை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். தேசிய சுகாதார கொள்கையின் கீழ் நிதியுதவி 50 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் அரிய வகை நோய் தாக்குதலுக்கு உள்ளான நோயாளிகள் தரமான சிகிச்சையை பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய தக்காளி, முருங்கை உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் மற்றும் மிளகாய், கொத்தமல்லி, உலர்பழங்கள், மஞ்சள் போன்ற விவசாய பொருட்களை விலை குறைவான நேரங்களில் பாதுகாத்து விலை அதிகமாகும் நேரங்களில் விற்பனை செய்யும் வகையில் 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கு அரியலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்தி அழுகி போகும் வேளாண் விலை பொருட்களை நீண்ட காலம் கெடாமல் பாதுகாத்து விற்பனை செய்ய முடியும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி பாலியல் வன்முறை வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட குற்றவாளியை காவல்துறையினர் இன்று தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைந்ததை தொடர்ந்து அழகர் மலைக்கு திரும்பிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர்தூவி வரவேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மதுரை சித்திரை திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவடைந்ததை தொடர்ந்து கள்ளழகர் பூப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு தனது இருப்பிடமான அழகர் மலைக்கு புறப்பட்டார். முன்னதாக அழகர் மலையை நோக்கி புறப்பட்ட கள்ளழகர் 3 மாவடி, கடச்சனேந்தல், சுந்தரராஜன்பட்டி, அப்பன் திருப்பதி வழியாக இன்று காலை 10:40 மணிக்கு மேல் 11:10 மணிக்குள் அழகர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட வரவேற்றதுடன் அழகர் கோவில் கோட்டை வாசலில் முன்பு திருஷ்டி பூசணிக்காய் உடைத்தும் தீப ஆராதனை காட்டியும் கள்ளழகரை வரவேற்றனர். நாளை கள்ளழகருக்கு உற்சவ சாந்தி பூஜை நிறைவேறுவதுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. மதுரையிலிருந்து
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தாவீகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலையின் 100.3. நேரம் 1:55.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையோடு. நேரம் 2 மணி.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம். நிகழ்ச்சியில் உங்கள்

0: ோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. லெட்ரின் போற இடத்துல நிறைய உதிரம் பாஸ் பண்ணிட்டு வைத்தியமும் பார்த்துருக்காங்க ஒருத்தர். பிளஸ் அது வைத்தியம் பார்த்தும் ஆப்ரேஷன்லாம் பண்ணியும் திருப்பியும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிளட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வியாதியை காமனாக நாங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைல்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆசன வாயில் ஒரு குஷன் மாதிரி ஒன்று இருக்குது. லெட்ரின் போகும்போது அந்த குஷன் வந்து அந்த ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அதை சாஃப்டாக ஸ்மூத்தாக வெளியில் வர்றதுக்கான ஒரு ரத்தம் கலந்த ஒரு சோஃபா மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற தோல் வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா, லெட்ரின் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துக்கிட்டே இருக்குது, பல வருஷங்களில் கெட்டியாகிட்டே இருக்குன்னா என்ன ஆகுனா அது அப்படியே வெட்டிடும். வெட்டிடுச்சுன்னா அந்த இடத்துலேருந்து பிளட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம உடம்புல ஒரு இடத்துல கீரல் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு நாளுக்கு பிளட் வரும், அந்த டைமுக்கு அந்த ஒரு 20 நிமிஷத்தில் ரத்தம் உறைஞ்சிரும், கிளாட் ஆகிடும், அப்படியே ஒட்டிக்கும். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, டெய்லி நம்ம பாத்ரூம் போகாமல் நம்மளால இருக்க முடியாது. ஸோ தினைக்கும் லெட்ரின் அதில் பாஸ் ஆகிறதுனால ஒரு ஒரு டைமும் உரசி அந்த ஃபார்ம் ஆன கிளாட்டை அப்படியே டிஸ்லாஜ் ஆகி திருப்பி பிளட் வரும். இதுதான் பைல்ஸ். யாருக்கு வரும் அதிகமாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2-வீலர் அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வரும். குதிரை மேலே, அந்த காலத்தில் குதிரை மேலே உட்காந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லெட்ரின் போகிற இடத்துல அந்த மேலே கீழே ஏறி ஏறி உட்கார்றதுனால அந்த ப்ரெஷர் இருக்கும். லாரி டிரைவர்கள், டிரான்ஸ்போர்ட், பெரிய பஸ் எல்லாம் ஓட்டுறவங்க, அதே மாதிரி உட்காந்து அப்படியே குந்துக்கால் போட்டு உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர். இதில் ஒருத்தருக்கு பைல்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணியும் திருப்பியும் ப்ளீடிங் வருதுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கு ஒரு 4-5 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு கட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கட்டி வந்து என்ன பண்ணும், ப்ரெஷர்னால அந்த ரத்தத்தை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வெளியில் போகிறதுக்கு. அதனால தான் என்ன சொல்லுவோம், யாருக்காவது லெட்ரின் போகிற இடத்துல பிளட் வருதா, அவங்களுக்கு 50 வயசு மேலே இருக்கா, டைரெக்டாக போய் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்காதீங்க. ஒரு எண்டோஸ்கோபி போட்டு மேலே ஏதாவது கேன்சர் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் செய்யணும். ஸோ எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால் வச்சுருக்கோம். 50 வயதுக்கு மேலே பைல்ஸ் யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக எண்டோஸ்கோபி, அதாவது லெட்ரின் போகிற ஆசன வாயு வழியாக ஒரு கேமரா வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 இல்லை 30 சென்டிமீட்டர் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆப்ரேஷன் செய்வோம். ஏன்னா நிறைய கேன்சர் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஆசன வாயில் இருக்கிற கேன்சர் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய கேன்சர். அது தப்பான முறையில் ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ஆயுசுக்கு ஆசன வாயை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கலாம். இதை பற்றி நான் நாளைக்கு பேசுகிறேன்.
2: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்,
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது அனுபவம் அற்புதம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் ONGCயில் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கே அன்பழகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: ONGCயில பணியாற்றி இருக்கிறீங்க, உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்களேன்.
2: சார், என்னுடைய பெயர் அன்பழகன். என்னுடைய ஊர் சங்கரன் பந்தல். நான் 29 வருஷமாக ONGCயில் பாதுகாவலராக பணியாற்றினேன். நான் இப்பொழுது ஓய்வு பெற்று 8 வருஷம் ஆகிறது. நான் அந்த காலங்களிலே அதிகமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். அதை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்றதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
1: மகிழ்ச்சிங்க. பொதுவாக வந்து எல்லாத்தையும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் உங்களை பற்றிய அறிமுகம்னே. உங்களுடைய பற்றிய அறிமுகத்தை மட்டும் தொடங்கினீங்க, உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன்.
2: எனக்கு மனைவி, 4 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளை, இப்போ பேரப்பிள்ளை 7. 4 ஆண் பேரப்பிள்ளை, 3 பேத்திகள் இருக்காங்க, 7 பேர். அதான் எங்களுடைய குடும்பம். என்னுடைய பசங்க எல்லாம், ஒரு பையன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காரு, இன்னொரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் எம்எஸ்சி எம்என் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டராக இருக்காரு, இன்னொரு பொண்ணு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொரு பையன் வந்து கடவுளுக்கு பணியாற்றிட்டு இருக்காரு.
1: சரி, மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து எல்லோருமே ஒரு பணி வேணும் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வேலை வாய்ப்பை தேடி ஓடுறது உண்டு. உங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது, அதுவும் ONGCயில் பாதுகாவல் பிரிவில்?
2: சார், அது பெரிய கடவுள் கொடுத்த ஒரு பெரிய இறக்கம் சார். ஏன்னா எனக்கு 31 வயது வரலுமே வேலை கிடைக்கல. ஆனாலும் கூட ஒரு டிஎஸ்பி தாகூர்பால்னு ஒருத்தர் டைரக்டராக ONGCக்கு பாதுகாவலர் பிரிவுக்கு வரும்போது எனக்கு அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் அந்த பணி கிடைக்க கடவுள் இறக்கம் செஞ்சார். அந்த பணியை பெற்ற பிறகு தான் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் நான் பார்க்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் 1 லட்ச ரூபாயெல்லாம் நான் அந்த பணிக்கு வந்த பிறகு தான் என் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் என் வாழ்க்கையில் ஏற்பட்டது. அந்த பணி எனக்கு ரொம்ப செய்யும்போது ரொம்ப எனக்கு உற்சாகமா இருந்தது, எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதை நிறைவாகவும் செஞ்சோன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு.
1: சரிங்க. முதல் முதல்ல நீங்க ONGCயில் வேலை பார்க்கும் போது ஜாயின் பண்ண இடம் எதுங்க?
2: நான் முதல் முதல்ல ONGCயில் ஜாயின் பண்ண இடம் வள்ளிமை நகர்னு சொல்லுவாங்க, அந்த தில்லையாடிங்கிற ஊரில் தான் நான் ஜாயின் பண்ணேன். அந்த ஊரில் தான் நான் 11வது வரையிலையும் படித்தேன். அந்த ஊர்லேயே போஸ்டிங்கை ஆண்டவர் கொடுத்தாங்க.
1: சரிங்க. இப்போ அங்கே நீங்கள் எங்கே படித்தீங்களோ அதே ஊரில் அங்கே இருக்கிற அந்த உங்களுடைய அலுவலகத்திலேயே அந்த பணி கிடைச்சது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். முதல் நாள் முதல் நேரத்தில் நம்ம பணியில் சேரும் பொழுது இருக்கக்கூடிய அந்த மன மகிழ்ச்சியை இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய நேரம் வரும்பொழுது மனசுக்குள்ளார பெரிய சந்தோஷம் வரும் இல்லையா? இப்போ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? முதல் முதல்ல உங்களுக்கு ஒரு பணி கொடுத்து நீங்கள் உள்ளே போகும்பொழுது, உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: அது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க சார். நான் அந்த பணிக்காக அந்த ஆர்டரை வாங்கிட்டு போகும்போது என்னை ஆர்டரை ரிசீவ் பண்ணி என்னை வந்து டியூட்டி கொடுக்கக்கூடியவங்களை யாருன்னு தெரியல. ஆனாலும் நான் பஸ்ஸில் போய் அந்த ஊரில் இறங்கணுன்னே அந்த ONGCக்கு போகிற வாசலில் அவரும் இறங்கினார். அவர் உடனே ஒரு சார், இந்த மாதிரி ONGCக்கு போகிற இடம் எங்களுக்கு, நான் நியூ அப்பாயின்மெண்ட்டு ஆர்டரை அவர்கிட்ட காமிச்சேன். அவர் உடனே ஒன்றுமே சொல்லாமல் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். ஆனால் நீங்கள் என்ன சார், என்ன மது இருந்துவீங்களா அப்படின்னு என்னை குறித்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டார். நான் மது, பீடி, சிகரெட்டு எதுவுமே இருந்த மாட்டேங்க சார்
1: சரி
2: அப்படின்னு சொன்னேன். அவர் மறுபடியும் ONGC இங்கே தான் இருக்குது வாங்கன்னு சொல்லி நான் அழைச்சிட்டு போனார். இது உள்ளதான் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள் நிகழ்ச்சிகள்லாம் அங்கே இருந்த செக்யூரிட்டி கொடுத்தாங்க,
1: சரி
2: அந்த ரூமுக்கு போங்கன்னு. நான் அங்கே போகும்போது அந்த ரூமில் இருந்தவர் என்னை அங்கே விசாரிச்சுட்டு என்னோட கூட பஸ்ஸில் வந்த அந்த ஆஃபீஸர் தான் அங்கே இருந்தார். அவர் மறுபடியும் என்னை டீட்டெயிலாக எதுவுமே விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் உடனே ஆர்டர் கொடுத்து நீங்கள் இந்த டியூட்டியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
1: இல்லை பரவாயில்லையா, யாரை நீங்கள் விசாரிச்சுட்டு போனீங்களா, அவங்களே அவங்க அலுவலகத்தில் நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு.
2: கடவுளுடைய இருக்காங்க.
1: சரி, மகிழ்ச்சிங்க. நான் அந்த விளையாடியில் பணிபுரியும் பொழுது உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருக்கா?
2: நிறைய இருக்குது. பாதுகாவலர் பணிங்கிறது ரொம்ப சிரமமானதுங்க. அதில் வந்து நிறைய கண்வீழ்ச்சி பார்க்கணும். அப்படி கண்வீழ்ச்சி பார்க்குற நேரத்துலையும் கூட சில நேரத்தில் சில பொருள் தெப்டாகிறதுக்கான காரியம்லாம் இருக்குது. ஆனாலும் கூட அந்த நேரங்கள்லாம் வந்து ரொம்ப பணியை கரெக்டாக பார்க்க முடியா, ஒரு நல்ல உடல் திடகாத்தனம் இருந்தது, அதே நேரத்தில் நம்பிக்கையும் இருந்தது. அதை நிறைவாக செஞ்சோம். அங்கே கூட ஒரு 2 திருடரை கூட பிடிச்சோம், பிடிச்சி ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டோம். அப்படியெல்லாம் அங்கே ஒரு நல்ல அனுபவம். அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு மாற்றி போட்டாங்க.
1: அதுக்கப்புறம்

0: நீங்க எங்க போய் ஜாயின் பண்ணீங்க?
1: அதுக்கப்புறம் கமலாபுரம்ங்கிற ஊர்ல ஜாயின் பண்ணேன். அங்கேயும் அதே மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. அப்போ நைட்ல லைட்டு வசதி வந்து கம்மியா தான் இருக்கும். அந்த நேரத்துல திருடங்கள்லாம் நிறைய வருவாங்க. அவங்க எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு சரியா டியூட்டி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா நைட்ல ரெண்டு பேரும் கொடுப்பாங்க. அதை நிறையவா செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு எல்லாம் ஸ்டாப் எல்லாம் வந்த பிறகு மாஸ் அசம்பிள் பண்ண பிறகு லைட் வெளிச்சம் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ட்ரில்லிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பெரிய சிரமம்லாம் இருக்காது. அவங்க வர வரலையும் மெட்டீரியல் வந்து இறக்கி இருக்கிற நேரங்களில் மாத்திரம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மறுபடியும் ஸ்டாஃப் எல்லாம் வந்த பிறகு மாஸ் அப் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாது.

0: ஒரு பொருள் இப்ப நீங்க திருடு போறதை பத்தி எல்லாம் சொன்னீங்க, ஏன்னா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களை மாதிரி பாதுகாவல் பணியில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாவலர்களுக்கு தான் ரொம்ப கடினமான ஒரு பணியா கூட இருக்கும். அதுவும் முக்கியமா இரவு நேரத்துல வந்து கண் விழிச்சு நீங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற போது கொஞ்ச நேரம் கூட அசர முடியாது. ஏன்னா புதிதுல ஆரம்பத்து புதுசுல பாத்தீங்க அப்படின்னா கண் விழிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும், போக போக உங்களுக்கு அது சரியா இருக்கும் இல்லையா?
1: ஆமாங்க, கண் வீழ்ச்சி பார்க்குறோம், அதே நேரத்தில் நமக்கு ஃப்ரீயாகவும் இருக்கிற இடமும் இருக்குது. இங்கே நிறைவி பக்கத்தில் அங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, ஓஎன்ஜிசி ஒர்க் ஷாப் அந்த வாஞ்சூர்கிட்ட,
0: சரி,
1: அதில் டியூட்டி பார்க்கும் போது பொருள்லாம் மெட்டீரியல்லாம் அவுட் ஆகுது, இன்கமிங் ஆகுது, அப்போ பதிவு பண்ணணும், பதிவு பண்ணிவிட்டு பார்க்கணும். அப்போ அவுட் ஆகும் போது ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி அவுட் பண்ணும் போது பார்த்தா அதை எடுத்துக்கிட்டு மேலே லாரியில் ஏறி செக் பண்ணேன், செக் பண்ணும் போது லிஸ்டில் இல்லாத ரெண்டு பொருள் இருக்குது.
0: ஓ,
1: அப்போ உடனே ஆஃபீஸ்கிட்ட போய் இந்த மாதிரி பொருள் இருக்க, இதுக்கு கேட் பாஸ்ல வந்து என்ட்ரி ஆகலையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அதை நாங்கள் கொடுக்கவே இல்லையா, அது பல ஆயிரம் ரூபாய்க்கு பெருமான பொருள், டிரைவர் தூக்கி வச்சுட்டாங்க. அப்புறம் உடனே நாங்கள் அங்கே போய் ஆபீசர்ட்ட சொன்னோடனே ஆபீசர் வந்து அந்த டிரைவரை உசியம் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லா நிகழ்ச்சி நிறைய
0: இருந்திருக்கும். இப்போ அந்த தில்லையாடி, இப்போ கமலாபுரம் சொன்னீங்க, இதெல்லாம் விட்டுட்டு
1: நிறைய இடம் ஃபீல்டுலேயே தான்
0: இருந்தேன்.
1: கொஞ்ச காலம் தான் ஓஎன்ஜிசி ஆஃபீஸுக்கு வந்து, அது ஓஎன்ஜிசி ஸ்கூல் இருக்குங்களே, அதில் லாஸ்ட்டாக ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கே ஜென்ரல்ஸ் விட்டு பார்த்துட்டு இங்கே இருங்கன்னு சொன்னாங்க. பாக்கியெல்லாம் ஃபீல்டு தான்.
0: முக்கியமாக குடும்பம் அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து பிள்ளைகளோட அதிக நேரம் செலவிட முடியாது இல்லையா, பகல் நேரமாக இருந்தாலும் இரவு நேரத்தில் பணி பார்த்துட்டு பகலில் வந்து தூங்கினாதான் நைட் ஷிஃப்ட்டுக்கு நம்மளால் போக முடியும். அப்போ குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாமையும் போகும். அப்போ யார் உங்கள் குடும்பத்தெல்லாம் பார்த்துப்பா?
1: எங்களுக்கு அப்படி இல்லைங்க, எங்களுக்கு 15 நாள் தான் டியூட்டி. அந்த 15 நாளும் நாங்க இருக்கிற இடத்துல சாப்பிடறதுக்கு சாப்பாடு, மெஸ் எல்லாம், ஏசி பங்கோஸ் எல்லாமே உண்டு. நாங்க அந்த 14 வீட்டுக்கு வரமாட்டோம்,
0: 15 நாள் வரமாட்டோம்,
1: 12 hour டியூட்டி, ரெண்டு பேர் இருப்போம். நாங்கள் 12 hour முடிஞ்சோன்னா அவங்க ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க அங்கே போய் சொந்தவங்கள்லாம் பெங்கோஸில் அவங்க மட்டும் தூங்குவாங்க, உடனே அவங்க கரெக்டாக 7:30 வந்துடுவாங்க. நாங்கள் ரெலியோ 7:30 போய் சாப்பிட்டுட்டு பெங்கோஸில் படுத்துருவோம், ஏசி பெங்கோஸ். அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. ஒரு நெக்ஸ்ட் 15 நாள் வீட்டில் வந்து மனைவி பிள்ளைகளோடலாம் எங்களை கூப்பிட கூட மாட்டாங்க, என்ன எதுன்னு கூட கேட்க மாட்டாங்க, 15 நாள் ரெஸ்ட்டில் இருக்கலாம். அதாவது அது ஒரு பெரிய அந்த நிறுவனத்தில், அது மத்திய அரசு சார்ந்த மிகப்பெரிய ஒரு பொது நிறுவனம். நான் வேலை செய்யும் போது நம்பர் 1 இன்கம் என்டிடியாவில்.
0: இப்போ வீட்டை நான், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாதத்தில் 15 நாள் நான் கண்டினியூ டியூட்டி பார்த்துட்டு 15 நாள் வந்து நான் எங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னீங்க, சந்தோஷம்தான். இப்போ ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தர் பார்த்துக்கிறீங்க, அப்போ அடுத்த 15 நாளுக்கு இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க அப்படி தானே?
1: ஆமாம், அடுத்த 15 நாள் வீட்டில் ஆஃபில் இருப்பாங்க அவங்க. அவங்க நாங்கள் எங்களுக்கு டியூட்டி முடியும், நாங்கள் எங்கள் 4 பேருக்கும் உடனே அவங்க 4 பேரும் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க, எங்களை கொண்டு போய் வேனில் கொண்டு நாங்கள் விட்டுருவாங்க.
0: இப்போ வந்து அந்த நிறுவனத்தில் நீங்கள் பணியாற்றும் பொழுது, இப்போ அந்த நிறுவனத்தில் மட்டும்தான் பணி இருக்குமா, இல்லை வாகனங்கள் மூலமாக பொருட்கள் ஏற்றிட்டு போகும்பொழுது வேறு ஒரு அங்கே போய் ஏதாவது ஒரு கேம்ப் போடுவாங்க, அந்த கேம்ப்லேயும் உங்களுடைய அந்த பணி இருக்குமா?
1: இருக்கும். இப்போ ஸ்கிராப் மெட்டீரியல் வந்து எடுப்பாங்க, டெண்டர் எடுப்பாங்க. அப்போ அந்த ஸ்கிராப் மெட்டீரியல் வந்து லோடிங் பண்ண உடனேயே அதை போய் எடை போட போகிறதுக்கும் வாஞ்சிருக்கு போவோம். அப்போ எம்டி எடை, லோடு எடை கழித்து பாக்கிக்கு அவங்க வந்து பில்லு போடுவாங்க. அந்த நேரத்தில் எஸ்கார்டு போகணும் வண்டியில்.
0: ஓ,
1: அப்போ எஸ்கார்டு போயிருக்கேன், அதை மாதிரி போய் பண்ணி செஞ்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்.
0: பணினாலே எல்லா பணியுமே ஈஸியான பணி அப்படின்லாம் சொல்ல முடியாது, சிரமமான பணிகளும் இருக்கும்.
1: ஸ்கிராப் மெட்டீரியல்ல தகரம், மட்டுமடைய இரும்பு, தேனி இரும்பு, இப்படி எல்லாம் ரகரகமா இருக்கு. ஆனா அவங்க தகரத்துக்கு தான் டெண்டர் எடுப்பாங்க, பெரிய பெரிய இரும்பு எல்லாம் ஏத்துவாங்க அந்த ஆளுங்க. அவங்க அதை கண்டிச்சு கேட்கும் போது நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆனாலும் கூட அந்த நேரங்கள் எல்லாம் இப்படியே நம்ம சமாளிச்சு வரக்கூடிய இறக்கத்தை.
0: இப்ப வெளியில போய் கேம்புக்கு போகும்பொழுது தற்காலிகம் அமைக்கப்பட்ட கூடாரங்கள்ல தான் உங்களுடைய அந்த உங்களுடைய செக்யூரிட்டி பூத் இருக்கும். சுத்தியும் பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் விட்டு இருக்க போறதுல கம்பி வேலி மாதிரியான விட்டுருப்பாங்க. இப்ப மழையோ பனியோ புயலோ வெயிலோ எந்த நேரமா இருந்தாலும் அங்கே உங்களுடைய பணி எப்படி இருக்கும்?
1: இல்லை, எங்களுக்காக பங்கோஸ் எப்படி தூக்கி கொண்டு கிரெயின் வைக்கதோ அதே மாதிரி எங்களுக்கும் உள்ளதும் கிரெயின் தூக்கி கொண்டு வைக்கக்கூடாது. நல்ல சேஃப்டியான பிளேஸ் தான் அதெல்லாம், மழை அதெல்லாம் ஒன்றும் எங்களை ஒன்றும் பாதிக்காது, அதெல்லாம் நல்லாவே இருக்கலாம், அங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பென்சிங் நீங்க சொல்ற மாதிரி கம்பி வேலியும் போட்டிருப்பாங்க, ஆனாலும் உள்ள இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பங்கோஸில் தான் இருப்பாங்க, அதில் ஒன்றும் சேஃப்டி ஒன்றும் அவ்வளோ நல்ல சேஃப்டியாகவே இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.
0: உங்களுடைய அந்த வருகை பதிவேடு அல்லது வந்து வாகனம் வந்து போறதுக்கான பதிவேடுலாம் நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க, ஏன்னா நீங்க மெயின்டைன் பண்றதுதான் உங்களுடைய அதிகாரிகள் பார்ப்பாங்க. அந்த பணி எப்படி இருக்கும்?
1: சாதாரண வெஹிக்கிள் கார்

0: மற்றபடி ஓஎன்ஜிசி ஸ்டாஃப் வரங்க அந்த வெஹிக்கிள் அதுக்கு தனி ரெஜிஸ்டர். மெட்டீரியல் இன்ன அவுட்டுக்கு இன்னைக்கு ஒரு ரெஜிஸ்டர், அவுட்டுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும்.
1: சரி,
0: அதெல்லாம் வந்து கேட் பாஸ் வச்சு பக்காவாக என்ட்ரி பண்ணணும் டேட் போட்டு. அதெல்லாம் என்ட்ரி பண்ணும்போது ரொம்ப திடீர்னு சில நேரத்தில் அவங்களுக்கு டவுட் ஒரு நேரத்தில் நம்மளை வந்து அந்த மெட்டீரியல் ரெஜிஸ்டர் இன்ன அவுட்டு கொடுங்க கேட்பாங்க. அவங்க கரெக்டாக இருக்கான்னு அதெல்லாம் பார்ப்பாங்க. கரெக்டாகவே பண்ணிவிடுவோம்,
1: மெயின்டைன்
0: பண்ணுவீங்க, மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணக்கூடியது ஒரு பெரிய வேலை. அது சில பேருக்கு அவங்கெல்லாம் இப்படி உள்ளே வந்திருக்காங்க, ஆனாலும் எழுத தெரிஞ்ச ஒருத்தர் கூட இருந்துக்குன்னா ஒருத்தர் போடுவாங்க, நான் எழுதிடுவோம்,
1: எழுதிடுவீங்க.

0: இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக தான் இருக்கும் ஓஎன்ஜிசி இருக்கிற இடத்துல. பொதுவாக பார்வையாளர்களை யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா? இப்போ நீங்கள் இருந்த இடத்துல கேம்ப்லேயோ அல்லது வந்து உங்களுடைய அந்த அலுவலகத்திலேயோ யாராவது பார்வையாளர்கள் வந்து அலோவ் பண்ணுவீங்களா?
1: அலோவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தில்லேடியில் நான் டியூட்டி பார்த்தேன். அந்த டியூட்டி பார்க்கறதுக்கே பார்வையாளராக ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நான் படித்த ஆசிரியர் தான்.
0: ஓ,
1: அவருக்கு நான் ஷூ எல்லாம் போட்டுட்டு கேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோன்னே என்ன அடையாளம் தெரியல வணக்கம் சார்னாரு. நான் அப்படி எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்தது. நானும் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னேன். சார் இது உள்ள போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு.
0: சரி,
1: அப்போ நான் சொன்னேன் எனக்கு என்ன சின்னு தெரியல, பார்க்கலாம் சார், நான் உள்ள போய் ஆர்ஐசி மற்றும் மனவங்கள்டெல்லாம் ஒரு பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அவர் உடனே, சார் எனக்கு படிச்சு கொடுத்த டீச்சரு, நான் இந்த ஊரில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்ன உடனே அன்பழகன், நீங்களே கூட்டிகிட்டு போங்க, நீங்களே எல்லாத்தையும் குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்களுக்கு டீ வாங்கி கொடுங்க, மற்றமான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர்கிட்ட நான் யாருன்னு சொல்லாமே, வாங்க சார் உள்ள அழைச்சிட்டு போய் உள்ள போய் எல்லாத்தையும் பக்காவா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ட்ரில்லிங் மெஷினில

0: ஜென்ரேட்டர் எல்லாம் அந்த அந்த மண்ணெல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் கிளியராக அவருக்கு விலைக்கு சொன்னேன். விலைக்கு சொல்லிட்டு போகும்போதே ஒரு டீ பிஸ்கட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தேன். வரும்போது ஓடும்போது எல்லாம் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்து வெளியில் கொண்டு வந்து அப்புறமா ரொம்ப நன்றிங்க சார் நாரு அவர் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு நன்றி நான் சொல் நீங்கள் சொல்லக்கூடாது சார் எனக்கு நன்றி உங்களுக்கு நான் தான் சார் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறீங்க சார் நான் உங்கள்கிட்ட படித்த அன்பழகன் சார் அப்படின்னு என்னை ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. கட்டி பிடிச்சிக்கிட்டே எனக்கு முத்தான விட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்பழகன் அப்படின்னு சொன்னாரு. அந்த நிகழ்ச்சி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா, அவரை விட எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: சரிங்க, உண்மையிலேயே நீங்க சந்தோஷப்படுறதை பார்த்து எனக்கும் இப்ப மனசுக்குள்ளார பல விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. பள்ளியில வந்து பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் கூட ஞாபகத்துக்கு வராங்க அன்பழகன் ஐயா. இப்ப இந்த லெட்ஜர் வந்து மெயின்டைன் பண்றதுன்னு சொன்னீங்க, இந்த வருகை பதிவேடோ அல்லது வந்து வாகனங்கள் வந்து போறது இன் அவுட் வந்து பதிவேடோ நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். அதிகாரிகள் வந்து கேட்கிறப்ப எனக்கு டவுட்டா இருக்கு அதை எடுத்துருவாங்க அன்பழகன் அப்படின்னு சொன்னோடனே அதை எடுத்துட்டு போய் கரெக்டாக இது பண்ணுவோம் நாங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து ஒரு லாரி வருது அப்படிங்கிறப்ப வந்து உள்ள இன் கொடுத்துருவீங்க, அவுட் கொடுக்குறப்ப நீங்கள் கேட்டில் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க கேட்டை திறந்து வெளில போயிடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, இல்லை அது மாதிரி போக முடியுமா முடியாதா?
0: போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா கொடுக்கக்கூடிய அந்த அவுட் பாஸ் இருக்குங்களா, அதுல எங்களுக்கு ஒரு தனி பாஸ் இருக்கு.
1: ஓ,
0: அந்த பாஸை நாங்க வாங்கிப்போம், அதை எழுதி பதிவு பண்ணுவோம். அவங்க பாஸ்ல நாங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அந்த கையெழுத்து இல்லாம அங்க போய் அவங்க அன்லோடிங் பண்ண முடியாது.
1: சரி,
0: எங்க செக்யூரிட்டி கையெழுத்துன்னு கேட்பாங்க. அதனால அத கம்பல்சரி அவங்க வந்து நிறுத்தி செக் பண்ணிட்டு தான் வெளியில எடுத்துட்டு போவாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி லோடிங் டைம்னா ஆபீஸ்ல முன்னாடியே போன்ல சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்ன சைட்டுக்கு லோடு வந்து இருக்கு பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதுல இப்படி விட்டு போறதுக்கு வாய்ப்பில்லை,
1: தவறு நடக்கிறது வாய்ப்பே இல்லை,
0: போறதுக்கு வாய்ப்பே இல்லை.
1: சரிங்க,
0: ஏன்னா கேட்ட க்ளோஸ் பண்ணி விடுச்சோம், அதனால அதுக்கு வாய்ப்பில்லை.

0: அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஓஎன்ஜிசியில் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க மட்டும் வேலை பார்க்குறது இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அங்கே வந்து அதிகாரிகளாக ஊழியர்களாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த மொழி பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லையா?
1: வந்திருக்கு. ஒரு முறை அந்த தில்லையடியில் தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணப்ப ஒரு டிஎஸ் இன்சார்ஜ்,
0: சரி,
1: அவரு டிவி ரூம் வந்து க்ளோஸ் போய் சொல்லாமல், இங்கிலீஷில் கூட சொல்லாமல் அவர் ஹிந்தியில் சொன்னார், பந்து கரோ செக்யூரிட்டி பந்து கரோன்னு சொன்னார். டிவி ரூம் பந்து கரோன்னு சொன்னோன்னா எனக்கு எதுவும் தெரியாமல் திறந்து வைங்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கதும் திறந்து ரெண்டு கதும் திறந்து வச்சுட்டேன். ரெண்டு கதும் அவரோட பெரிய ஆஃபீஸர் உள்ளே வந்தவர் போய் அவர் ரூமில் பங்கோஸில் உட்காந்துட்டார். அந்த டிஎஸ் இன்சார்ஜ் அவருக்கு மேலே உள்ள ஒரு ரிக் இன்சார்ஜ் வந்தார். ரிக் இன்சார்ஜ் வந்து செக்யூரிட்டி போய் ஓபன் த டோர் அப்படின்னாரு. ஐ எம் சார் சொன்னேன். அவர் உடனே சொன்னாரு, ஒய் அப்படின்னாரு. சார் டோல்டு டி செஞ்சாச்சு சார் அப்படின்னு சொன்னேன். டோல்டு டி செஞ்சாச்சு டோல்டு பிளவ் பிளவ் அப்படின்னாரு. உடனே போய் அவர் போய் கூப்பிட்டான், சார் கால் டி செஞ்சாச்சு சார்,
0: சரிங்க
1: ஆரேஸ் சார் அப்படின்னு சொன்னோடனே அவர் உடனே ரெண்டு பேரும் வந்தாங்க, பேசினாங்க. அவங்க ஹிந்திலே பேசிட்டே இருந்தாங்க, என்னை பார்த்து பார்த்து சிரிச்சாங்க. அப்புறம் உடனே தெரிஞ்சுட்டு நம்ம ஏதோ அவங்க சொன்னா பாசையை புரிஞ்சுக்காம போடிட்டோம் அப்படின்னா. அப்புறம் உடனே ஆர்எஸ் இங்கிலீஷ்ல சொன்னாரு, செக்யூரிட்டி டிவி ரூம் க்ளோஸ் அப்படின்னாரு. உடனே போய் மூடி வச்சு ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. அப்ப எனக்கு ஒரு மனசு வந்தது, ஹிந்தியை நம்ம படிக்கணும், ஹிந்தியை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி அணையிலேருந்து ஹிந்தி டு தமிழ் புத்தகம் வாங்கி ஓரளவுக்கு படிச்சு இப்ப என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுகிற அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் அதர் ஸ்டேட்டுக்கு போகட்டினாலும் இங்கேயே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு பேர் சுத்தமாக தமிழ் தெரியாதவங்க வந்தாங்க, அவங்க ரெண்டு சைட்டை தேடி நாங்கள் இருக்கிற சைட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் ஒன்று இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. இங்கிலீஷில் இங்கிலீஷும் தெரியாது சரியா. அப்போ உடனே நான் சொன்னேன், அந்த ரெண்டு சைட் எங்கே இருக்குன்னா, தோ சைட்டு ரஸ்தா சீடி ஜார ஹாய்னா லெஃப்ட் சைடு ஹாஜி அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே வந்து அச்சா அதுக்கோ பௌத்தாச்சா ஹிந்தி மாலும் அப்படின்னு சொன்னார். சார் பௌத்தாச்சா நான் இம்மாலும் சார் தொட தொட மாலும் சார் அப்படின்னு அச்சா அச்சான்னு தட்டி விட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஹிந்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு அது ஒரு பெரிய அனுபவம்.
0: சரிங்க. இப்போ வந்து நம்ம எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அங்கே போகிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அப்போ வந்து ஓரளவுக்கு அன்னைக்கே கற்றுக்கலனாலும் கொஞ்ச நாள் போக போக பழக பழக கற்றுக்கிட்டு
1: கண்டிப்பாக கற்றுக்கணும்.
0: சரி, கற்றுக்கிட்டால் நமக்கு நல்லது.
1: நல்லது. அதான் எங்கள் ஆஃபீஸர் ஒரு நாள் வந்தார், நான் சூப் போடல, சூப் போடாமல் இருக்கக்கூடாது, சூப் போனால் வித்தவுட் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதிடுவாங்க. அப்போ நான் சூப் போடாமல் இருந்தேன். அவர் என்னை பார்த்துட்டு ஹிந்தி, அவர் ஹிந்திக்காரு, அவருக்கு தமிழ் சுத்தமாக மறந்து கூட தெரியாது. அவர் உடனே கேட்டார், வெரி சுவர் சூ அப்படின்னு கேட்டார். நான் அவர் வெரி சுவர் சூன்னு கேட்டார் இங்கிலீஷில், நான் ஹிந்தியில் சொன்னேன், அவர் சு டேமஸ் ஓகேஜி இஸ்லியே அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே ஓ அச்சா அச்சா தும்கோ அப்போ அம்ரே கம்ரே மாலுமே நார் என்னுடைய ரூம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே தெரியும் சொன்னேன். உடனே சாம்கோ அயகானார். உடனே போனேன், புதுசு அவர் கொடுத்தாரு. ஆனால் ஆக்சுவலாக ரிப்போர்ட் எழுதணும், நான் போடலன்னு, ஆனால் புதுசு எனக்கு கொடுத்த ஓகே அப்படின்னு சொன்னார் சுக்ரேஜி அப்படின்னு
0: சார். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு அனுபவம்,
1: ரொம்ப மறக்க முடியாத சம்பவங்கள் சார்.
0: இப்போ தமிழ்நாட்டை விட்டு வேற பாண்டிச்சேரி வேற மாநிலங்களுக்கு எங்கேயாவது பணி போயிருக்கீங்களா?
1: இல்லை சார், ஒரு நாள் தமிழ்நாடு மட்டும்தான். இந்த பக்கம் ராமநாடு வரலையும் போயிருக்கேன், இந்த பக்கம் வந்து தஞ்சாவூர் போயிருக்கிறேன், கமலாபுரம் அப்படின்னு போயிருக்கேன்னு. ஆனால் அதர் ஸ்டேட்டுக்கு போகலை. அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு முன்னாடியே எனக்கு டியூட்டி காலங்கள் முடிஞ்சிச்சு, 60 வயசு பூர்த்தி அடைஞ்சிட்டேன்.
0: ஓ,
1: ஸோ அதனால் அதர் ஸ்டேட்டுக்கு போகிற வேலை இல்லை.
0: இப்போ ஒவ்வொரு ஏரியாவும், இப்போ நீங்கள் டெல்டா பகுதியை சேர்ந்தவர், அதனால் இங்கே இருக்கிற கால சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். இப்போ ராமநாடு சொன்னீங்க, ராமநாதபுரம்

0: இப்போ அங்கவுடைய இதே நேரங்களில் இதே வெயில் அங்கே எப்படி அடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், மழைக்காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ அங்கே உள்ள கால சூழ்நிலைக்கும் இங்கே வேலை பார்த்த கால சூழ்நிலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கும். இப்போ ராம்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்த அந்த அனுபவங்களை சொல்லுங்களேன்.
1: ராம்நாடு அது வந்து ஒரு வானம்பத்த பூமி. நம்ம டெல்டா பகுதியில் நெல்லாம் விளைக்கிறோம், அது மாரி அதிகமாக கிடையாது. அங்கே எல்லாம் பெரிய ஒரு பனங்காடு வனாந்தரமாக இருக்கும், மயில் கூட்டம் கூட்டமாக இருக்கும். அப்போ ஆமாம், மயில் நம்ம ஊரில் காக்கா இருக்கிற மாதிரி அங்கே மயில் இருக்கும். அப்போ அங்கே டியூட்டி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சார். இந்த ஏரியாவை விட அங்கெல்லாம் டியூட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும், ஓரளவுக்கு உண்மையாக கரெக்டாக இருப்பாங்க. அது எங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், போட்ட பொருள் போட்ட இடத்துல அப்படியே இருக்கும். அங்கே வந்து ராம்நாடு ஏரியாவில் வந்து ஆயிலை விட கேஸ் தான் அதிகம். கேஸ் எல்லாம் பூமிக்கு அடியில் அப்படி உறைஞ்சிருக்கு, அது கேஸ் தான். அங்கே பவர் பிளான்ட்லாம் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு 6 மாத காலம் ரொட்டி பார்த்துருக்கேன். 15 நாள் போயிட்டு 15 நாள் வந்திருப்பேன். இருக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆஃபீஸ் எல்லாம் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. அந்த ராம்நாடுல ரொட்டி பார்த்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. காற்றுலாம் நல்லா கிடைக்கும், காற்றுக்கெல்லாம் நல்லா கிடைக்கும், நல்லா இருக்கும். அந்த உள்ள மக்கள்லாம் உண்மையாக பேசுவாங்க, அது எனக்கு பிடிக்கும்.
0: சரிங்க,

0: இப்போ நீங்கள் வந்து இப்போ ஓஎன்ஜிஸ்லேயே வேலை பார்க்கும் பொழுது அங்கே தங்க இல்லாமல் வெளியில் ரூம் எடுத்து அங்கேயும் பணிக்கு மட்டும் வந்தது உண்டான்னு கேட்டேன்.
1: ஆ, அது மாதிரி உண்டுங்க. இப்போ அது மாதிரி எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிக்கை வந்து டவுன் பண்ணி அந்த ரிக்கை லோடிங் பண்ணி அதர் சைட்டுக்கு கொண்டு போகும்போது, அப்போ அக்கமடேஷன் கிடைக்காதப்ப வீட்டில் இருந்து தங்கி வரலாம் அல்லது ரூமில் தங்கி வரலாம். அந்த மாதிரி சூழ்நிலை எரெக்ஷன் டைத்தில் வரும். அசம்பிள் பண்ணி ரிக்கை அப் பண்ணுற வரலையும் நாங்கள் வெளியில் தான் இருப்போம். ஏன்னா டிஎஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண முடியாது. அந்த காலங்களில் நாங்கள் ரூமில் தங்கியிருப்போம் அல்லது வீட்டில் தங்கியிருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையும் வருங்க. அது நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அப்போ வந்து இது மெஸ் அலவன்ஸு, ரெண்டு அலவன்ஸு, இதெல்லாம் நிறைய அக்கௌண்ட் நிறைய கொடுப்பாங்க. அந்த மாதத்தில் சம்பளம் அதிகமாக வரும்.
0: ஓ, அதுவும் மறக்க முடியாது.
1: ஆமாம் சார்.
0: இப்போ இந்த செக்யூரிட்டி பணியில் இந்த எனக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்க அன்பழகன், சூப்பர் அப்படின்னு அதிகாரிகள் பாராட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான நினைவுகள் இருக்கா
1: சார்? நிறைய இருக்கு. இந்த நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கும் ஜனவரி மாதம், நான் ஏப்ரலில் நான் ரிட்டையர்டு, ஜனவரி மாதம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்க. அந்த இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறப்ப நான் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து நிறைவுக்கு வந்துடுவோம். ஏன்னா நான் பேண்டு பார்ட்டியில் இருக்கிறேன்.
0: ஓ,
1: மார்ச் பாஸ் பண்ணும்போது பேண்டு வாசிக்கிறது நான் அதை இருக்கிறதுனால எனக்கு அழைச்சிருவாங்க. அதுக்கு தனியாக ஓட்டியெல்லாம் உண்டு. அப்போ அந்த மாதிரி பேண்டு வாசிக்கும் போது மட்டுமா மார்ச் பாஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. ஜனவரியில் ஒரு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டெல்லாம் போய் அப்படி ஒரு 1000 பேர் இருப்பாங்க அந்த நேரத்தில். அப்படி மார்ச் பாஸ் பண்ணி போய் அந்த அவார்டு வாங்கி வர்றது, உடனே அதுக்கான போட்டோ கோட்டோ எல்லாம் வீட்டுக்கு வந்து சிடியில் அனுப்பிடுவாங்க. அவார்டு வாங்கியிருக்காங்க சார்.
0: பேண்ட் அப்படின்னு சொன்னீங்க, அந்த டீம்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க.
1: ஆமா,
0: இந்த குடியரசு தினத்துக்கோ அல்லது சுதந்திர தினத்துக்கோ ட்ரைனிங் முன்னாடியே எடுப்பாங்க. என்னதான் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட அந்த நேரத்தை முன்னாடி நீங்க ட்ரைனிங் எடுக்கும்பொழுது எத்தனை நாள் பொதுவா நீங்க ட்ரைனிங் எடுப்பீங்க?
1: நாகப்பட்டினம் ஏஆர்பில இருந்து அந்த மியூசிக் பார்ட்டியில் உள்ள பேண்ட் கொண்டு வந்துட்டாங்க. எங்க கொண்டு வந்து எங்களுக்கு இசைக்கருவியெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு 10 days இங்கேயே வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. நிறைய ஆஃபீஸ்லேயே வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் நான் வந்து அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அதில் செலக்டட் ஆனவங்க ஒரு 5 பேர் தான். 30 பேருக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. ஆனாலும் 4 பேர் தான் செலக்டட் ஆனால் அதில் நானும் வரால. அதனால வேமே பேண்டு பாட்டு அன்பழகன் தான் கூடுவாங்க.
0: இப்போ எந்த ஒரு வேலையிலுமே வந்து விவேகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து விவேகமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது முக்கியமாக உங்களை மாதிரி பாதுகாவல் பணியில் இருக்கிறவங்க வந்து ரெண்டுமே இரு கண்கள் போல இப்படி இருந்தால் தான் உங்களுடைய பணியை செவனே செய்ய முடியும், சிறப்பாகவும் செய்ய முடியும். உங்களை நம்பி இருக்கிற அந்த நிறுவனத்துக்கும் ஒரு நல்ல பேரையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து முன்னாடி சொன்னீங்க நிறையா திருட்டுலாம் சில நேரத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ அந்த மாதிரியான சில நேரங்களில் நம்ம வந்து கவனக்குறைவாக இருந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அது நம்ம யார் கண்டுபிடிச்சி, இப்போலாம் சிசிடிவி வந்துருச்சு, இப்போ அப்போலாம் சிசிடிவி கிடையாது, இப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? அந்த மாதிரியான ஏதாவது அனுபவங்கள் இருக்கா?
1: அதான் தில்லையடியில் ஒரு முறை அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் இங்கே அந்த நிறைவில் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நேரடியாக வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம், திருக்கடையூரில் ருடி பார்த்தேன். அப்போ கேபிளை வெட்டி எடுத்துகிட்டு
0: போயிட்டாங்க. ஓ ஹோ ஹோ.
1: கேபிள்னா நல்லா இவ்வளோ பதிய கேபிள், அந்த கேபிளுடைய விலை வந்து 100,000 கணக்கில். அந்த கேபிளை வெட்டி எடுத்து போயிட்டாங்க. நைட்டு டியூட்டி பார்த்தவரு விட்டார். காலையில் நான் ஒரு மேத்தை வந்த போலீஸ்லாம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி கேபிளை வெட்டி எடுத்துகிட்டு
0: போயிட்டாங்க.
1: 40 மீட்டருக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் உடனே எங்கள் செக்யூரிட்டி செக்ஷன் ஆஃபீஸர் அவர் அவரை அந்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே நான் போனேன். பக்கத்தில் ஒரு குளத்து உள்ள தான் அந்த கேபிளெல்லாம் உரிச்சு போட்டிருந்தாங்க. அப்போ இந்த பகுதியில் உள்ளவங்க தான் தேடி இருக்காங்க அப்படி சொன்னேன். பொறையார் டெலிஷனுக்கு சொல்லி உடனே எங்கள் ஓஎன்ஜிஸில் வந்து தமிழ்நாடுலேருந்து வந்திருப்பாங்க, டெப்டேஷனில் சிபிஐலேருந்து வந்திருப்பாங்க. அவங்க எப்போதும் இருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து பொறையார் ஸ்டேஷனை கொண்டு வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி 11 பேர் 10 நியூஸ் பேப்பர்லாம் வந்திருந்தது. அது ரொம்ப டெக்னிக்கலாக பிடிச்சாங்க.
0: ஓ,
1: அது பிடிச்சி இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு காரணம் வந்து என்ன, ஏன்னா எப்படி போனதுன்னே கேபிள் தெரியல சொன்னாங்க. அந்த கேபிள் இழுத்துட்டு மணல் பகுதி அது தில்லையடி அப்படியே இழுத்துகிட்டே போனவொடனே ஒரு குளத்தில் போய் இறங்கினது. குளத்தில் 4 ஆள் விட்டு இறங்கும் போது தான் கேபிளை உரிச்சிருக்கு.
0: ஓ,
1: அவன் பக்கத்தில் உள்ள ஒரு இரும்பு கடையில் கொண்டு வந்து வச்சுட்டான். உடனே

0: இதான் பக்கத்தில் இரும்பு கடை எத்தனை கிடக்க எல்லா கடையும் கவர் பண்ணுங்கள் அப்படின்னு உடனே கவர் பண்ணி போலீஸு பார்த்தா ஒரு கடையில் காப்பரை அப்படியே உருட்டி ஒரு பெரிய பந்து மாதிரி வச்சுருக்காங்க.
1: ஓஹோ,
0: வேலையை பேசிட்டு நான் தரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கடைக்காரங்கள்ட்ட பேசிட்டோம், நாங்கள் சிவிலில் போனோம், எல்லாரும் சிவிலில் போனேன். நாங்கள் இந்த மாதிரி போஞ்சிசி பாதுகாவலர் பொறையார் போலீஸு, ஸோ நீங்கள் வந்து அந்த அவங்கள பார்ட்டி வர சொல்லுங்கள், காசு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்களை அவங்கள்ட்ட ஹாண்டவுட் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் மறக்கணுன்னே
1: உடனே
0: அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு. அவங்க வந்தாங்க, வந்தோடனே ரெண்டு பேரும் வந்தாங்க, பிடிச்சிட்டோம்.

0: பாதுகாவலருடைய பணியே வந்து பொருளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அலுவலகத்தில் இருக்கிற எல்லா பொருளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஊழியர்கள் மற்ற எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய பணியே உங்கள் பணி தான்.
1: அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்ததுங்க, டிரைவருங்களுக்கும் கேன்டீன் பையங்களுக்கும் பிரச்சனை. ராத்திரி 11 மணிக்கு வந்து உள்ளே வந்து அடிக்க வந்துட்டாங்க. நான் அது ஒரு ஒரு சங்கரமந்தல் பக்கத்தில் தான், அரசலங்குடிங்கிற ஊரில் அடிக்க வந்துட்டாங்க. நான் தான் டியூட்டியில் இருந்தேன். அவ உடனே 11 பேரும் வேறு சட்டை கட்டலாம் எங்களுக்குள்ள ஒன்றும் பாதுகாப்புக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது, கருவி கிடையாது. அவங்க என்னை கூட அடிக்க வந்தாங்க. அப்போ ஒரு அதில் ஒரு சொன்னாங்க, ஒரு டிரைவர் அவங்க பேசிட்டு இருப்பாங்க, டிரைவர் செக்யூரிட்டிக்கு வந்து பெரும்பாலும் ஃப்ரெண்ட் இருந்த டிரைவர் தான், என்ன கார் டிரைவர் அந்த ஆஃபீஸர் டிரைவர். அப்போ அந்த டிரைவர் சொன்னார், ஒருத்தர் சொன்னாரு, ஏய் அன்பழகனை அடிக்காத, அன்பழகனை அடிக்கிறது தான் ஆண்டவனை அடிக்கிறதும் ஒன்று நீ அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் உட்காருங்க அனுப்பினாங்க. உடனே உள்ள நான் உடனே அங்கே இருக்கிற பெரிய ஆஃபீஸர்கிட்ட சொல்லி, சார் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க, உடனே நீங்கள் போலீஸ் பீட் போடுவாங்க, கேட்க
0: மாட்டேன்ட்டாங்க.
1: அப்புறம் அடித்தாங்க, அப்புறம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் காலையில் கேஸ் ஆச்சு, எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாங்க, என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க. நான் விசாரித்தப்போ கரெக்டாக சொல்லிட்டேன், என்னுடைய டியூட்டியை நான் கரெக்டாக பார்த்தேன், என்னை தள்ளிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஆனால் நான் ஆஃபீஸர்கிட்ட போய் சொன்ன உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால் சங்கரந்தலுக்கு வரதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது, வந்துடுவாங்க போலீஸ்னு சொன்னாங்க. சார் கேட்க மாட்டேன் நாங்கள் அப்படின்னு சொன்னேன். எங்கள் சீஃப் ஆஃபீஸர் டைரக்டர் செக்யூரிட்டி டைரக்டர் அவர் சொன்னார், எனக்கு வந்து வெளியே இந்த என்கொயரி முடிஞ்ச உடனே எனக்கு வந்து கை கொடுத்தாரு, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, கரெக்டாக உங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கேட்காத இருந்தார். அவர் வந்து ரிக்கேஞ்சாச்சு, அவருக்கு வந்து மெமோ கொடுத்தாங்க.
0: இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கும் உங்களுக்கு
1: நிறைய அனுபவம் இருக்கும் சார், அனுபவம்னா ரொம்ப ஏகப்பட்ட அனுபவம் சார்.

0: ஆர்ஷ் பண்ணாங்க, என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க. நான் விசாரித்தப்ப கரெக்டாக சொல்லிட்டேன், என்னுடைய டியூட்டியை நான் கரெக்டாக பார்த்தேன், என்னை தள்ளிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஆனால் நான் ஆஃபீஸர்கிட்ட போய் சொன்ன உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால் சங்கரந்தலுக்கு வர்றதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது, வந்துடுவாங்க போலீஸ்னு சொன்னாங்க சார், கேட்க மாட்டேன் நாங்கள் அப்படின்னு சொன்னேன். எங்கள் சீஃப் ஆஃபீஸர் டைரக்டர் செக்யூரிட்டி டைரக்டர் அவர் சொன்னார், எனக்கு வந்து வெளியே இந்த என்கொயரி முடிஞ்ச உடனே எனக்கு வந்து கை கொடுத்தாரு, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, கரெக்டாக உங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கேட்காத இருந்தார். அவர் வந்து ரிக்கேஞ்சாச்சு, அவருக்கு வந்து மெமோ கொடுத்தாங்க.
1: இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கும் உங்களுக்கு
0: நிறைய அனுபவம் இருக்கும் சார், அனுபவம்னா ரொம்ப ஏகப்பட்ட அனுபவம் சார்.
1: நம்ம பூமியை தோண்ட தோண்ட தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது போல உங்கள்ட்ட கேள்வி கேட்க கேட்க நிறைய அனுபவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக நீங்கள் பணியாற்றின இடம் எது?
0: ஓஎன்ஜிசி நர்வி ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருக்குங்கள்ல, அந்த ஸ்கூலில் தான் 3 வருஷம், அங்கே தான் ரிட்டையர்ட் ஆனேன், அந்த தான் கடைசி.
1: சரி, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ண வருஷம் ஞாபகத்தில் இருக்குல்ல?
0: இருக்கும் சார்,
1: இருக்கு. எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க, எந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆனீங்க?
0: ஜாயின் பண்ணினது 85,
1: 1985 பண்ணேன். இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனது
0: 2018.
1: இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான்.
0: ஆமாம், 2018.
1: பணி ஓய்வு காலம் எப்படி இருக்குது உங்களுக்கு?
0: ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கடவுள் மேல பக்தி உண்டு. ஸோ 1 மணி நேரம் அங்கே கடவுள்கிட்ட காலையில் போக்குவேன், அதனால நல்லா பீஸ்ஃபுல்லாக இருப்பேன். மனைவி நல்லா பீஸ்ஃபுல்லாக, பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாம் யாருமே பீடி சிகரெட்டு தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால எங்களுக்கு பிள்ளைங்களாம் அழகும் எந்த பிரச்சனையும் கிடையாது, யாராலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நமக்கும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆகையினால ரொம்ப நல்லா போயிட்டு
1: இருக்கு. 7 பேரக்குழந்தைகள்னு சொன்னீங்க?
0: ஏழு பேரக்குழந்தைகள் இருக்காங்க,
1: அதனால அவங்க கூட விளையாண்டுக்கிட்டு.
0: ஆமாம்,
1: ஜாலியாக
0: வந்தோடனே லீவ், அவங்களுக்கு லீவ் விட்டா அவங்கள கண்ட்ரோல் பண்றது தான் நேரம் பத்தாது.
1: பள்ளிக்கூடங்கள் ஏன் லீவ் விட்டுச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க வீட்டில் இப்போ பெற்றவங்கெல்லாம். ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ இருந்துட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் தாத்தா பாட்டி தான்.
0: கண்டிப்பாக
1: அதே மாதிரி தான் இப்போ உங்களுடைய ஓய்வு காலமும் பேர குழந்தைகளோட போய்
0: பிள்ளைகளோட தான். எல்லாருமே அருகாமையிலே இருக்காங்க, எல்லா பேர பிள்ளைகளும் அருகாமையில இருக்காங்க, அதனால எல்லாரும் வருவாங்க. நல்லா இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே சந்தோஷமா இருக்கும். நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை சார், அக்கா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, உதரும் இல்லை. ஆனால் எனக்கு 4 பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க 7. அதுவே கடவுளுடைய பெரிய இறக்கம்.
1: சரி, மகிழ்ச்சி அன்பழகன் ஐயா, ஓஎன்ஜிசியில் ஜாயின் பண்ணி பாதுகாவலராக கிட்டத்தட்ட 30 வருடங்கள் வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கீங்க. உங்களுடைய ஓய்வு காலம் மென்மேலும் சிறப்படையவும் காரைக்கால் பண்பலையின் நேர்களின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா.
0: ரொம்ப நன்றி.
2: இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் இதுவரை ONGC-யில் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கே அன்பழகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் எம் கலியபெருமாள் அவர்கள். இதுவரை வலம் வந்தது அனுபவம் அற்புதம்.
3: நேர்லே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
6: மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும்,
7: 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் தங்க மாணவர்கள். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை

ARC நடேஸ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் மணியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை 10 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் களையநல்லூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், வேப்பந்தட்டை, திருச்சிராப்பள்ளி நகரம், புதுச்சேரி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், துவாக்குடி, தழுதலை, திருத்துறைப்பூண்டி, பெரம்பலூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், குடிதாங்கி, வீரகனூர், மேட்டுப்பட்டி, தென்பரநாடு, விருதாச்சலம், செட்டிக்குளம், நத்தம், பத்துக்கண்ணு, குப்பநத்தம், மணம்பூண்டி, சமயபுரம், வேலூர், வேப்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம், நீலகிரி மாவட்டம் பார்வூட், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், விழுப்புரம் மாவட்டம் அரசூர், பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், விருதுநகர், சேத்துப்பட்டு, ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, வளத்தி, குண்டேரிப்பள்ளம், சிங்கம்புணரி, பல்லடம், கல்லணை, கிருஷ்ணகிரி, கீழ்பெண்ணாத்தூர், செட்டிக்குளம், மாத்தூர், காட்டுமயிலூர், எறையூர், காரியாக்கோவில் அணை, பாடாலூர், குண்டாடம், வாணியம்பாடி, மக்கினம்பட்டி, வேங்கூர், எலந்தக்குட்டை மேடு, பெலாந்துறை, அவலாஞ்சி, ஆலக்கரை எஸ்டேட், உப்பாரணை, நாலுமுக்கு, லால்குடி, திருக்கோவிலூர், ஏழுமலை, வத்தலை அணைக்கட்டு, விரிஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.8 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், நாகப்பட்டினம், கடலூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கடலூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கடலூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. வானிலை முன்னறிவிப்பு: தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 7ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, ஈரோடு, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது

0: முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை
1: மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 3 மணி.
2: ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு.
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.

0: நேர்கள் இனி கேட்கலாம், ரசிக்கலாம் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் எல்.சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
0: சருகுகளுக்கும் சிறகு முளைக்கும் நல்லதொரு இசையை கேட்டார். எல்இசி நிகழ்ச்சியில் திரையிசை. திரையிசையில் வரும் பாடல் வெண்ணிலா கபடி குழு படத்திற்காக.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஹை ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: சுத்தி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது.
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ஜிசி மக்களுக்கான

0: தேசத்திற்கான வளம் ONGC.
1: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. எல்லசையில் திரையிசை, திரையிசையில் அடுத்து வரும் பாடல் சகா படத்திற்காக.

0: ஆரம்பம் பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: கடலோரம் வீசும் காற்றிலே இது காரைக்கால் 100.3 பண்பலை. சருகுகள் கூட சிறகு முளைக்கும் நல்ல இசை கேட்டார். அடுத்து வரும் பாடல் எல்இசையில் ஞானி படத்திற்காக.

0: நேயர்களின் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தருப்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, தார்பைகள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, PSR காரைக்கால் தங்க மாளிகை.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நாராயணன்
7: ஜுவல்லரியில் மயிலாடுதுறை
0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி எல்லசி. எல்லசியில் இது திரையிசை. திரையிசையில் அடுத்து வருவது INR பட பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி எல்எஸ்சி. எல்எஸ்சியில் திரையிசை. திரையிசையில் இது இவன் வேறு மாதிரி படத்திலிருந்து திரைப்பட பாடல் வரும் போது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் இயலசி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 23 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம் விருத்தச்சலம் ஸ்ரீஞ்சன் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. 3:31 நிமிடத்துல இருந்திருக்கிற இந்த வேளையில எல்எஸ்சி திரைவிசையில அஞ்சன் பட பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் விவிஎன் ஆயில் வழங்கும் என் சொல்லமது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ். உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் மணியின் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. சரகுகளுக்கும் சிறகு முளைக்கும் இனிமையான பாடலை கேட்டால் LSN நிகழ்ச்சியில் திரையிசை. திரையிசையில் சத்தம் போடாதே திரைப்பட பாடல் இப்போது காற்றலையில்.

0: உபயோக பொருட்களின் சங்கம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு

நேயர்களின் நினைவிற்கு, இன்று மாலை 6:40 நலமை மழை நிகழ்ச்சியில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். இன்றிரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் நன்னீர் மீன் வளர்ப்பும் அதன் உற்பத்தி திறனும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பஞ்சனம் இ கலைவாணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. எல்லிசையில் திரையிசை, திரையிசையில் அடுத்து வரும் பாடல் ஆனந்த தாண்டவம் படத்திற்கான பாடல்.

மகிழ்ந்திருங்கள், இசை கேட்டு கழித்திருங்கள். இது காரி பண்பலையின் எல்எஸ்சி, எல்எஸ்சியில் திரை இசை. திரை இசையில் அடுத்து வரவிருக்கும் பாடலின் படம் ஆயிரா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருதஜலம் ஸ்ரீஜன் ஜுவல்லரியின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இனி கேட்கலாம், ரசிக்கலாம் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: ஊரும் உறவும் நிகழ்ச்சினாலே ஊரை பத்தியே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இல்ல? இன்றைக்கு நாம ஒரு ஊரை தெரிஞ்சுக்க போறோம். எந்த ஊர், அதில் அங்கே என்ன சிறப்பு இருக்குது எல்லாத்தையும் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல? பாட்டு கேளுங்க, பாட்டுக்கு பிறகு சொல்கிறேன்.

0: மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

உருவும் உருவும் நிகழ்ச்சியில் நம்ம ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லையா? அப்படி என்ன ஊரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? தென்னங்கிற்றுகளின் தாளாட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையின் குளிரும் சங்கமிக்கும் இடமும் தான் தமிழகத்தின் மிக முக்கியமான இடங்களில் ஒன்றான, அழகான ஊர்களில் ஒன்றான, ஒரு தென்னை நகரம் அப்படின்னே சொல்லப்படுற ஒரு அழகான ஊர். எந்த ஊருன்னு யோசிக்கிறீங்களா? பொள்ளாச்சியை பற்றி தாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பொள்ளாச்சி அப்படின்னாலே பாசத்துக்கும் அழகுக்கும் குளிர் காற்றுக்கும் இடமான ஒரு ஊருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பொள்ளாச்சியோட எழில் யாருமே வர்ணிக்காமல் இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு அழகான ஊர் பொள்ளாச்சி. அங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் தென்னை மர உற்பத்தி அப்படிங்கிறது தான் ஆசியாவிலேயே இளநீர் மற்றும் தேங்காய் உற்பத்தியில் பொள்ளாச்சிக்கு ஈடு இணையாக இல்லை அப்படிங்கிற அளவுக்கு முதல் தரத்தை பெற்றிருக்கிறது தான் இந்த பொள்ளாச்சி. பொள்ளாச்சி இளநீர் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம்ல. இங்குள்ள பரந்த தென்னந்தோப்புகளுக்கு இடையில்

அதில் அந்த தண்ணீரோடு சேர்த்து அந்த தேங்காய் மரம் தேங்காய் தண்ணியை கொடுக்கறதுனால தான் அந்த தேங்காய் தண்ணிக்கு அவ்வளோ ஒரு ருசி. அது மட்டும் இல்லைங்க, தென்னந்தொப்புகளில் இருக்கிற அந்த தேங்காயில், அதாவது இளநீரில் இருக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது சுவையானது மட்டும் இல்லை, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். அது இங்கே ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஊரை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாட்டு கேளுங்கள்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:30 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமது தார்பாய்கள் கிரீன்னஸ் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
8: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
9: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. 4:18 இணைஞ்சி நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருக்கிற ஊர் எந்த ஊரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி. பொள்ளாச்சி சந்தை அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். பொள்ளாச்சியில மாட்டு சந்தையும் வெள்ள சந்தையும் மிகவும் புகழ்பெற்றது, பிரபலமானது. குறிப்பாக இங்கிருந்து தான் கேரளா வட மாநிலங்களுக்கு அதிக அளவில் காய்கறிகளும் தென்னை சார்ந்த பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டு சந்தை அப்படின்றது வந்து பல்வகையான மாடுகள் ஆடுகள் எல்லாமே இந்த மாட்டு சந்தையில் இருக்கும். அது மட்டும் இல்லை, வெள்ள பொருட்கள் சொன்னோம் இல்லையா, வெள்ள சந்தைன்னு சொல்லிட்டு இங்கே கருப்பட்டி வெள்ளம் சார்ந்த பொருட்கள் அத்தனையுமே இங்கே கிடைக்கும். அதனால தான் இங்கே பிரபலமாக இது செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்கள்லேருந்து அதிகப்படியான தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு கூட சில பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த பொள்ளாச்சி அப்படிங்கிற இந்த அழகான ஊரில் என்ன ரொம்ப சிறப்பு எல்லாத்தை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதமான காலநிலை. பாலக்காட்டு கணவாய்க்கு அருகில் இருப்பதால் இந்த ஆண்டு முழுவதுமாக இதமான காற்றும் இதமான காலநிலையும் இங்கே நிலவுறது தான் இதோட கூடுதல் சிறப்பு. அதிக மழை இருந்தாலும் பிரச்சனை, அதிக வெயில் இருந்தாலும் பிரச்சனை, அதிக குளிர் இருந்தாலும் பிரச்சனை, அதிக காற்று இருந்தாலும் பிரச்சனை, ஆனால் எல்லாமே மிதமாக இருந்ததுன்னா சுகம்தானே. அது எல்லாமே இந்த பொள்ளாச்சியில் இருக்குது, அதுதான் இது கூடுதல் சிறப்பு.

0: இணைந்திருங்கள் மகிழ்ந்தீர்கள். இது காரி பண்பலை 100.3.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. 4:23 இணைஞ்சிருக்கிற இந்த வேலையில நம்ம கிட்ட பயணிச்சிட்டு இருக்கிற நிகழ்ச்சி ஊரும் உறவும். எந்த ஊரும் உறவும் நிகழ்ச்சியில நாம எங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சிய சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிற காலநிலையை பத்தியும், அங்க இருக்கிற சந்தையை பத்தியும், அங்க இருக்கிற இதமான விஷயங்களை பத்தியும் நிறைய தெரிஞ்சுட்டே இருக்கு இல்லையா. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சுற்றுலா தலங்களில் பொள்ளாச்சியை சுற்றி ஏராளமான இயற்கை பொக்கிஷங்களாக அடங்கியிருக்கு. நான் சுற்றி பார்க்க தான் நாம் பல பேர் அங்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஊர்களில் சில தலங்களை வச்சுருக்கோம், அதை மட்டும்தான் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஆனால் இது மாதிரியான பொள்ளாச்சி போன்ற ஊர்கள்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப எழில்மிக்க ஊர். அதாவது நம்ம சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டிய ஊர், நம்ம பார்க்க வேண்டிய ஊர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னேன்ல. என்ன மாதிரியான பொக்கிஷங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழியார் அணை, அழகிய பூங்கா மலைகளில் பின்னணியில் அமைஞ்சிருக்கிற இந்த அணை சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் கவர்ற சொர்க்கம் அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆழியார் அணை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, பாப் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறாங்க. டாப் ஸ்லிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா, அது ஒரு பகுதியாக இங்கே யானை சவாரி மற்றும் இயற்கை நடைப்பயணம் இருக்குது. இது ரொம்பவே பிரபலம். நடைப்பயணம் அப்படிங்கும்போது ட்ரெக்கிங் சொல்கிறாங்கல்ல, நம்மளே வந்து அங்கே நடந்து ஒவ்வொரு பகுதிகளையும் நம்ம போய் சுற்றி பார்க்குற வகையில் ஏதுவாக அமைஞ்சிருக்கிற இடம்தான் இந்த இடம். இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, தொடர்ந்து சொல்லுவோம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம். வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
4: காதோடு மனதோடும் உறவாடும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. எங்கே ஊரும் உறவும் நிகழ்ச்சி நாம எங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி அப்படிங்கிற கிராமத்தை. கிராமம் அப்படின்னு ஏன் சொன்னேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா கிராமத்துல தானே மிதமான குளிரும் எழுமிக்கிற இடமும் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா முழு நகரமே கிராமமா மாறி போய் ரொம்ப எழுமிக்கதா இருக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஆழியார் அணையை பத்தி சொன்னேன்ல, அடுத்து டாப் ஸ்லிப் பத்தியும் சொன்னேன். அடுத்தது நம்ம கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வர்றது தான் நமக்காக காத்துட்ருக்கிற இடம் வால்பாறை. வால்பாறை அப்படிங்கிறது பொள்ளாச்சியிலிருந்து அந்த போகிற வழி அப்படின்னே சொல்லலாம். வால்பாறை செல்கிற வழியில் பார்த்தீங்கன்னா 40 ஊசி வளைவுகள் இருக்குது, ஹேர்பின் பென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அங்கிருந்து தெரிகிறது, அங்கிருந்து நம்ம பார்த்தோம்னா ஆழியார் அணையும் கண்கொள்ளா காட்சியாக தெரியும். மங்கி ஃபால்ஸ் இருக்குங்க, அதாவது குரங்கு நீர்வீழ்ச்சி இங்கே இருக்குது. இயற்கையாக அமைந்த இந்த நீர்வீழ்ச்சி குளிப்பதற்கு ஏற்ற இடமாகவும் இருக்குது. ஏன்னா எத்தனையோ நீர்வீழ்ச்சிகள் இருக்கும், அங்கே அத்தனையுமே வந்து குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான தகுதியாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மங்கி ஃபால்ஸ் அதாவது குரங்கு நீர்வீழ்ச்சி ரொம்ப அருமையான இடம் குளிக்கிறதுக்கு, அந்த சூழலை ரசிக்கிறதுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களை சொல்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு சீர்காழி நாராயண் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: மயிலாடுதுறை
0: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஊரும் உறவும். ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது இப்பொழுது எந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4:41. எந்த ஊரும் ஒரு நிகழ்ச்சி எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியை நோக்கி. பொள்ளாச்சியோட எழில்மிகு நகரம் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த விஷயங்கள் என்னென்னலாம் அங்கே இருக்குது, சிறப்புரை இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இது வந்து ஒரு மினி கோலிவுட் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய சினிமா தயாரிப்பாளர்கள்லாம் இங்கே தான் படம் பிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி எழில் கொண்ட இடம் இல்லையா இது. தமிழ் மலையாளம் இது மட்டும் இல்லை, கன்னடம், நிறைய திரைப்பட படப்பிடிப்புகள்லாம் இந்த தளத்தில், அதாவது பொள்ளாச்சி தளத்தில் நடைபெறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்கும் கிராமத்து வீடுகள், மாறாத இயற்கை எழில், பசுமை காரணமாக நிறைய படங்கள் இன்று வரைக்கும் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு. பல்லாயிரக்கணக்கான படங்களும் ஏற்கனவே எடுக்கப்பட்டும் இருக்குது. எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் நாடகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட இங்கே எடுக்கிறாங்க. நிறைய ஃபோட்டோஷூட்லாம் நடக்குது இங்கே. ஆன்மீக சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அதை பாடலுக்கு பிறகு சொல்வோம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. என்ஜே ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நாம் பொள்ளாச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். பொள்ளாச்சியில் வந்து ஆன்மீக சிறப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோயில் வந்து இங்கே ரொம்ப புகழ் பெற்றதுங்க. ஆனைமலையில் வீற்றிருக்கும் இந்த மாசாணி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதுகிறாங்க. இங்கே அம்மன் சயன கோலத்தில், அதாவது கிடந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்களா, படுக்க நிலையில், அது காட்சியளிக்கிறது தான் இங்கே தனி சிறப்பாக சொல்கிறாங்க. அறிவு கோயில் அப்படின்னு ஆழியார் கோயிலை சொல்கிறாங்க. அதாவது வேதாத்ரி மகரிஷி அருளால் நிறுவப்பட்ட இந்த மையம் யோகா தியானம், இது மூலமாக அமைதி பெற முடியும், மனத்தை வந்து ரொம்ப பக்திமயமாக ஆக்க முடியும், ஆன்மீகத்தில் செலுத்த முடியும் அப்படிங்கிறத அதை நிரூபிக்கும் வகையில் இங்கே வந்து அறிவு திரிவு கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து உலகெங்கும் உள்ள மக்களை வந்து ரொம்ப ஈர்த்து அங்கே ஆழியூருக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னே சொல்லலாம். ஆழியார் வந்து சிறப்பு பல விஷயங்களில் இருந்தாலும் இது ரொம்ப மிக சிறப்பாக அங்கே சொல்லப்படுது பொள்ளாச்சி ஊரில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஊரும் உறவும். ஊரும் உறவும் நிகழ்ச்சியோட 4:54 இணைஞ்சிருக்கிற இந்த வேலையில் நம்ம பொள்ளாச்சி அப்படிங்கிற ஊரை பற்றி ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நிறையவே சொல்லியிருக்கோம். பார்த்தீங்க, எல்லாத்தையுமே சொன்னேமே, அங்கே இருக்கிற உணவு முறைகளை நம்ம சொன்னோமா, அது எப்படி விட முடியும்? கொங்கு நாட்டு உணவு இங்கே ரொம்ப சிறப்பு பெற்றதாக இருக்குது. பொள்ளாச்சினாலே கொங்கு நாட்டு சமையல் தாங்க நினைவுக்கு வரும். அந்தளவுக்கு இங்கே புகழ் பெற்றதாக இருக்குது. எதனால் அப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா, இளநீர் பாயசம், அரிசி பருப்பு சாதம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நிறைய இருக்குது. அதெல்லாம் எதில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அங்கு விளையிற அந்த பூமியில கிடைக்கிற தென்னை மரங்கள்லேருந்து எடுக்கிற தேங்காய் தண்ணி, தேங்காய், இளநீர், இதுகளை வைத்து தான் அதிகமாக அங்கே வந்து உணவுகள் தயாரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அந்த தேங்காயில் கிடைக்கிற தேங்காய் எண்ணெயை தான் அங்கே பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் இங்கே தயாரிக்கப்படுற உணவுகள்லாம் தனித்தன்மையோட, தனி ருசியோட, இந்த ஊருக்கே ஒரு சிறப்பாக அமைகிற அளவில் இந்த ருசிமிக்க உணவுகளை இங்கே கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பொள்ளாச்சியோட சிறந்த உணவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.

நேர்களே, இன்றைக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியில் நாம் வந்து பொள்ளாச்சி அப்படிங்கிற ஒரு அழகான ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க. பொள்ளாச்சி அப்படின்னாலே இயற்கை இணைந்த ஒரு வாழ்வியல் முறையாக இங்கே பசுமையும் அமைதியும் தேடுபவர்களுக்கு ஒரு பொள்ளாச்சி ஒரு சிறந்த இடமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே இல்லை. லீவில் எல்லோரும் இருக்கீங்க, எல்லோரும் போய் பொள்ளாச்சியை சுற்றி பார்த்துட்டு வாங்க. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ், ஊரும் உறவும்.

0: உற்சாகமான மாலை வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம், பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பல கால தங்கம்.
2: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
3: 100% BIS 916 Hallmark Showroom.
2: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
4: வாங்க பேசுற நிகழ்ச்சிக்காக நாம புளிச்சக்காடு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். அங்க இருக்கிற நம்ம சகோதரியை நம்ம சந்திக்கலாம். அம்மா வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: ஞான சௌந்தரி சார்.
4: ஓ, அருமையான பேரா இருக்கு, ஞான சௌந்தரி. ரொம்ப சந்தோஷமா. உங்க வீட்டுக்காரங்க பேர் என்னங்க?
5: மணி, சி மணி.
4: எப்படி நீங்க உங்களுக்கு வந்துட்டு வீட்டுல பெரியவங்க எல்லாம் பார்த்து கல்யாணம் வச்சாங்களா இல்ல காதல் திருமணம்?
5: ஐயோ, அப்பெல்லாம் கிடையாது சார்.
4: என்ன வயசாகுதுமா உங்களுக்கு?
5: எனக்கு 70 வயசு.
4: 70 வயசாகுது. எப்ப கல்யாணம் ஆனிச்சு உங்களுக்கு?
5: 18 வயசுல கல்யாணம்.
4: பிடிச்சமான பாட்டு ஒன்று சொல்லுங்களேன். கனவு.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: வணக்கம் சகோதரி.
4: வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: ஜெயலட்சுமி.
3: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: வீட்டு விரதம்.
3: வீட்டுக்காரங்க என்ன வேலை பாக்குறாங்க?
4: பால் கறந்து.
3: பால் வேலை எப்படி, வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு?
4: நஷ்டம் தாங்க சார். அப்படியே லாபம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு.
3: பாதி பாதி அப்படியே போயிட்டு சொல்றாங்க. அப்படியே உண்மையாது?
4: ஆமாங்க சார். அது 1500 தீவனம் வச்சுனாக்க உங்களுக்கு எங்களுக்கு 5 நாளைக்கு தான் வருது.
3: இதை வச்சுட்டு எப்படிங்க குடும்பத்தை ஓட்டுருக்கீங்க?
4: சிரமம் தாங்க சார். அப்புறம் ஓட்டு தானே அவன், வேற வருமானத்துக்கு வேற கிடையாது.
3: நான் 4 மாடு வாங்கி இதை புளிச்ச கடையில் வச்சுட்டு பராமரிச்சு வளர்க்கலாம்னு ஆசைப்படுறேன். சரி வருமாங்களா?
4: பாட்டு
3: சொல்லுங்களேன்.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க, வயசு என்னங்க?
3: 62 வயசு. பேரு டி பாஸ்கர்.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புளிச்சக்காடு பக்கத்துல?
3: விவசாயம் தான்.
2: எவ்வளவு நிலம் இருக்குங்க? இந்த நிலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்பக்கு?
3: 2 ஏக்கர் இருக்கு, அவ்வளவுதான். ஏதாவது விவசாயம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம், குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கோம்.
2: சரிங்க, உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? என்ன பசங்க எத்தனை பேர் இருக்காங்க?
3: திருமணம் ஆகி 30 வருஷம் ஆகுது.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம், பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம், பலகால தங்கம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% VIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம், பலகாலம் தங்கும் படைப்பு, வெங்கடேசா மீடியா விஷ்.
3: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1:03 நேரம், 5:15 நிமிடம்.
4: பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர், ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8222

0: 1-800-522-555.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நிகழ்ச்சியில் தொடர்வது ஆலயோசை. முதலாவதாக ஒலிக்கருக்கும் பாடல் தீபாவளி திரைப்படத்திற்காக.

0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி உலக கிடந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சீர்காழி நாராயணன்.

0: ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
1: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் சமர் திரைப்படத்திற்காக.

0: ஒளித்தந்த பாடலோடு ஒரு நிறைவு பெற்றது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. நேயர்களை கேட்கலாம், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
4: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
5: அதுக்குதான் வசந்தன் கோ.
6: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.

0: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. இம்பார்ட்டன்ட்
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: திருச்சி சாரதாஸ்.
4: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
5: நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கிற்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் அனுராதா ஸ்ரீராம்.

0: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்தப்பட்டு திருவிழா. கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கருக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் கோவை ரோபஸ்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
3: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
4: அதுக்குதான் வசந்தன்கோ.
5: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
7: இம்பார்ட்டன்ட். ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
10: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
9: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
10: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
9: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
10: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
11: தொடரும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் டாக்டர் சாமுவேல் கமலேசன்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதையின் உள்ளதற்கான தாய்ப்பார்கள் சல்லு சை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மளிகை ஜெயங்குண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் அமது.
6: உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட் வழங்கும் உழவரங்கம்.
9: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
10: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
11: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.
12: சரி சரி சரி சரி
13: சரி சரி சரி சரி சரி
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
15: சரி சரி.
16: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடலுக்கு குரல் எஸ் சையதலி.

0: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
1: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
2: அதுக்கு தான் வசந்த் & கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: இம்பார்ட்டன்ட். உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
7: தொடரும் பாடலுக்கு குரல் ஜெயினுலாபுதீன் ஃபைசி.

0: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்தப்பட்டு திருவிழா. கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கருக்கு பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் பெங்களூர் ஏஆர் ரமணி அம்மாள்.

0: நேர்களது உரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களத் மங்களின் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சி வழங்கும் மங்களத் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 100.3 நிகழ்ச்சியில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 இந்தியர்கள் படுகாயம் அடைந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற கட்சிகள் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்தியாவிற்கும் ஜமைக்காவிற்கும் இடையிலான நட்புறவில் வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு முக்கிய அம்சமாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் புத்தகயாவில் உலக புகழ்பெற்ற மகாபோதி கோவிலில் வழிபாடு செய்தார். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜாரா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 இந்தியர்கள் படுகாயம் அடைந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து தெரிவித்துள்ள பிரதமர், பொதுமக்களையும் உள்கட்டமைப்புகளையும் குறிவைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்துடன் என்றென்றும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும், பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்தின் மூலம் அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பதையே இந்தியா விரும்புவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நீடித்த அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு ஹோர்மோஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வது இன்றியமையாததாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள புஜாரா பெட்ரோலிய தொழிற்சாலை பகுதியில் ஈரான் நேற்று நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலால் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டனம் தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்வதோடு பொதுமக்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குவதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு இணங்க ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக தடையற்ற கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தக நடைமுறைகளை மேற்கொள்ள வழிமுறைகளை காண வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிரச்சினைகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணும் வகையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளதை தொடர்ந்து அம்மாநில சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்தலுக்கான மத்திய பார்வையாளராக பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய

0: துறை அமைச்சருமான திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி மத்திய இணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் அசாம் சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்தலுக்கான மத்திய பார்வையாளராக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மத்திய இணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை பிஜேபி வெளியிட்டுள்ளது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று அங்கு முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. அசாம் மாநில தேர்தலில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை மீண்டும் மலர உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்க தயாராக உள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: மேற்கு வங்கத்தில் பிஜேபி 206 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தேவையான 3/2 பங்கிற்கும் அதிகமான பெரும்பான்மையை பெற்றுள்ளது. இதன் மூலம் திரிணாமுல் காங்கிரசின் 15 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு நடைபெற்ற இந்த முதல் தேர்தலில் மேற்கு வங்கத்தின் 293 சட்டமன்ற தொகுதிகளில் 292 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்களிலும் காங்கிரஸ் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற அக்கட்சிக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுகின்றன. அசாமில் 126 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 82 இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் 63 இடங்களையும் அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களையும் வென்று ஆட்சி அமைக்க உள்ளன. புதுச்சேரியில் 30 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் 18 இடங்களை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களையும் பிஜேபி 4 இடங்களையும் வென்றுள்ளன.
0: இந்தியாவிற்கும் ஜமேக்காவிற்கும் இடையிலான நட்புறவில் வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு முக்கிய அம்சமாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜமேக்காவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கமீனா ஜான்சன் ஸ்மித் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், இருதரப்பு உறவுகளின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய வழிகளை கண்டறியும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை அமைந்ததாக தெரிவித்தார். டிஜிட்டல் வளர்ச்சி, கலாச்சார பரிமாற்றம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை போன்ற துறைகளில் இரு நாடுகளும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மேலும் கடந்த மார்ச் மாதம் ஜமேக்காவின் கிட்சன் நகரில் கிராமப்புற வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டதையும் அவர் எடுத்துக் கூறினார். இந்தியா ஐநா மேம்பாட்டு கூட்டாண்மை நிதியத்தின் கீழ் இந்தியாவின் $1 மில்லியன் நிதியுதவியுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஜமேக்காவின் கிட்சன் நகரில் உள்ள மேற்கிந்திய தீவுகளின் பல்கலைக்கழகத்தில் உலகின் மாறிவரும் போக்கு குறித்தும் அதற்கான இந்தியாவின் செயல்பாடுகள் குறித்தும் உரையாற்றினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இன்று பீகாரின் புத்தகயாவில் உள்ள உலக புகழ்பெற்ற மகாபோதி கோவிலில் வழிபாடு செய்தார். அங்குள்ள புனித போதி மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்து புத்த பகவானை வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து வியட்நாம் அதிபர் அங்குள்ள வியட்நாமிய மடாலயத்திற்கு சென்றார். அங்கு பல்வேறு மதம் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் இடையிலான மதம் மற்றும் ஆன்மீக உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் அவரது வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முன்னதாக 3 அரசுமுறை பயணமாக இன்று காலை வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இந்தியாவிற்கு வந்தார். பீகாரில் உள்ள புத்தகயாவிற்கு வந்தடைந்த அவரை விமான நிலையத்தில் பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி வரவேற்றார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபருக்கு நாளை குடியரசுத் தலைவர் மாளிகையின் முகப்பில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடந்த மாதம் வியட்நாம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு திரு டோ லாம் இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் அரசுமுறை பயணம் இதுவாகும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவும் வியட்நாமும் வரலாற்று மற்றும் நாகரிக ரீதியிலான உறவுகளை கொண்டுள்ளன என்றும், வியட்நாம் அதிபரின் வருகை இருதரப்பு உறவுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் புதிய உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது.

0: செய்யப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பிஜேபியின் ஆலோசனை கூட்டம் இன்று காலை அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா, பாஜகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், விரைவில் திரு ரங்கசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் அமைச்சர்களுக்கான இலாக்கா மற்றும் துறை ஒதுக்கீடுகள் தொடர்பான ஆலோசனைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சரும் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளருமான திரு மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார்.
0: தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிக இடங்களை வென்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இன்று சென்னையை அடுத்த பனையூரில் தவிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்தில் திரு விஜய் அக்கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புதிய அரசு அமைக்க ஆளுநரிடம் அவர் உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை பதவியில் தொடருமாறு கேட்டுக் கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிய வகை நோய்களுக்கான சிகிச்சையில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைந்த தொடர்ச்சியான முயற்சிகள் அவசியம் தேவைப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற அரிய வகை நோய்களுக்கான 2 நாள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொள்வது, புதிய முயற்சிகளை ஊக்குவிப்பது மற்றும் நாடு முழுவதும் அரிய வகை நோய்களுக்கான மேலாண்மை வலுப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை உருவாக்குவது ஆகியவையே இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் என தெரிவித்தார். அரிய வகை நோய்களை கையாள்வதன் அவசியம் குறித்து 2017 தேசிய சுகாதார கொள்கையின் முதலாக வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்த திருமதி ஸ்ரீவத்சவா, நாடு முழுவதும் இதற்கான 15 சிறப்பு மருத்துவ மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும், அரிய வகை நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எளிதாக சிகிச்சை பெறும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாடு மற்றும் உள் கர்நாடகா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 தொடங்கும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 இந்தியர்கள் படுகாயம் அடைந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகள் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்தியாவிற்கும் ஜமைக்காவிற்கும் இடையிலான நட்புறவில் வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு முக்கிய அம்சமாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோலாம் புத்தகயாவில் உலக புகழ்பெற்ற மகாபோதி கோவிலில் வழிபாடு செய்தார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:03 நேரம் 6:20 நிமிடம்.

0: புதுப்பொலிவு நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேர்களை கேட்கலாம். நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல மோதோ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
6: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.

0: வணக்கம். கார் கம்பெனி தொடங்கி கோடி கோடியாக லாபம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார் ஹென்றி போர்ட். எத்தனை பெரிய பணக்காரர் என்றாலும் மனைவிக்காக அவ்வப்போது ஒரு குறிப்பிட்ட கடைக்கு சென்று சிறந்த மலர்களை நேரடியாக தேர்ந்தெடுத்து வாங்கிச் செல்வார். ஒரு நாள் பூக்களை தேர்வு செய்து கொண்டிருந்த போது புத்தம் புதியதாக நீலக்கலரில் ஒரு வித்தியாசமான மலர் இருப்பதை பார்த்து, இது என்ன மலர், யார் கொண்டு வந்து தருவது என்று பணியாளிடம் கேட்டார். கடையின் பின்புறத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் முதலாளியை கேட்டால்தான் விவரம் தெரியும் என்றார் பணியாள். தூங்கிக் கொண்டிருந்த உரிமையாளரை தட்டி எழுப்பினார் ஹென்றி. எதுவும் புரியாமல் இருந்த கடை உரிமையாளரிடம், உங்கள் கடையில் பூக்கள் மிக அற்புதமாக வித்தியாசமாக இருக்கிறது என்பதை பாராட்டுவதற்காகவே தேடி வந்தேன். நான் தான் பிரபல கார் கம்பெனியின் முதலாளி ஹென்றி போர்ட் என்றார். அப்படியா, வணக்கம், உங்கள் அன்புக்கு நன்றி என்றார் பூக்கடை முதலாளி. ஹென்றி பூக்கடை முதலாளியை நோக்கி, கிளை அலுவலகத்தை நீங்கள் தொடங்கினால் லாபம் ஈட்டலாம், அந்த லாபத்தை கொண்டு உற்பத்தி நிலையம் தொடங்கலாம், பெரிய கோடீஸ்வரராக மாறலாம், எல்லோரும் உன்னை மதிப்பார்கள், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றார் ஹென்றி. அதற்கு பூக்கடை முதலாளி, ஏன், நான் இப்பவே சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன், இப்பவே எனக்கு எல்லாம் இன்பமாகத்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டு மீண்டும் படுத்து உறங்க தொடங்கினார் பூக்கடை முதலாளி. கோடி கோடியாக சம்பாதித்தும் பணத்திற்கு பின்னால்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று தேடுதல் வெட்டை நடத்தி கொண்டிருந்த ஹென்றி அதிர்ச்சி அடைந்தார். ஆம், மகிழ்ச்சி என்பது எங்கேயோ இருப்பதாக எண்ணி பலர் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலரோ அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதையே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறார்கள். இன்றும் சாலை ஓரங்களில் படுத்து உறங்குபவர்களை கவனித்து பாருங்கள். தெருவில் போகும் வண்டிகளின் இறைச்சல், மனிதர்களின் குரல், கொசுக்கடி தொந்தரவுகள் என எதுவுமே அவர்களை பாதிப்பதில்லை. கரடுமுரடான இடத்தில் தலையை வைத்து உடலை குறுக்கும் நெடுக்குமாக படுத்திருந்தாலும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பார். சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து ஆனந்தப்படுங்கள். ஒரு புகழ்பெற்ற துணுக்கு கவிதை ஒன்றை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த தட்டு நிறைய பூக்களை அடுக்கி வைப்போம், உணவுதான் இல்லையே, எப்பேற்பட்ட அழகியல் சிந்தனை என்று பாருங்கள். வயிற்றுக்கு உணவு இல்லாத சூழலிலும் சாப்பிட வேண்டிய பாத்திரத்தில் பூக்களை வைத்து அழகு பார்க்கும் மனப்பான்மை வந்துவிட்டால் என்றென்றும் ஆனந்தமே. இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்தால் எல்லாம் இன்பமயம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுத. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:25 நிமிடம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
10: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: தொடர்வது லைட் ஹவுஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்களுக்கிடையே காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:45 சீர்காழி நாராயண் சோழரின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நன்னீர் மீன் வளர்ப்பும் அதன் உற்பத்தி திறனும். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பஞ்சனம் இ கலைவாணன் அவருடன் நேர்முகம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் காற்றில் வரும் காணும். 8:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவலரியின் காற்றில் வரும் காணும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். ஒன்பது 30 இசை உஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தின் செய்திகள். 11:10 துயிலும் முன்.

0: இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்புடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சோழரி, சீர்காழி நாராயணன் சோழரி, காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை மயிலாடுதுறை நாராயணன் சோழரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல். காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதானம் நலவை கேட்க வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் உள்ளவர்களுக்கு, 6:40 லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொலம் அது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ஈரா மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி வி தக்ஷனா, 7 மணிக்கு திரை இசை, 7:25 காரைக்கால் ஐயங்கார் பேக்கரியன் ஸ்வீட்ஸ் காரைக்கால் கார எலக்ட்ரிகல்ஸ் வழங்கும் தகவல் நேரம், 7:30 கோபால் பல்புடி காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிராஜ் வல்லர்ஸின் தகவல் சுரங்கம் வழங்குதான நிகழ்ச்சி, 8:05 சீர்காழி நாராயணன் சோழரி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சோழரி வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, காலை 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள், 9:05 மயிலாடுதுறை நாராயணன் சோழரின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையின் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஊட்டி ஆகாஷ்வாணி. காலை 10 மணிக்கு சிந்தனை இறங்கும், முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் உள்ளதான நிகழ்ச்சி, 10:05 சிந்தனை இறங்கும், முற்பகல் 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கோபால் பல்புடியின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்குணம் ராமு நகை மாளிகை வழங்கும் தகவல் நேரம், 12:55 பன்னிசை, நண்பகல் 1 மணிக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் தேன்மழை. கேட்டது லைட் ஹவுஸ். ஏதம் சில நொடியில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக்கா தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேமுதிக

0: மதிமுக கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கியிருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்து அவர் புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதி உடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை விதர்பா, மராத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 5ஆம் தேதி நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், புத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கூட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் திருமதி மிருணாளினி

0: நிலையில் வாக்குப்பதிவு கிடங்கில் வைத்து சீலிடப்பட்டது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரெஃப்கி, ஹாங்காங்கின் சிஸ்ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலேக்ரா கோர்பானிக் டேவியஸை வென்றார். காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டிலோன் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அருண் பால் அமான் சித்திக் யூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா, சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40.
2: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்
3: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
2: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லாப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
3: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
2: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
3: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால். திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
4: பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம் ஜெனரல், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
3: பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஏ அண்ட் மிஷின் லேர்னிங், பிசிஏ,
4: பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, எம்காம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மையப்பன் திருவாரூர்.
1: நேர்களை கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8925936936.
9: நலமாய் வாழ. நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள்.
5: இப்போ வந்து வீட்டில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து நிமோனியா வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் அதாவது இம்யூனிட்டி

0: உங்களுக்கு கம்மியாக இருக்க பட்சத்தில் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா?
1: ஒரு வீட்டில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் இருமிட்டே இருக்காங்க அப்படின்னா கூடவே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கிருமி வந்து வாய் மூடி இருமலை அப்படின்னா பக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப ஒரு நெருக்கமான தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கிருமி வாங்கக்கூடிய சக்தி இருக்கும். இப்போ எனக்கு வந்து என்னோடய நுரையீரலில் வந்து நார்மலாகவே மேக்ரோஃபேஜஸ் அப்படிங்கிற ஒரு செல் வந்து நம்ம நுரையீரலுக்குள்ளே இருக்கும். என்ன கிருமி வந்தாலும் அது முடிஞ்ச அளவுக்கு அதை அழிச்சிடும், அது எதிர்த்து போராடும். இப்போ எனக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது அதனால் போராட முடியாது, அப்போ என்னாகும், அந்த கிருமி சீக்கிரமாக நமக்கு வந்துடலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவோம், நல்ல நுரையீரல் மூச்சு பயிற்சி, நல்ல சத்துள்ள உணவுகள் சாப்பிடணும், இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து குளிர்ச்சியான பொருட்களையும் சாப்பிட்றத தவிர்த்துட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, வெதுவெதுப்பான பொருட்களை சாப்பிட்றது நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம உடம்பு நம்ம தக்க முறையில் ஹெல்த்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அந்த கிருமி வந்தால் கூட எழுத்து போராட சக்தி இருக்கும் நமக்கு. அப்போ எதிர்ப்பக்தி இல்லாதவங்களுக்கு அந்த கிருமி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
0: சரிங்க டாக்டர், இந்த நிமோனியா வந்து பெரும்பாலும் எந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு வருது டாக்டர்?
1: ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறது, ரிஸ்க் அதிகமாக இருக்கிற 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப வயசானவங்களுக்கும் இந்த ரிஸ்க் ரொம்ப அதிகம். அது இல்லாமல் அந்த சிஓபிடி பேஷண்ட்ஸு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, ஸ்டீராய்டு மருந்து எடுத்துக்கிறவங்க, கீமோதெரப்பி எடுத்துக்கிறவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ், நாள்பட்ட கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, டயாலிசிஸ் சொல்லிட்டு அந்த சுத்திகரிப்பு முறை பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நிமோனியா வர்றதுக்கான ரொம்ப வாய்ப்பு அதிகம் இருக்குது. அவங்க எப்போவுமே வந்து லைட்டாக ஒரு இருமல் வந்தாலோ மூச்சு திணல் இருந்தாலோ உடனே வந்து மருத்துவம் உடனே அணுகிடணும். இன்னொரு வகை கேட்டகரி பேஷண்ட் வந்து இந்த இருதய நோய் இருக்கிறவங்க, இவங்களுக்கும் வந்து சீக்கிரமாக நிமோனியாங்கிற நுரையல் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். வந்தாலும் அதோட வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வைத்தியம் அப்படிங்கிறது நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கான மருந்துகள்லாம் கொடுப்பாங்க, நரம்பு வழியாக மருந்துகள் செலுத்துவாங்க, ஆக்சிஜன் கொடுப்பாங்க, நுரையலுக்கு சப்போர்ட் முறைகள் லைக் ஆக்சிஜனேஷன் மெத்தட் லைக் என்ஐவி மிஷின், வென்டிலேட்டர் இதெல்லாமே போடுவாங்க. அவ்வளவு சிவியராக அது போகும், நம்ம பேசுகிற அளவுக்கு கூட அது ரொம்ப சிம்பிளாக இருக்காது. சாதாரணமாக இருக்கிற வியாதியை ரொம்ப அதிகமாக மாற்றிக்கிறது நம்மளோட உடம்பு தன்மையினால தான்.
0: இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நிமோனியா வந்துருச்சு, அவங்க வந்து கியூர் ஆயிட்டாங்க அப்படின்னா கூட மறுபடியும் அவங்களுக்கு நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா?
1: அது இப்போ அலர்ஜி மாதிரி திரும்ப திரும்ப அப்படி வராது. நம்ம ஒரு கிருமினால் வந்திருக்கோம், நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம அமைச்சிக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான். இப்போ நாங்களும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, எங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், பேஷண்ட் கிட்ட வரும்போது நம்மக்கிட்ட தெரியாமல் அவங்க இருமிறாங்க அப்படின்னா அந்த இருமல் ஒரு டைம் ஆகும்போது எங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி வந்து திரும்ப திரும்ப அந்த ஹாஸ்பிட்டல் செட்டிங்லேயே நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இன்னொருத்தர் யாராவது இருக்கும்போது அது திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து திரும்ப வருமா வராதாங்கிறத பொறுத்து. இப்போ எனக்கு ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கு, ஒரு தடவை எனக்கு நிமோனியா வந்துருச்சு, திரும்ப நான் ஹாஸ்டல் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும், நான் செக்அப்புக்காக போவேன். திரும்ப போகிறப்ப ஏன்னா இப்போ இன்னொரு மாதிரி பேஷண்ட் வந்திருப்பாங்க, அவங்க இருமலாம், நான் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பேன், அப்போ எனக்கு திரும்ப வரலாமா, நான் வரலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட சூழ்நிலையை பொறுத்தும், உன்னோடைய உடம்பு எதிர்ப்பு சக்தியும் பொறுத்து அது மாறும். அப்போ நிமோனியா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கக்கூடிய வியாதி கிடையாது, ஒரு தடவை வந்தாலும் ரொம்ப சிவியராக தான் இருக்கும். திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கான விழிப்புணர்வோடு இருந்துக்கணும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழு. நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தற்பாக்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:45 நிமிடம். நேரனை கேட்கலாம் சீர்காழி நாராயணன் சொல்லரி வழங்கும் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் சொல்லரி.
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்,
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
7: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மண

0: பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி சாரதாஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கிற்கும் பாடல் ரன் திரைப்படத்திற்காக

0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உலகக்கணித்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடல் காதலர் தினம் திரைப்படத்திற்காக

0: இன்றைய ஆடுகளத்தில் ஐபிஎல் தொடரில் நடைபெற்ற 47வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி லக்னோ அணி முதலில் பேட்டிங் செய்தது. லக்னோ அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்புகளுக்கு 228 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கை நோக்கி மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் செய்தது. 18.4 ஓவர்களில் இலக்கை எட்டி மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற்றது. 14 அணிகள் இடையிலான 12வது இந்தியன் சூப்பர் லீக் ISL கால்பந்து போட்டி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் புவனேஸ்வரில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா FC பெங்களூர் FC அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஒடிசா அணி சார்பில் ரஹீம் அலி ஆட்டத்தின் 34வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். பெங்களூர் அணி சார்பில் பிரைன் ஆட்டத்தின் 48வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். இந்த நிலையில் ஆட்ட நேர முடிவில் ஒடிசா FC பெங்களூர் FC அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி.

0: குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடல் தொட்டி ஜெயா திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 சலீர்த்தம்பல் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமோது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவார் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு வழியில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகள் கிடைக்கும் உங்கள் நிலையில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தற்பகல் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவையனைத்தும் உழவர்தான நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
2: நிகழ்ச்சியாக நிறைவாக ஒலிக்கு இருக்கும் பாடல் தெய்வ திருமகள் திரைப்படத்திற்காக.

0: ஒளித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் இசை தோரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்கி ஒரு நிகழ்ச்சி நடத்திய முழுக்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இன்னும் சில நொடிகளும் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலம்

ஆக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்துக்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் கூறினார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடந்து முடிந்த மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. மேற்குவங்கத்தில் புதிய அரசு பதவியேற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குரு ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாளான இம்மாதம் 9ஆம் தேதி அம்மாநிலத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என தகவல்கள் கூறுகின்றன. பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க திரு விஜய் உரிமை கோரவுள்ளார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரன்மாஜி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அசாமில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பிஜேபியின் மத்திய பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம், மத்திய அமைச்சரும் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளருமான திரு மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா உள்ளிட்டோர் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஏ நமச்சிவாயம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு நிர்வாகம், அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது புதுச்சேரி செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மகாராஷ்டிர மாநிலத்தில் தொழில்நுட்ப கல்வி மேம்பாடு மற்றும் பழங்குடியினருக்கான கல்வி திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 5 ஆசிரம் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் உயர்நிலை பள்ளிகளாகவும், 19 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள இந்த பள்ளிகளில் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர அரசு தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் கல்வி இடைநிற்றலை குறைக்கவும், மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பெறும் நோக்கிலும் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டில் சோலாப்பூரில் புதிய அரசு பொறியியல் கல்லூரியை தொடங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், கணினி அறிவியல், மின்னணு தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் இந்த பொறியியல் கல்லூரியில் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. துல்ஜாப்பூரில் உள்ள பொறியியல் கல்லூரியை அரசு பொறியியல் கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து அந்த கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தரவு அறிவியல், இணையதள பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய பொறியியல் பாடப்பிரிவுகளும் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தினார்.
சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும்

0: பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் அவரை வரவேற்றார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாம் அதிபரின் புதுதில்லி வருகை இந்தியா வியட்நாம் இடையிலான இருதரப்பு உறவுகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என கூறப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வியட்நாம் அதிபர் பீகார் புத்தகயாவுக்கு சென்று மகாபோதி கோவிலுக்கும் சென்றார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலிகேரா கோர்பனே டேவிஸை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரஃபீக் ஹாங்காங்கின் ஜூ ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் திலான் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அரோன் பால் அவான் சித்திகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனல் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்குவங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:03 நேரம், 7:25.
2: திருச்சி சாரதாஸ்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: உங்கள் நிலம் செழிக்க, மகசூல் பெருக, இதோ கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. பருத்தி மற்றும் நெற்பயிர்களுக்கு சிறந்த கவசம், மண்ணுக்கு சத்து, பயிருக்கு பாதுகாப்பு. ஏக்கருக்கு ஒரு மூட்டை போதும். மறக்காதீங்க, ரெட்டை குதிரை படம் போட்ட கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. குன்னலூர் பைட்டோ ப்ராடக்ட்ஸின்

0: பிரமாண தயாரிப்பு. தொடர்புக்கு செல் 9443785123.
1: நேர்களை கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் முழுவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: சுபாக்கா, இந்தாங்க புடிங்க.
7: என்ன புங்குடி இது? வரும்போதே முட்டையா?
6: பார்த்தா எப்படி தெரியுது, முட்டை மாதிரி தானே இருக்கு.
7: இது வரையா? சரி குடு புங்குடி.
6: சுபாக்கா, முட்டையை மட்டும் வாங்கிக்கிட்டா போதுமா? அது எப்படி வந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்களா?
7: நாட்டுக்கோழி முட்டையா இருக்கு, கடையில இருந்து வாங்கிருப்ப.
6: அதுதான் இல்ல.
7: ஓ, நேத்தி உங்க சித்தி வந்தாங்களே, அவங்க எடுத்துட்டு வந்து தந்தாங்களா?
6: அதுவும் இல்ல. நீங்க அன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற நாட்டுக்கோழிய பத்தி சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா?
7: ஆமா, 7 நாட்டுக்கோழி இனங்கள் இருக்குன்னு சொன்ன, அதுல 3 பத்தி தெளிவா சொன்னீங்களா?
6: அந்த 3 ரகத்துல 1 ரகத்தை தான் நான் வாங்கி வளர்த்து உங்களுக்கு முட்டை தந்த.
7: அப்படியா புங்குடி, ரொம்ப நல்ல விஷயமா இருக்க. இப்ப இந்த முட்டையை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
6: சுபாக்கா, இந்த முட்டையை வாங்கி வச்சுட்டு எனக்கு பாக்கி இருக்கிற 4 நாட்டுக்கோழிய பத்தி சொல்லுங்களேன்.
7: கண்டிப்பா புங்குடி. இப்போ பெருவிடைய பத்தி சொல்றேன்.
6: சொல்லிடுங்களேன்.
7: இது அசில் மாதிரி பெரிய கோழியும் கிடையாது, குருவு கோழி மாதிரி சின்ன கோழியும் கிடையாது, நடுதர எடை கொண்ட கோழி. இந்த கோழியை நீ பாத்திருப்பிய, நம்ம ராமண்ணன் கூட வாங்கிட்டு வந்தாங்க. தலையில ஒரு கொண்ட பூ வச்சிருக்குமே, அந்த கோழிதான்.
6: நிறைய தடவை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்க. அது தலையில கூட கோழி கொண்ட பூ இருக்கும்ல, அதே மாதிரி தானே இருக்கும்.
7: கோழி கொண்ட பூ மாதிரி இல்ல பொங்கொடி, அந்த கோழி கொண்டையே இதுதான். இது வருஷத்துக்கு 50-60 முட்டையிடும்.
6: அதே மாதிரி இந்த கழுகு கோழின்னு ஒன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படிக்கா?
7: கழுகு கோழினா வேற எதுவும் இல்ல பொங்குடி, இந்த கிராப்பு கோழிதான். இந்த கழுத்துக்கிட்ட எல்லாம் இறகே இல்லாம பாக்க கழுகு மாதிரி இருக்குல்ல, அதுதான் இந்த கழுகு கோழி. இது கேரளாவில திருவனந்தபுரத்தை தாயகமா கொண்டது. இதோட இறைச்சி மிருதுவாவும் சுவையாவும் நல்லா மனத்தோடய இருக்குமா. வருஷத்துக்கு 95-100 முட்டையிடுமா பொங்குடி.
6: அப்புறம்
7: 20 வாரத்திலேயே உடல் எடை 1 கிலோ அடையுமா. அடுத்து கொண்டை கோழி புங்குடி, இது பாக்கிறதுக்கு தலையில கொண்ட வச்சு அழகா இருக்கும், அதனாலதான் இந்த பேரு. அடுத்து குட்டைக்கால் கோழி, ஆனா இது அரிய வகை கோழி புங்குடி.
6: அப்படியா?
7: ஆமா, இதோட வாலு தரையை தொட்டுட்டு போற அளவுக்கு கால்கள் குட்டையா இருக்கும், அதனாலதான் இதுக்கு குட்டைக்கால் கோழின்னு பேரு வந்துச்சாம்.
6: சரி சுபாக்கா, தமிழ்நாட்டுல இருக்கிற 7 நாட்டுக்கோழி இனங்களை பத்தி சொல்லி முடிச்சிருக்கீங்க. இந்த கிரிராஜா வனராஜாலாம் அது எப்படிக்கா, நாட்டுக்கோழியா இல்ல கலப்பின கோழியா?
7: நல்ல கேள்வி கேட்டிருக்க புங்குடி. தரம் மேம்படுத்தப்பட்ட கலப்பின கோழி இனங்கள் இதெல்லாம். அதுலயும் இறைச்சிக்காக வளர்க்கிற கோழி இனங்கள்னு தனியா இருக்கு. இப்ப நீ சொன்னிய கிரிராஜான்னு, இதுவும் அதுலதான் வரும். நாட்டுக்கோழியை விட 3 மடங்கு அதிக உடல் எடை போடும் இதுக்கு. முட்டை உற்பத்திலையும் கடுமையான சுற்றுச்சூழலுக்கும் கூட ஒத்து போய் வளரும்.
6: ஓ அப்படியாக்கா. அப்போ வனராஜா?
7: இது ஹைதராபாத்ல உள்ள கோழி இன திட்ட இயக்குநரகத்தால உருவாக்கப்பட்டதான். நல்ல உயிர் வாழும் திறன், வேகமா வளர்ச்சி அடைகிறது, அதிக நோய் எதிர்ப்பு தன்மை, இதெல்லாம் இதோட சிறப்பு இயல்பு. அப்புறம் நந்தனோன்கிற கோழி இனத்தை கேள்விப்பட்டிருக்கியா?
6: கேள்விப்பட்டிருக்கேங்கா.
7: இது சென்னையில உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை நிலையத்தால உருவாக்கப்பட்டது. இதுலயும் அதிக எடை போடும். இது புறக்கடை வளர்ப்புல நல்ல உயிர் வாழும் திறன் பெற்றது புங்கொடி. ஆழ்கூல முறை வளர்ப்புக்கும் ஏற்றது. அப்புறம் கிராமஸ்ரீன்னு ஒரு கோழி இருக்கு, இது கேரளா மாநிலத்தை தாயகமா கொண்டது. அப்புறம் சாப்ரோ, இது சண்டிகர் மாநிலத்தில் உள்ள மத்திய கோழி இன அபிவிருத்தி அமைப்பால உருவாக்கப்பட்டது. புறக்கடை வளர்ப்புக்கு ஏற்ற கோழியா.
6: சுபாக்கா, நீங்க பட்டே கோழியோட இனங்களை பத்தி சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்க எந்த கோழி வாங்கி வளர்க்க போறீங்க?
7: அசில்ங்கிற சண்டை கோழிய வளர்க்கலான்னு இருக்கேன் பூங்குடி, இது கிடைச்சா கொஞ்சம் சொல்ல.
5: கேட்டது உழவர்களுக்கு.
1: நேயர்களது வரை

0: கெட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1.3.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
5: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயனை பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: செல்வியக்கா, செல்வியக்கா வீட்டுல இருக்கீங்களா? என்ன
2: என்ன பூங்கொடி, திடீர்னு என்ன தேடிட்டு வந்திருக்க?
1: காலையில உங்க வீட்டு குளத்துல மீன் பிடிச்சிங்கல.
2: உனக்கு எப்படி தெரியும் பூங்கொடி? இது
1: ஊருக்கே தெரிஞ்சிட்டு. அதான் எல்லாரும் உங்க வீட்டு வாசல நிக்கிறாங்களே பாருங்க, பின்னாடி சுபாக்காவும் துளசி அக்காவும் வேகமா வந்துட்டு இருக்கிறத.
2: பூங்கொடி, காலையில இந்த குளத்துல மீன் பிடிச்சதெல்லாம் உண்மைதான், ஆனா பாரு, மதியானமே நான் குழம்பு வச்சிட்டேனா, மீன் கொஞ்சம் கூட ருசியே இல்லை. அதனாலதான் நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை.
1: என்ன செல்வி அக்கா சொல்றீங்க, மீன் ருசியா இல்லையா? சும்மா தானே சொல்றீங்க?
2: இல்ல பூங்கொடி, நான் நிஜமா தான் சொல்றேன்.
1: சரி, அதுக்கு ஒரு நல்ல வழிய நான் சொல்றேன்.
2: அப்படியா பூங்கொடி, சொல்லு என்ன வழியது?
1: இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு?
2: காலையில அந்த குளத்துல மீன் பிடிக்க போனா, அதனால என்ன நிகழ்ச்சின்னு கேட்க மறந்துட்டும் பூங்கொடி.
1: செல்வியக்கா, இன்னைக்கு நண்டீர் மீன் வளர்ப்போம், அதன் உற்பத்தி திறனை பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பஞ்சனம் இ கலைவாணன் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
2: ஓ, இதை சொல்றதுக்கு தான் வீட்டுக்கு வந்தியா பூங்கொடி? சரி சரி, அந்த ரேடியோவை வையே, நிகழ்ச்சியை கேட்போம்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று நமது விவசாய நிகழ்ச்சியில சிறப்பான விருந்தினரா மீன் வளர்ப்புல சிறந்து விளங்கும் விவசாயி வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
3: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேயர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
4: என் பேர் கலைவனன், நாகப்பட்டினம் மாவட்டம் ஆந்தகுடி பஞ்சாயத்து திருப்பஞ்சரம் கிராமத்திலிருந்து வந்திருக்கேன்.
3: மீன் வளர்ப்பு உங்களுக்கு எப்பயிலிருந்து ஆர்வம் வந்துச்சுங்க?
4: எனக்கு 2008 இது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் மீன் வளர்ப்பு உண்டு, சின்ன பிள்ளையிலருந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க எதை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு, இப்போ கிராமப்புறங்களை தனியாக குளம் குத்தெடுத்து சொந்த குளமும் மீன் உற்பத்தியும் பண்ணுறோம், மீன் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கஸ்டமர் கேட்குறாங்கன்னா, இந்த குளத்தில் இவ்வளோ மீன் இருக்குது, இதை எடுத்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புவேன். ஆள் இருந்தால் அவங்க பிடிப்பாங்க, இல்லைனா ஆள் அனுப்புவேன். அதை பிடிச்சி விட்டு வண்டியில் குறிப்பிட்ட அளவுக்கு எவ்வளோ ஏற்றணுமோ அவ்வளோ ஏற்றிக்கொண்டது டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டேன். வித்து அவங்கள்ட்ட பணம் வாங்கிக்கணும்.
3: நீங்கள் எந்த வகையான மீன் வளர்ப்பு வளர்த்துட்டு இருக்கீங்க?
4: ரோகு, மிருகால், கட்லா, சிசி, பாவல், இந்த வகையான மீனை நம்ம கிராமப்புறத்தில் உற்பத்தி பண்ணுறோம். எங்கள் ஏரியா கரிசல் மண் கிடையாது, களிமண் தான். அதனால் இந்த ரோகு, மிருகால், கட்லா இதுமாரி மீன் தான் உற்பத்தி ஆகும். இதை தான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு தான் நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், இது தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
3: நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க?
4: நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், கஸ்டமரும் நிறைய பண்ணுறவங்களுக்கு நான் எடுத்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன்.
3: எத்தனை ஏக்கரில் மீன் வளர்ப்பு வளர்த்துட்டு இருக்கீங்க?
4: நான் ஒரு 3 ஏக்கரில் பண்ணிகிட்ருக்கேன். 3 ஏக்கரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 டன்னு இல்லை 4 டன்னு வரையும் எடுப்போம். 2 வகையாக எடுப்போம். ஃபஸ்ட்டு ரோகு, மிருகால், கட்லாங்கிறது 6 மாதம், வாவல், பொட்லா, கட்லாங்கிறது 3 மாதத்தில் எடுத்துருவோம். குருவதாலாடி மாரி தான், அதுமாரி வவ்வாலுங்கிறது 3 மாதத்தில் மீன் பிறக்கக்கூடிய மீன். வவ்வால், கட்லா, பொட்லா, அதை நாங்கள் மேலே மேயில் மீன், அதனால் அதை ஒரு 3 மாதத்தில் எடுப்போம். ரோகு, மிருகால், கட்லாங்கிறது அடியில் மீன், அதை 6 மாதம் கழிச்சு தான் போயிருக்கோம். நாங்கள் பிடிச்சா சேல்ஸ் பண்ணுவோம்.
3: மீன் உற்பத்தி பண்ணுறதுக்கு குளத்தை எப்படி தயாரிக்கிறீங்க?
4: மீன் குஞ்சு விடுறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி மாட்டு சாணி அடிக்கலாம். ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே அடிச்சிட்டோம்னா அதில் வந்து நீர்ப்பூச்சி உருவாகிடும். நீர்ப்பூச்சி உருவாகிட்டுனா அது வந்து நம்ம ஒரு 20 நாளைக்கு நம்ம குஞ்சு விடும்போது அதுக்கு தீவனமே அந்த நீர்ப்பூச்சி போதும் மீனுக்கு.
3: இப்போ 1 ஏக்கருக்கு எத்தனை டன் மாட்டு சாணம் கொடுங்க?
4: மாட்டு சாணம் வந்து 1 ஏக்கருக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 கூடை 30 கிலோ இப்படி கொடுக்கலாம். ரொம்பவும் அடி அதிகமாக அடித்தோம்னாலும் கொசு அமைக்க ஆரம்பிச்சிடும் குளத்தில்.
3: தண்ணி நீர் கட்டாம குளத்தை நீங்க வந்து தயார் பண்றீங்கல்ல, அப்போ இவ்வளவு கொடுப்பீங்க?
4: அப்ப சுண்ணாம்பு மட்டும் தான் அடிப்போம். தண்ணி ஈரப்பதமா இருக்கும்போது சேர்ந்த நீமா அணிக்கும் போது கிழிஞ்சல் சுண்ணாம்பு அடிச்சு விடலாம். அப்ப

0: கொசுவெல்லாம் அழிஞ்சு போயிடும், குளம் கொஞ்சம் நீட்டாகிடும். மீன் விட்டோன்னே கொஞ்சம் எந்த விதமான நோயும் வராமல் நல்லாயிருக்கும்.
1: கிழிஞ்ச சுண்ணாம்பு இருக்குங்களா, எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு கிழிஞ்சல்
0: சுண்ணாம்பு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 50 கிலோ வரையும் அடிக்கலாம்.
1: எங்கே வாங்குவீங்க?
0: அது பறவையில் இருக்குது, பாப்பா கோயிலே இருக்குது, இங்கே கிடைக்குது, எங்கே பார்த்தாலும் கிடைக்கும்.
1: அது நல்ல பவுடர் ஃபார்மில் கொடுப்பாங்க,
0: பவுடர் ஃபார்மில் இருக்கும்.
1: 50 கிலோ வந்துட்டு எந்த வேலையில் கொடுப்பீங்க? இல்லை சும்மா நிலத்தை தயார் பண்ணுறது?
0: நிலத்தை தயார் பண்ணும்போதும் கொடுக்கலாம். சப்போஸ் கேஸ் ஃபார்ம் பண்ண மாதிரி கொசு வர ஆரம்பிச்சிடும், அப்பையும் கிழிஞ்சல் சுண்ணாம்பில் மஞ்சத்தூளை கலந்து ஒரு ஏக்கர் அளவுக்கு ஒரு 10 கிலோ கலந்து குளம் ஃபுல்லாக வீசிட்டோம்னா அந்த கொசுவெல்லாம் அழிஞ்சு போயிடும். மீன் கொஞ்சம் எந்த நோயும் இல்லாமல் உற்பத்தி ஆகும். நம்ம போடுற தீனிக்கு வந்து அது எடுக்காது. கொசு இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் பார்த்தா மீன் முழுக்க என்ன பண்ணணும்னா விடிய காலையில் மட்டும் எல்லாம் மேலே வாயை எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம கிழிஞ்சல் சுண்ணாம்பு கொடுக்குறது. கிழிஞ்சல் சுண்ணாம்பு கொடுத்தோம்னா மழை பெஞ்சாலும் கொதுப்புன்னு ஒன்று எடுக்கும் மீன், கொதுப்படுத்தாலும் மீன் சாக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ உள்ள மீன் வந்து வெயிட்டு கூட உள்ளது, அதனால் செத்தாலும் மீன் வந்து மேலே வராது, மண்ணுக்குள்ளே தான் போகுது. ஒரு சில மீன் மட்டும் தான் மேலே வருது. அதுக்கு கிழிஞ்சல் சுண்ணாம்பு அடிக்கலாம். அடித்தாலும் அந்த கொசு அழிஞ்சிட்டனால மீன் கொதுப்பு ஆகாது.
1: இப்போது ஒரு மீன்பிடி வளர்க்குறதுக்கு ஆழம் எவ்வளோ இருக்கணும் குளத்தை பொறுத்த வரைக்கும்?
0: கரையெல்லாமே ஒரு 5 அடி.
1: இப்போ நீங்கள் மீன் பிடிக்கிற டைமில் மழை பெஞ்சிடுச்சு, அப்போ அந்த மழை பெஞ்சிருப்போ குளம் வந்து நிரம்பி வருங்களா? அதை வந்து நீரை வெளியே எடுத்துட்டு நீங்கள் விடுவீங்களா? இல்லை
0: அப்படிலாம் விட முடியாதுல்ல, அப்படி மீன் வெளியாகிடும். இல்லை வடிகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது குழாவில் வலை கட்டி தண்ணியை வடி வைப்போம். இல்லைனா குளத்தை சுற்றி வலை அடிக்க வேண்டியதான். குளம் பொழிஞ்சு போதுன்னா குளத்தை சுற்றி வலை அடிச்சிடணும், மீன் வெளியில் போகாமல் தண்ணி மட்டும் போயிட்டு.
1: குளத்தில் இருக்கிற நீர்த்தளத்தை எப்படி பராமரிச்சுட்டு வரீங்க?
0: நீர்த்தளத்தை தான் சொல்கிறேன், கிழிஞ்சல் சுண்ணாம்பு அடித்தாலே அது ஓரளவுக்கு தெளிவாகிடும்.
1: வேற எதுவுமே பண்ண மாட்டேங்க.
0: வேற எதுவும் பண்ணுவோம், பண்ணுறதுனா நேரத்தில் அது என்ன பாதிப்பு வருது அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிறது. சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி மழை பெய்யுதுன்னா மீன் கொதுப்படுக்கும், மீன் சாக ஆரம்பிக்கும். அதுக்கு ஆக்சிஜன் பத்தாமல் அது மீன் கொதுப்பு மாதிரி வரும். அப்போ நம்ம அந்த இன்ஜினை போட்டு தண்ணி இறச்சி அந்த குளத்தையே விடலாம், அது ஒரு ஆக்சிஜன் மாதிரி தான், அது ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். அதுக்கு வந்து சுண்ணாம்பு அடிக்கலாம், மஞ்சத்தூள் கலந்து அடிக்கலாம், அதுமாரி அடிக்கலாம்.
1: வேற எந்த கெமிக்கல் கொடுக்க மாட்டேங்க?
0: கொடுக்க கூடாது. கிராமத்தில் வளர்க்குறதுனால கெமிக்கல் வளர்க்குறதுக்குன்னா வேலை கிடையாது. அப்படி மீனுக்கு தீவன பத்திரனாலும் குளத்தில் கரையில் முருங்கைக்கீரை இருக்கு பாருங்க, அதை போடலாம், அதை பறிச்சு போட்டாலே மீன் சாப்பிடும். அப்புறம் வாழை இலை, வாழை இலை போட்டோம்னா ரோகு மிருகால் கட்டில் இருக்கும்போது ஒரு வாரம் வரைக்கும் எடுக்கும். அது அதே வாவல் பொட்டலாக இருக்குதுன்னா அது 4 மணி நேரத்தில் சாப்பிட்ருவோம். அந்த வாழை இலை நம்ம சாதாரணமாக அந்த விசேஷத்து கட்டுறது, முளையில வீணா போன இலை கட்டுறது, இந்த குளத்து கரை ஓரமாக வாழை இலை போடலாம். இல்லைன்னா அவத்தி மரம் வைக்கலாம், குளத்துக்கரையில் அவத்தி மரம் வச்சோம்னா அந்த கீரை கொட்டுறதுலேயே மீன் தீவனம் எடுத்துக்கும். அதுவே உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி தான். அது மீனுக்கு
1: அகத்திக்கீரை சொல்கிறீங்க?
0: அகத்திக்கீரை, அகத்திக்கீரை மரம்னு கரையிலே வச்சுருப்பாங்க கிராமத்தில், அதுலேயும் நம்ம வைக்கலாம். ஒரு குளத்துக்கரைக்கணும் அதில் வைக்கலாம். அதேமாரி பில்லு, ஆனால் அழுத்தமான பில்லு போட்டோம்னா மீன் அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது. பொடி பில்லுன்னு சொல்லுவாங்க, பொடி பில்லுன்னா கரை ஓரம் கிடக்கும், அதை போட்டோம்னா மீன் எடுக்கும். புல்லு கண்டா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஓடியாரும், சீக்கிரம் எடுக்கும்.
1: இப்போ ரோகு மிருகால் கட்லா இதை வளர்த்துட்டு வரீங்க இல்லையா, அந்த மீன் ரகத்தை எப்படி தேர்வு செய்வீங்க நீங்கள்? மீன் ப்ரொடக்ஷன்
0: பார்த்தாலே தெரியும். ரோகு பார்த்தீங்கன்னா மீன் கலரே ஒரு ரோஸ் கலர் இருக்கும், பால் பகுதி. மிருகால பார்த்தீங்கன்னா மீன் ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் தான் இருக்கும், அதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். மித்தபடி சில பி விரால் தான் தெரியும். இப்போ அதுலேயே ஆந்திரா மீன் சொல்லிட்டு மிக்சிங், ஆந்திரா மீன்னா விரால் இல்லையே, ரெண்டு வகை நாட்டு விரால் இருக்குது, ஆந்திரா விரால் இருக்குது. ஆந்திரா விரால் பார்த்தீங்கன்னா அடிபாட்டத்தில் கட்டம் கட்டமாக இருக்கும், நாட்டு விரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்கும். இப்போ ஆந்திரா மீன் தான் வருது அதிகமாக, கலப்படுத்துங்கிறதுனால ஆந்திரா மீன் தான் உற்பத்தி அதிகமாகும். அதனால தான் மீன் வந்து விலை கம்மியாக போயிட்டு இருக்கு. விராலுக்கு ஒரு மருவியாக வந்து விலை லாங் போயிடுச்சு.
1: 15 வருஷம் அனுபவம்,
0: 15-16 வருஷமாக இருக்குது. இதில் வந்து எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து சின்னதாக பண்ணியிருந்தாங்க. இதை இப்போ நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்க வண்டி வச்சுக்கிட்டு ஒரு வண்டிக்கு இவ்வளோ மீன் பார்ட்டிக்காரவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கே மீன் இருக்கோ அவங்க கேட்பாங்க, அங்கே போயிட்டு மீன் பிடிக்கிறனால ஆள் அனுப்புவேன். இல்லை அவங்க பிடிச்சி கொடுத்தாலும் அவங்க அழைச்சிட்டு போயிட்டு ஏற்றிட்டு போயிட்டு அங்கே விற்று சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறேன்.
1: இப்போ மீன் குஞ்செல்லாம் எங்கே வாங்குறீங்க? இப்போ மீன் குஞ்சை பார்த்தா இது நல்ல தரமான குஞ்சுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது?
0: தரமான குஞ்சினால பார்த்தாலே அது ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். குஞ்சை பார்த்தாலே தெரியும் ஒரு அப்படின்னா அரசூரில் குஞ்சு இருக்குது, அங்கே போனீங்கன்னா லோக்கல் சீல்டா இது கல்கத்தா சீல்டா அங்கே பார்த்தா தெரிஞ்சு போயிடும். மீன் ரகத்தை பார்த்தாலே தெரியும், வால் பகுதி வந்து ரோகோட வால் பகுதி கல்கத்தா சீல்டா தான் நல்லா பிளாக்காக இருக்கும். வால் மிருகங்கிறது ஒயிட் ரகமாக தான் இருக்கும், அதனால் அதை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதான். பார்த்தாலே தெரியும் அந்த குஞ்சோட ரகத்தை பார்த்தாலே தெரியும் இது லோக்கல் சீல்டா இல்லை கல்கத்தா சீல்டானு தெரியும். இது லோக்கல் சீல் தான் அடிக்கிறாங்க, வலையில் எடுத்து பார்த்தாலே தெரியும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடும்.
1: மீன் குஞ்சுங்களை எங்கே வாங்குறீங்க?
0: மீன் குஞ்சு வந்து எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் அரசூர், எங்களுக்கு பக்கத்தில் வந்து சிகார், இங்கே எடுத்துப்போம். இப்படி இங்கே குஞ்சு இல்லைன்னா தஞ்சாவூர் போவோம், கோல்டன் போவோம். அங்கே போயிட்டு குஞ்சு எவ்வளோ பார்ட்டிக்காரங்க இருந்தாலும் தெரியும், எங்களுக்கு என்ன எடுக்கிறதுனா எடுப்போம். ஒரு குளத்துக்கு எவ்வளோ இப்போ 10,000 குஞ்சு போகணும்னா 10,000 குஞ்சு இங்கேருந்து மாங்க போகும்போது சொல்லிடுவோம் இவ்வளோ வேணும் இந்த ரகத்தில் வேணும்னா நாங்கள் எடுத்து வச்சுருப்பாங்க, நாங்கள் போய் எடுத்துருவோம்.
1: எந்த சீசனில் நீங்கள் மீன் குஞ்சுங்களை வாங்கிட்டு வந்து குளத்தில் வந்து விடுவீங்க?
0: காவேரி தண்ணி வருதுக்கு ஜூன் மாதம் தண்ணி வருது, ஒரு மாதத்தில் தண்ணி விட்டுட்டாங்கன்னா அதுதான் காவேரி தண்ணி தான், ஆற்று பாசன தண்ணி தான் எங்களுக்கு போர் வசதி கிடையாது எங்கள் பக்கம்னா. அந்த தண்ணி ஜூன் மாதம் வந்தோம்னா ஜூன் மாதத்துலேயே தண்ணி வச்சுட்டாங்கன்னா குஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ ஜூன் மாதம் வர போகிறதுக்கு முன்னாடி குளத்தை தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: தயார் பண்ணிடுவோம். இன்னுமே இறச்சி மீன் தடைபிடி காலம் போட்டாங்கல்ல, அவங்க மீனெலாம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தண்ணி வரதுக்குள்ளே அந்த குளத்தை தயார் பண்ணி வச்சுட்டு தண்ணி காவேரி தண்ணி வந்தாலும் தண்ணியை விட்டுட்டு அதில் கொஞ்சம் எடுத்து விட்டு வந்துடுவோம்.
1: நீங்கள் வளர்த்துட்டு வர மீன்களுக்கு எந்த மாதிரியான தீவனம் கொடுத்துட்டு வரீங்க?
0: தீவனம் வந்து பச்சரிசி மாவு போடுவோம், கோதுமை தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் போடுவோம், சாதம் அடித்து போடுவோம். குடும்பத்தையும் எல்லாரும் இதை செய்ய மாட்டாங்க, செலவு பண்ணுறதுக்கு அதிகமாக பயப்படுவாங்க, அதுக்காக நம்ம ஈஸியாக முடிக்கணும்.

0: ஒரு 2 மாதம் குஞ்சு விட்டு 2 மாதம் காலத்தில் நம்ம சாதம் அடித்து போடலாம். சாதம் அடித்து போட்டாலே போதும். இல்லையா இன்னும் செலவு இல்லாமல் சாகுபடி பண்ணோம்னா சொன்னேன், முருங்கைக்கீரை, பாளையிலை, இந்தமாரி அகத்தி மரம் கரையில் உள்ளது, கொடிப்பில்லு, அதுமாரி போட்டாலும் ஓரளவுக்கு மீன் உற்பத்தி ஆகும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திர தின அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நல்ல நேரத்துல வந்து நீ நிகழ்ச்சியை பத்தி சொன்ன பூங்கொடி, நன்னீர் மீன் வளர்ப்பும் அதன் உற்பத்தி திறனும் குறித்து பேசிக்கிட்டு வர, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பஞ்சனம் இ கலைவாணன் அவங்க எப்படிலாம் குளத்தை தயார்படுத்தணுங்கிறத பத்தி சொன்னாங்க, கேட்டியா?
3: நானும் உங்க கூட தானக்கா இருக்கேன். அது மட்டுமா சொன்னாங்க? குளத்துல இருக்கிற மீனே 3 தளமா பிரிஞ்சு இருக்குமா, எனக்கு இப்பதான் தெரியுது.
2: ஆமாம் பொங்கொடி, இவங்க வச்சிருக்க 3 ஏக்கர்ல குளத்தை தயார்படுத்தி அதுல மீனை வளர்த்துக்கிட்டு வராங்களாம். அதுவும் கட்லா, ரோகு, வவ்வால் போன்ற மீனெல்லாம் வளர்க்குறாங்களாம் பொங்கொடி.
3: சரி சரி செல்வியக்கா, இப்படியே பேசிட்டு இருந்தா அடுத்த பகுதி எப்ப கேக்குறது?
2: சரி வா பொங்கொடி, அடுத்த பகுதியில அவரு இன்னும் என்னென்னலாம் சொல்றாருன்னு கேக்கலாம்.
4: இப்போ மீன் குஞ்சு வளர்த்துட்டு இருக்கீங்க, இடையிலேயே நோய் தாக்கம் வந்துடுச்சிங்களா, அந்த பராமரிப்பு முறைகள் நீங்கள் எப்படி கவனிச்சுட்டு வருவீங்க?
5: மீன் மயங்குது, மீன் புண்ணு வருதுன்னா நம்ம அந்த மஞ்சத்தூள் கலந்தடிக்கிறது, கிளிஞ்சல் சுண்ணாம்பு கலந்தடிக்கிறது, ஆக்சிஜன் மாற்றி விடுறது, இதிலே மீன் ஓரளவுக்கு தெளிவோம். அப்படி இல்லைனா மீன் நாங்கள் மெடிசன் பறவையில் இருக்குது, அதை வாங்கி அடிச்சு விட்டுருவோம். நீங்கள்
4: வேறு எதுவுமே இந்த மீன் குஞ்சு உற்பத்தி வர வரைக்கும் எதுவுமே கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை?
5: கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை. அதுனா உள்ளார எப்படி அழியுதுங்கிறது தெரியாது எங்கள் கிராமத்தில். ஏன்னா வந்து குஞ்சு உறதான் தெரியும் நமக்கு. மீனும் ஓரளவு உற்பத்தியானதுக்கு மேலே வந்தால் தான் தெரியும் மீன் இது இவ்வளவு இருக்குது அப்படின்னு. மீன் அப்படியும் ஆக்சிஜன் 10 மாதம் ஆகுதுன்னா ஓட்டுமரின்ட்டு ஒரு மெடிசன் பவுட்ராகவும் இருக்குது, மாத்திரையாகவும் இருக்குது. 1 ஏக்கருக்கு 1/2 கிலோ வரையும் அடிக்கலாம்
4: பொட்டாசியம்
5: பர்மாங்கனேட். அது போலலாம் ஓட்டுமரின் பவுடர் இருக்குது, மெடிசன் மாத்திரையும் இருக்குது, அதை வாங்கி அடிச்சால் அது ஆக்சிஜன் கொள்ளுது, ஓரளவுக்கு மீன் ஆக்சிஜன் நிற்கும்.
4: மோட்டர்லாம் வச்சுடல
5: எங்கள் கிராமத்து பக்கம்லாம், ஆந்தவுடி பஞ்சாயத்து பக்கம்லாம் மோட்டர்லாம் கிடையாது, காவேரி தண்ணி தான். அதுமாரி அங்கே வந்து உப்பு தண்ணி கிடையாது, ஒன்று நல்ல தண்ணி தான். அங்கே பொடுவாவெல்லாம் வளர்க்க முடியாது. இங்கே நாட்டு இந்த ரோகு மிருகால் கட்டில் இதுதான் உற்பத்தியாகும், இதுதான் வளர்க்கலாம். சிலேபி இதெல்லாம் இதுதான்.
4: இப்போ மீன் குஞ்சு வளர்த்துட்டு இருக்கீங்க, தினசரி எத்தனை முறை நீங்கள் இந்த மீன் குஞ்சுகளுக்கு தீவனம் கொடுப்பீங்க?
5: காலையில் ஒரு முறை, சாயந்தரம் அவ்வளோதான்.
4: எத்தனை கிலோ கொடுப்பீங்க?
5: 1 ஏக்கர் இருக்குன்னா ஒரு 10-10 கிலோ, காலையில் ஒரு 10 கிலோ, கல்லப்புண்ணாக்கு சாதம் இதை கலந்து கொடுக்கலாம், பச்சரிசி மாவு, பச்சரிசி தவிடு, தவிடு கிடச்சதும் தவிடு கலந்து அடிக்கலாம்.
4: இப்போ இந்த சாதம் கொடுக்கறதுனால பாசி பிடிக்காதுங்களா?
5: பாசி பிடிக்காது. சாதம் போட்டோம்னா சாதம் வந்து இன்றைக்கி எவ்வளோ இறையா அது எடுத்து சாதம் வீணாக போகாமல் குளத்துக்கு அடியில் தான் இருக்கும், தேவையான பருப்பு எடுத்துக்கும். வேற எதாவது போட்டோம்னா கரைஞ்சி போயிடும், நிற்காது.
4: 1 ஏக்கருக்கு எத்தனை மீன் குஞ்சுகள் விடுவீங்க?
5: 1 ஏக்கருக்கு 2,400 குஞ்சு கொடுக்கலாம், 100க்கு 800 குஞ்சு.
4: எல்லாமே கலந்து விடுவீங்க?
5: எல்லாம் கலந்து விடுவோம். ரோகு மிருகால் கட்லா வவால் அப்படி கலந்து விடுவோம். 2,500 குஞ்சுங்கிறதுல 2,000 குஞ்சு ரோகு மிருகால் விடலாம், பாக்கி கட்லா பொட்லா வாங்கிறது 1,500 குஞ்சு விடலாம்.
4: அது எந்த பருவத்தில் வளர்ந்து வரதை கண்டுபிடிக்கலாம் நம்ம?
5: 2 மாதம் கரெக்டாக, 2 மாதத்துல நம்ம தீனி அடித்தோம்னால அது மேலே வந்துடும். 1.5 மாதத்துல தெரியாது 100 கிராம் வருதா 50 கிராம் வருதா. இந்த குஞ்சு தரமான குஞ்சா, இது பெருக்குமா பெருக்காதாங்க, அந்த 1.5 மாதத்துல தெரிஞ்சு போயிடும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம வலைவீசி பார்த்துக்க வேண்டியதான்.
4: இப்போ தண்ணியில் ஏதாவது மாற்றம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ தண்ணி வந்துட்டு pH லெவல் கம்மியாக இருக்கு, எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நீங்கள் மீன் உற்பத்தி பண்ணுவீங்களா, இல்லை வாட்டர் டெஸ்ட் பண்ணுறப்போ என்னென்னலாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அதை எங்கள் கூட பங்கெடுத்துக்கோங்களேன்?
5: எங்கள் கிராமப்புறத்தில் வந்து வாட்டர் டெஸ்ட் பண்ணுறது கிடையாது, காவேரி தண்ணி தான். எனக்கு போர் தண்ணி தான் நீங்கள் சொல்கிற மாரி வாட்டர் டெஸ்ட் பண்ணலாம், காவேரி தண்ணி வச்சு தான் நாங்கள் மீன் உற்பத்தி பண்ணுறோம். அதில் எங்கே டெஸ்ட் பண்ணுறது? குஞ்சு வாங்கிட்டு அப்படி மீன் பிடிக்க வேண்டியதான்.
4: மீன்களுக்கு ஒவ்வொரு பிபிடி லெவல் இருக்குங்கள, அப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸே இல்லைங்களா? எல்லா மீனுக்கும் ஒரே லெவல்
5: சைபர் பிபிடிலேருந்து ஒரு 3 பிபிடி வரையும்.
4: இப்போ மீன் சீக்கிரமாக வளரணும், அதை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான தீவனம் கொடுப்பீங்க?
5: கல்லப்புண்ணாக்கு சாதம், அரிசி அரைச்சி மாவா கூட போடலாம், கோதுமை தவிடு, இது செலவினம் கூட

0: செலவினம் கூட போதுங்கிறோம். உற்பத்தி நம்ம எப்படி வருதுன்னு தெரியலீங்களே, அந்த உற்பத்தியை பார்க்கணும்ல. ரொம்ப செலவினம் அதிகம் பண்ணிட்டு உற்பத்தி கம்மியாக இருந்தோம்னா லாஸ்ட் தானே வரும். அவ்வளோ சீக்கிரம் கள்ள பண்ணாக்கே நாங்கள் போட மாட்டோம். குடும்பத்திலையும் இந்த முருங்கைக்கீரை இந்த இயற்கை முறை விவசாயம் தான் பண்ணுறது. ஓரளவுக்கு உற்பத்தி விடையாக இருக்கும்.
1: இப்போ உங்கள் வயலை சுற்றி நீங்கள் சொன்ன மாதிரி அகத்தி முருங்கைக்கீரை வச்சிருக்கீங்க?
0: எங்கள் வயலில் இல்லை, போதனை இருக்கணும் அதுக்கு. இப்போ இனிமேல் அகத்திக்கிற அப்படின்னா எங்கள் ஆடு மாடு பூந்து விளாச்சிருது, அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி எங்கே இருக்கா அதை பறிச்சு போட வேண்டியதான்.
1: இப்போ உங்களுக்கு ஃபென்சிங்லாம் நீங்கள் உங்கள் குளத்தில் வச்சிடல?
0: இல்லை இல்லை இல்லை.
1: உங்கள் குளத்தில் இருக்கிற நீரை அடிக்கடி மாற்றுவீங்களா இல்லை அதே தண்ணி தானுங்களா?
0: அதே தண்ணி தான், மாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எங்களுக்கு காவேரி தண்ணி தானே, போர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணி மாற்றலாம். எங்களுக்கு காவேரி தண்ணி தானே, அந்த வசதியாக இல்லாதனாலும் அதே தண்ணி தான்.
1: ஒருவேளை பாசி பிடிச்சிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்லை தண்ணியில் மீன் நீர் அதிகமாக இறந்து போயிடுச்சு, அப்போ என்ன முறைகளை நீங்கள் பின்பற்றி வருவீங்க?
0: மீன் பாசி பிடிச்சிட்டுங்கும் போது நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சுண்ணாம்பு தான், செலவினம் கம்மியாக இருக்கோ அதை வச்சு தான் பண்ணுறது. சப்போஸ் தண்ணி கிளைமேட் மாறுது அப்படின்னா மீனை பிடிச்சிட வேண்டியதான். பிடிச்சாலே உங்களுக்கு தெளிவாயிடும்.
1: சப்போஸ் குட்டியிலே இருக்கு, அதை பிடிச்சி என்ன பண்ணுறது?
0: அடுத்த குளத்தில் மாற்றிடுவோம்.
1: அடுத்த குளத்தில் மாற்றிடுவீங்க. இப்போ மீன்களுக்கு ஏற்படுற பொதுவான நோய்கள்லாம் நீங்கள் கண்டறிந்து உண்டு?
0: கண்டறிஞ்சிருவோம்.
1: எந்த மாதிரி நோய்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க?
0: மீனுக்கு புண்ணு வரும், அதுக்கு மெடிசன் வாங்கி அடிச்சு முடியாது.
1: சரி, இப்போ ப்ரீடர்ஸ் வாங்குறீங்களா, அப்போவே மீன்களுக்கு வந்துட்டு நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கொடுப்பீங்களா?
0: இல்லை அதெல்லாம் கிடையாது,
1: எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. நீங்க ஒன்ஸ் விட்டுட்டீங்கன்னா எந்த ஒரு
0: பராமரிப்பு
1: மீன்களை எத்தனை மாதங்களுக்கு பிறகு அறுவடைக்கு தயாராகும்?
0: 3 மாசத்துல 6 மாசம். 3 மாசத்துல பொட்லா வாவல் 2 ரெடி ஆயிடும். அப்புறம் 6 மாசம் ரோகம் இருக்காது, கட்டலாம், அது உருவாகும், அது உற்பத்தி ஆகும்.
1: அறுவடை செய்யறதுக்கு சரியான நேரம் எதுங்க? காலையிலயா இல்ல அன்னிலையா?
0: ஈவினிங் டைம் இல்லைன்னா நைட்டு தான்.
1: அறுவடை காலத்தில் என்னென்ன முறைகள்லாம் நீங்கள் மேற்கொண்டு வரீங்க?
0: அறுவடை காலத்தில் தண்ணி அதிகமாக இருந்தால் கரை ஓரத்தில் இருந்து தான் மீன் பிடிக்க முடியும். இல்லை தண்ணியை குறைச்சிட்டு வலையை போட்டு பிடிக்க வேண்டியதான். அப்படி ஈவினிங் டைமில் மீனை பிடிச்சி ஆப்பாவில் போட்டு போதுமான மீன் ஒரு 200 கிலோ ஒரு 300 கிலோங்கிறது பிடிச்சி ஒரு ஆப்பாவில் போட்டு நைட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். மீனில் மண்டியில் ஏற்றி மார்க்கெட் கொண்டு போகுது.
1: உங்கள் குளத்தில் எப்பொழுதுமே ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்களா?
0: இருப்பாங்க இருப்பாங்க.
1: எத்தனை ஆட்கள் 3 ஏக்கர் குளத்தில் வச்சு கவனிச்சுட்டு வரீங்க?
0: ஒருத்தர் வந்தாலே போதும்.
1: காலையில் ஒரு வேளை சாப்பாடு போடுறீங்க, ஈவினிங் ஒரு இடம் போடுறீங்களா?
0: ஆட்களே தேவையில்லை, பக்கத்தில் விவசாயம் பண்ணிட்டுனால நம்ம சேர்த்த மாதிரி அதை சேர்த்து பண்ணிக்கலாம். ஒரு ஆட்கள் கம்பல்சரி இருப்பாங்க.
1: ஒரு ஏக்கர்ல எவ்வளவு உற்பத்தி வரும்?
0: ஏக்கர்ல 1.5 டன்ல இருந்து 2 டன் உற்பத்தி பண்ணலாம்.
1: அதாவது மேல இருக்கிற மீன்கள் மட்டுமா இல்ல அடியில இருக்கிற
0: ரெண்டுமே சேர்த்து? மேல உள்ள மீன் கீழே உள்ள மீன் சேர்த்து தான், ரோகமிருகால் கட்டல எல்லாமே சேர்த்து தான்.
1: நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணுவீங்களா?
0: நாங்களே மார்க்கெட்ல போய் நாங்களே இறக்கி சேல்ஸ் பண்ணிடுவோம்.
1: மீன்களை சந்தைப்படுத்துறீங்க அறுவடை காலத்துல, என்னென்ன சவால்கள்லாம் நீங்க மேற்கொண்டு வரீங்க? இப்ப மீன் செத்து போயிடுச்சு, அதுக்கு தனி விலை போகும், உயிரோட மீன்களுக்கு ஒரு விலை போகும் இல்லையா? அந்த முறைகள் எல்லாம் நீங்க என்னென்ன பண்றீங்க?
0: இப்போ மீன் உயிரோடு போனாதான் மார்க்கெட்டில் வேலை, அதனால் நாங்கள் ஆக்சிஜன் போட்டு மீன் உயிரோடு தான் கொண்டு போவோம். செத்து போயிட்டுனா அது மீன் விற்காது, சேல்ஸ் கம்மியாக தான் போகும். ஒரு 2 கிலோ ஒரு 200 கிலோ வந்து 300 கிலோ உயிர் மீனாக கொண்டு சேல்ஸ் பண்ணணும். சேல்ஸ் உயிரோடு கொண்டு போனால் தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி ரேட் 170 ரூபா 180 ரூபா போகுது, செத்து போயிட்டுனா 100 ரூபா 120 ரூபா அப்படி தான் போகும்.
1: இப்போ எந்தெந்த மீன் வந்துட்டு எவ்வளோ விலைகள் போகும் அதை கொஞ்சம்?
0: இப்போ வந்து ரோகு மிருகாலு கட்டில் வந்து 180 ரூபா போகுது இன்றைக்கி ரேட்டு,
1: எல்லாமே ஒரே விலை தான்.
0: ரோகு மிருகால் கட்டில் வாவல் ஒரு 130 140 போகுது, விராலுங்கிறது வந்து ஒரு 350 400 ரூபாயும் போகுது, சிலேப்பி ஒரு 100 ரூபா 80 90 அப்படி போகுது.
1: அதிகமாக இப்போ மீன் உற்பத்தி ஆகிடுச்சு, சந்தைப்படுத்துறதுக்கு நீங்கள் சந்திக்கிற சவால்கள் என்ன?
0: மீன் அதிகமாக உற்பத்தி ஆகிடுச்சிங்கும் போது 2 இடம் 3 இடம் அப்படி டேமேஜ் கணக்கில் கூட ஏற்றுவோம்.
1: இந்த வெளியூருக்கும் அனுப்புவீங்களா?
0: ஏற்றுவோம்.
1: என்னென்ன ஊருக்கெல்லாம் அனுப்புவோம்?
0: கும்பகோணம், தஞ்சாவூர், நீலாமலை, அணக்கரை, மன்னார்குடி, ஒத்தநாடு, போதகுடி, எங்கள் பக்கம் அனுப்புவோம்.
1: இப்போ நீங்களே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவீங்க?
0: சொந்தமாக வண்டி வச்சு நாங்களே டிரான்ஸ்போர்ட், நாங்களே பிடிக்கிறதுக்கு ஆள் இருமா ஆள் அனுப்புவோம், இல்லை அவங்க பிடிச்சாலும் நாங்கள் ஏற்றி கொண்டா கஸ்டமருக்கு நிறைய விற்று சேல்ஸ் பண்ணி கொடுத்து அவங்கள்ட்ட அமௌண்ட் கொடுத்துருவோம்.
1: எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ டிலே ஆகிடுச்சு, ஐஸ் வச்சுருப்பீங்களா?
0: ஐஸ் வச்சுருவோம். டிலே ஆகிட்டு அப்படின்னா ஐஸ் வச்சுருவோம். மீன் உயிரோடு இருந்தது அப்படின்னா நாங்கள் மார்க்கெட்லேயே அதில் ஆப்பாக கட்டி அவங்க வேலையை போட்டு இறக்கிப்பாங்க. செத்து போயிட்டுனா தான் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் கிடையாது. 15 நாள் போட்டு நிறுத்திட்டாங்க, கடல் மீன் நிறுத்திட்டாங்க, இப்போ மீன் இன்க்ரீஸ் ஆகும்.
1: இப்ப இந்த சீசன்ல உங்களுக்கு விலையும் அதிகரிக்கும் இல்லையா?
0: அதிகரிக்கும்.
1: எவ்வளவு இப்ப 180 ரூபா கிலோ கொடுக்குறீங்க?
0: 200 ரூபாய்க்கும் போகும். ஏலம் போறதை பொறுத்திருக்கு, மீன் கிடையாது, கடல் மீன் கிடையாது உங்களுக்கு. ஒரு டன் உயிர் மீன் விற்குதுன்னா 5 டன் விற்கும் அந்த மார்க்கெட்ல.
1: இப்ப இந்த சீசன் வந்து உங்களுக்கு லாபகரமா
0: தான் இருக்கும். கடல் மீன் கிடையாது உங்களுக்கு, ஐஸ் மீன் கிடையாது, ஒன்லி உயிர் மீன் தான் சேல்ஸ். அப்படிங்கும் போது மீன் விலையும் கூட, மீனும் அதிகமா சேல்ஸ் பண்ணலாம்.
1: சரிங்க, நீங்க பண்ணிட்டு வர மீன் உற்பத்தி பத்தியும் எப்படி சந்தைப்படுத்துறது பத்திர தகவலையும் எங்க கூட பகிர்ந்திருக்கீங்க. மேலும் இது குறித்த சந்தேகங்கள் இருந்தா இந்த விவசாய நிகழ்ச்சியை கேட்கிற நேர்கள் உங்களது அலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி என் நேர்களுக்கு கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாம்.
1: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பஞ்சனம் இ கலைவாண ஐயா அவர்களுடைய அலைபேசி எண் 9655310955. மீண்டும் ஒருமுறை 9655310955.

0: 5. மிக்க நன்றி ஐயா.
1: நன்றி.
0: செல்வியக்கா, நன்னீர் மீன் வளர்ப்போம் அதனுடைய உற்பத்தி திறனை பத்தி பேசி முடிச்ச நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பஞ்சனம் இக்கலைவாணன் அவங்க, அவங்க வளர்த்துட்டு வர மீன்களுக்கு தீவனம் மட்டும் கொடுக்காம அகத்துக்கீரை, முருங்கைக்கீரை இப்படி கீரை வகைகளை தீவனமா கொடுத்துட்டு வராங்களாம்.
2: அது மட்டும் இல்லை பூங்கொடி, இவங்க வாழை இலைய கூட அதுக்கு உணவா போடுறாங்களாம்.
0: செல்வியக்கா, இப்படிலாம் கொடுக்கறதுனாலதான் அவங்க மீன் ருசியா இருக்கு. நீங்க வளர்த்துட்டு வர மீன் குட்டையில ஏன் இப்ப மீன் ருசியா இல்லன்னு எனக்கு இப்பதான் புரியுது.
2: நீ சொல்றதும் சரிதான் பூங்கொடி. இது மாதிரி கண்ணும் கருத்துமா இந்த மீனை வளர்த்தா நல்ல லாபமும் கிடைக்கும், மீனும் ருசியா இருக்கும்.
3: இனி தொடர்ந்து கேட்கலாம் பண்ணை செய்தி.
4: ரேவதியக்கா, என்ன இந்த நேரத்துல ஏதோ யோசனையா இருக்கீங்க?
5: சித்ராவா, வா வா, அதுவா?

0: நேத்து கூட பாத்தனே, மானு மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுனுச்சே, அதுக்கு என்ன வந்துச்சு இப்போ?
1: அதுக்கு ஒண்ணும் வரல சித்ரா. இருந்தாலும்
0: அதுக்கு ஒண்ணு இல்லன்னா எனக்கு ஒண்ணு புரியலையே.
1: சித்ரா, நம்ம வெள்ளாட்டுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா வெள்ளாட்டு இனத்துக்கே பிரச்சனை. அத நினைச்சுதான் வருத்தத்துல உட்கார்ந்துருக்கேன்.
0: அக்கா, எனக்கு இப்பவும் ஒண்ணுமே விளங்கல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்.
1: சித்ரா, பொதுவா நம்ம இந்தியாவுல வெள்ளாட்டு இனங்கள்ல 39 வெள்ளாட்டு இனம் இருக்குன்றது உனக்கு தெரியுமா?
0: என்னதுக்கா 39? வெள்ளாடுனா ஒன்னே ஒண்ணு இல்லையா?
1: அட போ சித்ரா, பொதுவா அங்கீகரிக்கப்பட்ட வெள்ளாட்டு இனம்னு சேலம் கருப்பு, கொடியாடு, கன்னியாடுன்னு மூணு இனமும், அங்கீகரிக்கப்படாத வெள்ளாட்டு இனம்னு பண்ணையாடு, மோனையாடுன்னு ரெண்டு இனமும் நம்ம பகுதிகளில் வளர்க்கப்படுது.
0: சரி, வளர்க்கப்படுது, அதுக்கு என்ன?
1: இது உலகம் முழுக்கவே வளர்க்கப்படுதுன்னு வச்சுக்கோயே, ஆனா ஒட்டுமொத்தமா இந்த வெள்ளாட்டு இனம் சுமார் 30 விழுக்காடு அழிவோட விளிம்புல இருக்கிறதா கணக்கிட்டு இருக்கிறாங்களா?
0: இதென்னக்கா இப்படி ஒரு செய்திய சொல்லிட்டீங்க?
1: ஆமா சித்ரா, இத நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். ஏன்னா வெள்ளாட்டு இனம் கரியா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், இல்ல அதோட இனவிருத்தியா இருக்கட்டும், எல்லாருக்குமே உகந்தது, எல்லா விதத்திலயும் உகந்ததுன்னு அத்தனை பேருக்கும் தெரியும். விரும்பி விரும்பி வாங்கப்படுற ஒரு இனம் தான் இந்த வெள்ளாட்டு இனம். ஆனா அந்த வெள்ளாட்டு இனம் 30 விழுக்காடு அழியிற தருவாயில இருக்குன்னா வருத்தம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? நீயே சொல்லு.
0: அதானக்கா, ஆனா இதுக்கு என்னதாக்கா பண்ணலாம்?
1: இத நிவர்த்தி பண்றதுக்கான வழிகளையும் வல்லுநர்கள் சொல்லிட்டுதான் இருக்காங்கம்மா. ஒன்னு இல்ல, இந்த வெள்ளாட்டு இனத்தோட மரபில் தனித்தன்மைய பாதுகாத்து வைக்கிறது ரொம்ப அவசியமா. நவீன உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாழ்விடத்துல பாதுகாக்கிறது, வாழ்விடத்திற்கு வெளியே பாதுகாக்கிறது அப்படின்னு ரெண்டு வகைகளா பிரிச்சு அதை பாதுகாத்தா தான் இந்த இனத்தை காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க.
0: ஓஹோ அக்காக்கா, இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
1: சொல்லு சித்ரா, தாராளமா.
0: இப்ப பாருங்கக்கா, இந்த வெள்ளாட்டுல 39 வகை இருக்குன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஆட பத்தி கொஞ்ச நெஞ்ச தெரிஞ்ச எனக்கே இது தெரியல. தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டு மாடுகளை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி இந்த ஆட்டு இனங்களை பத்தின விஷயங்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்லக்கா?
1: சரியா சொன்ன சித்ரா. பொதுவா இந்த வெள்ளாட்டு இனங்கள்லாம் வெப்பத்தை நல்லாவே தாங்குற இனம்.
0: அது சரிக்கா, இந்த வெள்ளாட்டு இனங்கள்லாம் எதனால குறையுதாங்கா?
1: முதல்ல அவங்க சொல்ற விஷயம், மற்ற இனங்களை விட இதோட பராமரிப்பு கொஞ்சம் கூடுதல் தேவையா இருக்குது. அதாவது சித்ரா, இன்னைய காலகட்டத்துல இந்த வெள்ளாட்டு இனங்கள்லாம் அதிக உடல் பருமனோடையோ, இல்ல அதிக பால் கொடுக்கும் தன்மையோடையோ இல்லாத ஒரு சில காரணங்களால இத வளர்க்கறத தவிர்க்கிறாங்களாம். அதே நேரத்துல இந்த இனம்லாம் குறைஞ்சளவு பராமரிப்பு தேவைகளை கொடுத்தாலே போதும், தரம் குறைஞ்ச மேய்ச்சல் நிலங்களா இருந்தா கூட இதுங்கெல்லாம் சமாளிச்சுக்கும். அதே மாதிரி சாதகமே இல்லாத தட்பவெட்ப நிலையில கூட அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்தி அமைச்சுக்கிட்டு வாழ பழகிக்கும். இன்னும் சொல்ல போனா அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய திறனும் இந்த வெள்ளாட்டு இனங்களுக்கு உண்டு. அதே போல கடினமான தீவனத்தை செரிக்கிற தன்மையும் இந்த வெள்ளாட்டு இனங்களுக்கு உண்டு. அதிக தூரம் போய் மேயிற திறனும் நோய் எதிர்ப்பு திறனும் இதோட கூடுதல் சிறப்புனே சொல்லலாம்.
0: பாருங்களக்கா, இந்த வெள்ளாட்டுல இவ்வளவு சிறப்புகள் இருக்கு, ஆனா ஒரு சில காரணத்துக்காக இத வளர்க்காம விடுறது யோசிக்க வேண்டிய விஷயம் தானக்கா?
1: அதத்தானே வல்லுநர்கள் சொல்றாங்க.
0: சரி ரேவதிக்கா, இந்த வெள்ளாட்டு இனத்தை பாதுகாக்கிறதுக்கு நாம என்னதான் செய்யணும் அத சொல்லுங்க.
1: சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சித்ரா. இரு, நம்ம வெள்ளாட்டுக்கு கொஞ்சம் தண்ணிய வச்சுட்டு வந்து சொல்றேன்.
0: ரேவதிக்கா, ஆட்டுக்கு தண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஆட்டுக்கு கஞ்சி வச்சு தண்ணி வச்சு தலை உடச்சி போட்டு அது கூட உட்காந்து கதையும் பேசிட்டு வந்தீங்கன்னா, வெள்ளாட்ட பாதுகாக்கறத பத்தி என்கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்களே, அந்த தகவலை எப்ப சொல்லுவீங்க?
1: சித்ரா, நீ இன்னும் உட்காந்துதான் இருக்கியா? நான் நம்ம வெள்ளாட்டோட பொழுத போக்கிட்டு இருந்ததுல நீ உட்கார்ந்து இருந்த விஷயத்தையே மறந்துட்டேன்.
0: சரிதான்.
1: சரி சரி, வருத்தப்பட்டுக்காத. வெள்ளாட்டு பராமரிப்ப எப்படி செஞ்சா அதை பாதுகாக்கலாம் தானே கேட்ட?
0: ஆமாக்கா, அதேதான்.
1: ஒண்ணுல சித்ரா, இத நான் சொல்லல.

0: வல்லுநர்கள் சில விஷயங்களை சொல்லி இப்படியெல்லாம் அதை செஞ்சா இந்த வெள்ளாட்டு எண்ணத்தை அழிவிலிருந்து காப்பாத்த முடியும்னு சொல்லிருக்காங்க. அத நான் உனக்கு இப்ப சொல்றேன்.
1: சீக்கிரம் சொல்லுங்கக்கா, அதுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட்டிங்.
0: நம்ம நாட்டுல பாரம்பரியம் மிக்க இந்த வெள்ளாட்டு எண்ணத்தை, அதோட பண்புகளை, அதோட சிறப்புகளை முதல்ல மத்தவங்களுக்கு பரப்புரை பண்ணணுமா?
1: ஆமாக்கா, நாலு பேருக்கு தெரிஞ்சா தானே அதை வளர்க்கறதுல ஆர்வம் காட்டுவாங்க.
0: அதத்தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளாட்டு வளர்ப்போர் சங்கம், அதோட கூட்டமைப்பு, இத மாதிரி ஏதாவது ஆர்வலர்கள் ஆரம்பிச்சு அதுக்கு ஏற்படுற பிரச்சனைகளையும் அதை தீர்க்கிற வழிமுறைகளையும் அதுக்கான ஆலோசனைகளையும் மற்றவங்களுக்கு அது மூலமா சொல்லணுமா.
1: இது நல்ல விஷயமா இருக்கே.
0: இன்னும் சொல்றாங்க கேல, இதோட சிறந்த இனப்பெருக்கம், தீவன மேலாண்மை, பராமரிப்பு, நோய் தடுப்பு, இதெல்லாம் பத்தி கூட மற்ற ஆடுகள்லாம் வளர்க்கறவங்க கூட அறிஞ்சு வச்சு இந்த இனத்தையும் சேர்த்து வளர்க்கறதுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்திக்கணுமா.
1: ஓ, இப்படியெல்லாம் செஞ்சா மட்டும் போதுமா?
0: இல்லையே, இன்னும் சில விஷயங்களையும் சொல்றாங்களே. நல்ல பராமரிப்பு மிக்க வெள்ளாடுகளை இறைச்சிக்காக விற்காம அதோட இன விருத்திக்காக சக பண்ணையாளர்களா பார்த்து அவங்க கிட்ட இந்த இனத்தை பரிமாறணும்னு சொல்றாங்க சித்ரா.
1: அப்புறம்க்கா?
0: அப்புறம் என்னன்னா, கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் அப்புறம் கால்நடை பராமரிப்பு துறை மூலமா சிறந்த பாரம்பரிய குணமிக்க உள்நாட்டோட பொலிக்கிடாக்கள் இருக்குல்ல, அதுகிட்டே இருந்து பெறப்பட்ட இனப்பெருக்க பெட்டகங்கள் மூலமா செயற்கை கருவூட்டல் பண்றதும் ஒரு சிறந்த முறையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
1: அதாவது இந்த நாட்டு மாட்டுக்கெல்லாம் நவீன கருவூட்டல் பண்றாங்களே, அது மாதிரியாக்கா?
0: அதேதான் சித்ரா. நாட்டு ஆடுகளையும் அந்த வகையிலேயே சேர்த்து பராமரிப்பு பண்றதுக்கான யுத்திகளை நாடணும் அப்படின்றதுதான் இவங்களோட நோக்கம். இது மட்டும் இல்லாம விழிப்புணர்வு கூட்டம் அப்பப்ப ஏற்படுத்தணுமா, நோய் மேலாண்மை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அடிக்கடி ஏற்படுத்திக்கணுமா, புதிய நவீன உயர் தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கிறது மூலமாவும் இந்த இனத்தை அழிவுலேருந்து கண்டிப்பா பாதுகாத்துலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க.
1: ஆமாக்கா, நீங்க சொல்ற மாதிரி இவ்ளோ விஷயங்களை அவங்க ஆய்வு பண்ணி அறிஞ்சு சொல்றத நம்மளும் கொஞ்சம் செயல்படுத்தணும்க்கா.
0: உனக்கு புரிஞ்ச மாதிரி நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரிஞ்சதுன்னு வச்சுக்கேன் சித்ரா. வெள்ளாட்டு இனம் வாழ்வாங்கு வாழும்.
2: கேட்டது பண்ணை செய்தி.
0: இதுவரை நேயர்கள் கேட்டது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நேர்களை இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1.3 இன்னை கேட்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
1: நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கிற்கும் பாடல் அன்று பெய்த மழையில் திரை

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீரத்தாம்பால் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொலமது. மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமெக்ஸ்.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு வழியில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின்

திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள சேர்க்கைக்கான அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல் திட்ட உதவியாளர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், தையல் கலையை சேவிங் டெக்னாலஜி, தகவல் பதிவு இயக்குபவர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், அழகக்கலை, காஸ்மெட்டாலஜி ஆகிய ஒருவரோட பயிற்சி பிரிவில் சேர்வதற்கு விருப்பமுள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தவறிய மாணவிகள், தாங்கள் தகுந்த சான்றிதழ் நகருடன் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் மார்க்ஷீட், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், புதுச்சேரி ரெசிடென்ஸ் பயிற்சி நிலைய முதலில் அணுகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்திற்காக.

0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கற்கும் பாடல் உள்ளே வெளியே திரைப்படத்திற்காக

0: நேர்களது வரை கேட்டது வருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் காலம்
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ் புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்கள் இருந்திருப்பது காரைக்கால் பண்பலை 1:30 நேரம் 8:30 நிமிடம். இதை கேட்கலாம் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிற்கும் பாடல் 7வது மனிதன் திரைப்படத்திற்காக

0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை நிகழ்ச்சி அனைத்தும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கேற்கும் பாடல் மழலை பட்டாளம் திரைப்படத்திற்காக.

0: நாலை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோலம். அது
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் முழுவர் அரங்கம்.
9: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
10: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
11: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
10: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
11: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
10: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்,
11: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
10: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடல் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிற்கும் பாடல் விடுதலை திரைப்படத்திற்காக

0: அளித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது. மயிலாடுதுறை நாராயணன் சொலரி வழங்கிய காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சி பகுதியை வழங்கிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி முழுக்கும் நாராயண் சொலரி மயிலாடுதுறை.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: பாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: தொடர்வது ஆங்கில செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் சாய்ரா முஜ்தபா வித் தி நியூஸ் அட் 9. The headlines. Center approves mission for cotton productivity with an outlay of over 5,600 crore rupees. Also clears emergency credit line guarantee scheme 5.0 to support businesses manage short-term liquidity. Cabinet gives nod to 2 semiconductor manufacturing units in Gujarat. Also approves a fair and remunerative price of 365 rupees per quintal for sugar cane for 2026-27 season. Government increases judge strength of Supreme Court by 4-37. Prime Minister Narendra Modi condemns attack on UAE's Fujairah, which injured 3 internationals. Calls for dialogue and diplomacy to restore peace and stability across West Asia. Political activities intensify for government formation in West Bengal, Tamil Nadu, Puducherry and Kerala. And in cricket, India retain its top position in ICC Men's T20 rankings. And now the news in detail. The Union Cabinet has approved the mission for cotton productivity with an outlay of over 5,600 crore rupees to address bottlenecks, declining growth and quality concerns in India's cotton sector. Addressing a press briefing in New Delhi, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said the mission aligns with the government's 5F vision, farm to fibre, to factory, to fashion, to foreign, and focuses on enhancing cotton productivity.
4: This project is worth 5,660 crore rupees and consists of 3 components. The first component is research. The second is enhancing production technologies. And the third is encouraging farmers towards new age fibers. This reflects the Prime Minister's 5F vision, creating fiber from the farm, moving from fiber to the factory, from factory to fashion, and maintaining the entire cotton supply chain from fashion to foreign shores.
3: The scheme aims to develop high-yielding variety seeds that are resistant to diseases and pests while promoting the large-scale adoption of modern crop production technologies. The scheme is expected to benefit around 32 lakh cotton farmers and boost cotton production to 498 lakh bales by 2030-31. The Union Cabinet has also approved the Emergency Credit Line Guarantee Scheme 5.0. The minister shared that the scheme aims to provide credit guarantee support to help businesses manage short-term liquidity mismatches arising from the West Asia crisis. Under the scheme, 100% credit guarantee will be provided for MSMEs, while a 90% guarantee will be extended to non-MSMEs.

நந்தினியும் ராக்கம்மாளும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது பேச்சு பூங்குழலி பற்றி திரும்புகிறது. அதற்கு ராக்கம்மாள், நானே சொல்லணும்னு இருந்தேன், மந்திரவாதியை என் புருஷன் கடல்ல ஏற்றிக்கிட்டு போனதுக்கு மறுநாள் இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக பழுவூர் ஆட்களும் தொடர்ந்து வந்தாங்க. அவங்கள ஒத்தனை என் நாத்தி படகுல ஏற்றிக்கிட்டு இரவுக்கிரவே இலங்கைக்கு போச்சு. அவளுக்கு படகு விட தெரியுமா? படகு விடுறதே அவளுக்கு வேலை. படகு விடாத நேரங்களில் கோடிக்கரை காடுங்களில் சுற்றி அலையும் அது. இந்த காட்டில் அவளுக்கு தெரியாத மூலை முடுக்கு ஒன்றும் கிடையாது. அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய்? யாரோ கடல்ல மூழ்கி போயிட்டதா இவங்க அலறி அலறி அடிச்சுக்கிறாங்களே, அது நிச்சயம் இல்லைன்னு சொல்றேன். பூங்குழலி வந்த பிறகு அது நிச்சயமாகும். அந்த பெண்ணும் மூழ்கி இருக்கலாம் அல்லவா? அவ மூழ்க மாட்டா. கடல் அவளுக்கு தொட்டில் மாதிரி. அதோட மேலும் என்ன, கொஞ்சம் முன்னால கலங்கர விளக்கின் உச்சியில ஏறி பார்த்துக்கிட்டு இருந்தேனா, ரொம்ப தொலைவுல ஒரு படகு வரா மாதிரி தோணிச்சு. அப்புறம் அது கரைக்கே வரல. என்ன ஆகியிருக்கும்? இங்கே கடற்கரை ஓரத்தில் கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு வேற சதுப்புறில் கால்வாயில் படகு விட்டு கொண்டு போயிருக்கக்கூடும். அது கூட சாத்தியமா? பூங்குழலிக்கு சாத்தியம் இல்லாதது ஒன்றுமே இல்லைங்கம்மா. தஞ்சாவூர்காரனும் என்னோட உச்சிக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான், அவனுக்கும் அப்படி தான் தோணுச்சான். சரி, எப்படியாவது இருக்கட்டும். நான் இப்போது குழகர் கோவிலுக்கு போகலாம் வா. துணைக்கு சேர்ந்த நமுதனை கூப்பிட்டு வரட்டுமா? வேண்டாம், அவன் அவளுடைய மாமன் மகளை தேடட்டும். நாம் அதற்கு குறுக்கே நிற்க வேண்டாம். இருவரும் குழகர் கோயிலை நோக்கி புறப்பட்டார்கள். பூங்குழலியைப் போலவே ராக்கம்மாளுக்கும் கோடிக்கரை புதை சேற்று குழிகள்

0: பற்றி நன்கு தெரிந்திருந்தது. நந்தினிக்கு ஜாக்கிரதையாக வழிகாட்டி அழைத்து கொண்டு போனாள். இருவரும் குழகர் ஆலயத்தை அடைந்தார்கள். கோவில் பட்டர் அவர்களை கண்டு வியப்படைந்தார்.
1: ராணி, இது என்ன? இந்த நேரத்தில் தனியா வந்திருக்கிறீங்க. பரிவாரங்களே இல்லாம முன்னாலேயே எனக்கு சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா? தங்களை வரவேற்க ஆயத்தமாக இருந்திருப்பேனே என்றார்.
0: அதற்கெல்லாம் இதுதானா சமயம் பட்டரே? சோழ நாட்டுக்கு பெரும் விபத்து நேர்ந்திருக்கிறதே. சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியான இளவரசரை கடல் கொண்டு விட்டதாக சொல்லுகிறார்களே. இளவரசரை காப்பாற்றி அருளும்படி குழகரிடம் முறையிட்டுக் கொள்வதற்காக வந்தேன் என்றாள் நந்தினி.
1: அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது தாயே. தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நம் பொன்னியின் செல்வருக்கு சமுத்திரராஜனால் ஆபத்து ஒன்றும் நேராது என்றார் குருக்கள்.
0: இதனால் அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறீர்கள் பட்டரே?
1: இளவரசர் பிறந்த நட்சத்திரமும் லக்னமும் அப்படியம்மா? உலகமாள பிறந்தவரை கடல் கொண்டு போயிடுமா? நீங்க வருத்தப்படாதீங்க. குழகரை பிரார்த்தனை பண்ணிக்குங்க. அவசியம் இளவரசரை காப்பாற்றுவார்
0: என்றார் பட்டர். இவ்வாறு கூறிவிட்டு சுவாமிக்கு தீபாராதனை செய்து திருநீரும் கொடுத்தார்.
1: அம்மணி, நீங்க இவ்வளவு மேலான நிலைமையில இருப்பது குறித்து ரொம்ப சந்தோஷம் என்றார்.
0: என்னை உங்களுக்கு முன்னமே தெரியுமா பட்டரே?
1: தெரியும் ராணி, பழையாறையில் பார்த்துருக்கிறேன். வைகைக்கரை கோவில்லையும் பார்த்திருக்கேன். தங்கள் தமையன் திருமலை இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்?
0: ஆழ்வார்களின் பிரபந்தங்களை பாடிக்கொண்டு ஊர் ஊராய் திரிந்து கொண்டிருக்கிறான். அவனை நான் பார்த்து வெகு காலம் ஆயிற்று.
1: அவனுக்கு கூட அதை பற்றி குறைதாம்மா. தாங்கள் பழுவூர் ராணியான பிறகு அவனை பார்க்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டான்.
0: அதற்கு என்ன செய்யலாம் ஐயா? நான் புகுந்த இடத்தில் எல்லாம் பரம சைவர்கள். அவனோ வீர வைஷ்ணவன். ஆழ்வார்க்கடியான் என்று பட்டப்பயிர் வைத்து கொண்டு சைவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு திரிகிறான். அவனை எப்படி நான் சேர்ப்பது? புகுந்த வீட்டாரின் மனங்கோணாமல் நான் நடந்து கொள்ள வேண்டாமா?
1: உண்மைதான் தாயே, உண்மை. தங்கள் பதியோட மனங்கோணாமல் நடப்பதுதான் முக்கியமானது. ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போகட்டும்.
0: பட்டரிடம் விடைபெற்று கொண்டு இருவரும் கிளம்பினார்கள்.
1: தனியா போறீங்களே, கொஞ்சம் பொறுத்தா நானும் வந்துடுவேன்.
0: வேண்டாம் ஐயா, எங்களுக்காக அவசரப்பட வேண்டாம். இந்த பெண்ணுக்கு இந்த பக்கமெல்லாம் நன்றாய் தெரிகிறது. அதோடு இன்றைக்குத்தான் கோடிக்கரை முழுவதும் அமளி துமளிப்படுகிறதே. பயமொன்றும் இல்லை, நாங்கள் போகிறோம் என்றாள் நந்தினி. இரு பெண்களும் ஆலயத்துக்கு வெளியில் வந்தார்கள். பட்டர் கண் பார்வையிலிருந்து மறைந்ததும் ராக்கம்மாள் நந்தியின் கையை பிடித்து ஆலயத்துக்கு பின்புறமாக அழைத்துச் சென்றாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் தாழை புதர்கள் செறிந்த ஓடைக்கரையை அடைந்தார்கள். நட்சத்திர ஒளியின் உதவியைக் கொண்டு ஓடைக்கரையோடு நடந்தார்கள். தாழை புதரின் மறைவில் பூங்குழலி மூச்சை பிடித்து கொண்டு நின்றாள். மந்திரவாதியும் நந்தினியும் மெல்லிய குரலில் பேசிய போதிலும் அவர்களுடைய பேச்சு பெரும்பாலும் அவள் காதில் விழுந்தது. இளவரசரை கடல் கொண்டது என்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று நந்தினி கூறியதற்கு மந்திரவாதி,
2: ராணி, என் பேச்சில் உங்களுக்கு எப்போதும் நம்பிக்கை இருப்பதில்லை. இதனால் இப்போது அவநம்பிக்கைப்படுகிறீர்கள் என்று கேட்டான்.
0: இளவரசரோட ஜாதக பலத்தை பற்றி நீ கேட்டதில்லையா? சற்று முன்னால் கூட குழகர் கோவில் பட்டர் அதை பற்றி சொன்னார்.
2: பைத்தியகாரதனா? கிரகங்கள் நட்சத்திரங்களோட சக்தியை காட்டிலும் என்னுடைய மந்திர சக்தி வலியது. அமைதி குடிகொண்டிருந்த கடலில் நான் மந்திரம் ஜபித்து சுடற்காற்றை பெருவித்தேன் என்பது தங்களுக்கு தெரியுமா? முதலில் அந்த காஞ்சி நகர் ஒற்றனும் அதை நம்பவில்லை. பிற்பாடு கடலில் மூழ்கி உயிரை விடும்போது கட்டாயம் நம்பியிருப்பான்.
0: அவன் கடலில் மூழ்கி இறந்ததை நீ பார்த்தாயா?
2: நான் பார்க்காவிட்டல் என்ன? அவன் இருந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்ததை பார்த்தேன்.
0: தீப்பிடித்த கப்பலிலிருந்து அவனை தப்புவிக்க இளவரசர் கடலில் குதித்து போனாராமே.
2: போனவர் திரும்பி வந்தாரா?
0: திரும்பி பல்லவனுடைய கப்பலுக்கு வரவில்லை.
2: பின்ன என்ன? ரெண்டு பகைவர்களும் ஒரே நாளில் பலியாவதற்காகவே வந்தியத்தேவனை உயிரோடு விட்டுவிட்டு வந்தேன்.
0: நீ என்னதான் சொன்னாலும் என் மனம் நம்பவில்லை. அவர்கள் இருவரும் இன்னும் உயிரோடு இருப்பதாக என் மனத்திற்குள் ஏதோ சொல்லுகிறது. பூங்குழலியை உனக்கு தெரியுமா?
2: நன்றா தெரியும். இலங்கையில் அவள் எங்களுக்கு தொல்லையா இருந்தாள். அவளும் சுடற்காற்றில் போயிருக்கலாம்.
0: அதுதான் இல்லை. சிறிது நேரத்துக்கு முன்பு ஒரு படகு தூரத்தில் வந்தது. கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து ராக்கம்மாள் பார்த்தாளாம். திடீரென்று அது மறைந்து விட்டதாம். படகில் இரண்டு மூன்று பேர் இருந்ததாக தோன்றியதாம்.
2: அப்படியானால் தாங்கள் கிழவரை அழைத்து கொண்டு

0: உடனே நடையை கட்டுங்கள். நான் இருந்து பார்த்து கொண்டு வருகிறேன்.
1: நாங்கள் இருந்தால் என்ன?
0: கிழவர் இருந்தால் இளவரசருக்கு ராஜ மரியாதைகள் செய்து அழைத்து கொண்டு போய் பார்ப்பார். காரியமெல்லாம் கெட்டுப்போகும்.
1: மந்திரவாதி, நானும் தான் கேட்கிறேன். அவர்கள் இறக்க வேண்டிய அவசியம் என்ன? மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிவிட எல்லோரும் சம்மதித்து விட்டால்?
0: அம்மணே, பெண் புத்தியை காட்டிவிட வேண்டாம். காஞ்சி ஒற்றனுக்கு நம் ரகசியமெல்லாம் தெரியும். அவன் இளவரசரிடமும் சொல்லியிருப்பான். பொழுது விடுவதற்குள் நீங்கள் புறப்பட்டுச் செல்லுங்கள். ஏ ராக்கம்மா, பூங்குழலி அவர்களை அழைத்து வந்தால் காட்டில் எங்கே வைத்திருப்பாள்?
1: மறைந்த மண்டபம் ஒன்று இருக்கு, அதுதான் அவளோட அந்தரங்க வாசஸ்தலம். காஞ்சி ஒற்றனை அதில் தான் ஒரு பகல் முழுக்க மறைச்சி வச்சிருந்தா. பிறகு அதை நான் கண்டுபிடிச்சி விட்டேன்ல.
0: நல்லது, அந்த மறைஞ்ச மண்டபம் இருக்கும் இடம் எனக்கு தெரியும். அங்கே போய் காத்திருக்கிறேன். ராணி, சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறார்? ஏதாவது செய்தி உண்டா?
1: எந்த சக்கரவர்த்தியை பற்றி கேட்கிறாய்?
0: நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தி என்று இந்த வாய் ஒரு நாளும் சொல்லாது. நமது சக்கரவர்த்தியை பற்றித்தான் கேட்கிறேன்.
1: சௌக்கியமாக இருப்பதாக 10 நாளைக்கு முன்பு செய்தி கிடைத்தது. ஆஹா, எத்தனை நாள் ஆற்று பார்த்து.
0: சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்கள். அந்த முட்டாள் பல்லவன் என்ன செய்ய போகிறானாம்?
1: அவனையும் தஞ்சைக்கு அழைத்து போகிறோம்.
0: அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க.
1: அவனை பற்றி கவலை இல்லை. நான் காலால் இட்டதை அவன் தலையால் செய்ய காத்திருக்கிறான்.
0: இருந்தாலும் ஜாக்கிரதையா இருப்பது நல்லது. காஞ்சி ஒற்றன் வந்தியத்தேவனிடம் தாங்கள் கொஞ்சம் ஏமாந்து போனீர்கள் அல்லவா?
1: அது உண்மைதான். அதனாலேயே அவனை உயிரோடு மறுபடியும் பார்க்க விரும்புகிறேன்.
0: அந்த ஆசையை அடியோடு விட்டுவிடுங்கள் ராணி.
1: இவ்வாறு பேசிக்கொண்டே அவர்கள் அங்கிருந்து நகரத் தொடங்கினார்கள் என்று தெரிந்தது. பூங்குழலி தன்னை அவர்கள் பார்க்காத வண்ணம் இன்னும் நன்றாய் புதரில் மறைத்து கொண்டாள். நல்ல வேளையாக அவள் இருந்த பக்கம் அவர்கள் வரவில்லை. வேறு திசையாகச் சென்று விட்டார்கள்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில இடும்பன்காரி, கடம்பூர் நடுநிசி கூட்டத்துல வேல நாட்டம் ஆட வந்த தேவராளன், கொள்ளிடக்கரையில இடும்பன்காரியோட சேர்ந்து திருப்புறம்பயம் பள்ளிப்படை காட்டுல நடந்த சதி கூட்டத்துல பங்கெடுத்துக்கிட்ட சோமன் சாம்பவன், இவங்களை போல எத்தனையோ பேர் வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள் ரவிதாசனின் தலைமையில் இயங்கி வந்தாலும் அவன் உயிரை காக்க முடியல. பழி வாங்குறதுக்கு இவங்க எல்லார காட்டிலும் அதிக காரணம் தனக்கு இருப்பதாக சொல்லி பழுவூர் இளையராணியாகி சபதத்தை நிறைவேற்ற நந்தினி ஏற்படுத்திக்கிட்டு வர குழப்பங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த நெடுங்கதையின் புதிய திருப்பம் கோடிக்கரை கலங்கரை விளக்க காவலரின் மருமகள், இந்த கோஷ்டியைச் சேர்ந்தவ என்கிற விஷயம். வலிய வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட இந்த ராக்கமால எவ்வளவு தூரம் நம்பலாம்? ரொம்ப எச்சரிக்கையோட நந்தினி பேசுறத கவனிச்சோம். யாரோ கடல்ல மூழ்கி போயிட்டதாக இவங்க அலறி அடிச்சுக்கிறாங்களே, அது நிச்சயம் இல்லைன்னு சொல்றேன். பாருங்க, யாரோன்னு ரொம்ப பட்டுக்காம பேசுறா ராக்கம்மாள். குழவர் கோவிலுக்கு தஞ்சாவூர் சேந்த நமுதனை துணைக்கு அழைச்சிக்கிட்டு போகலாமான்னு கேட்டதுக்கு வேணாம்னு சொல்லிடுறா நந்தினி. வந்தியத்தேவனுடன் கோடிக்கரைக்கு வந்திருந்த பழையாறை வைத்தியர் மகன் இந்த சேந்தன் அமுதனுடன் சிறையில் இருந்ததையும், குந்தவை வர்றதுக்குள்ள தன் செல்வாக்கினால வைத்தியர் மகனை நந்தினி விடுதலை செய்ததையும் பார்த்தோம். வேணாம்னு சொன்னதுக்கு இதுவும் முக்கியமான ஒரு காரணம். கதையின் அடுத்த கட்டத்துக்கு போகும் முன் ஒரு விலகல். கோடிக்கரையின் சதுப்பு நில பாங்கு, புதைசேற்று குழிகள் இவற்றோட இன்னொரு செய்தி, ஒரு காலத்துல சிறு சிறு தீவுகளா இருந்த பகுதிகள் காலப்போக்குல சேர்ந்துகிட்டதா சொல்றாங்க. இதுக்கு சான்றாக இன்றும் சில பகுதிகள் தீவுங்கிற பேர்ல இருக்கின்றன. ஓணான் தீவு, தாழையடி தீவு, இப்படி தியாக விளங்க கரையரின் முன்னோர்களுக்கு இன்னும் சில பெயர்கள் தெரிஞ்சிருக்கலாம். இலங்கையிலேயே அருள்மொழிவர்மரை நெருங்க முடியல ரவிதாசனால. இங்க கோடிக்கரையில அவரை கண்டுபிடிச்சாலும் ஒன்னும் செய்ய முடியாது. நந்தினி ஏதோ குழப்பத்துல இருக்கிறார். எந்த முயற்சி பண்ணினாலும் காரியம் கெட்டு போகும். பொழுது விடியறதுக்குள்ள எல்லாரும் புறப்படுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு அவசரப்படுத்துறான். இந்த நிலையில ரவிதாசன் என்ன திட்டம் வச்சிருக்கார் போக போக தெரியும். நந்தினி முற்றிலும் எதிர்பாராத போது கேட்கிறான், ராணி சக்கரவர்த்தி எப்படி இருக்கா?

0: ஏதாவது செய்தி உண்டா? இது அடுத்த திருப்பம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: இனி கேட்கலாம் இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கிருக்கும் பாடல் புது வசந்தம் திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தற்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள், எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இருக்க உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமோது தார்பாயில் கிரினட் ஓஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதனம் படத்தை மிச்சப்படுத்தணும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்புடி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, ஸ்ரீ விருதாச்சலம் ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி,
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
12: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடல் சின்ன பூவே மெல்ல பேச திரைப்படத்திற்காக.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
5: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடல் தளபதி திரைப்படத்திற்காக.

0: ஒளித்தந்த பாடலோடு நிறைவு பெற்றது இசை ஊஞ்சல். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 9:55.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
3: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCOM ஜெனரல், BCOM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
4: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
3: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCOM, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
5: உலக நாடுகளில் உள்ள ஃப்ரேமிங் சிஸ்டம் மற்றும் கிஃப்ட் பொருட்கள் அனைத்திலும் உங்கள் போட்டோ போட்டு கிஃப்ட் பேக் செய்து தருகிறார்கள் ஸ்ரீ பாலாஜி கிரியேட்டிவ் கிஃப்ட்.
6: மேஜிக் மக், மேஜிக் மிரர், ரொட்டேட்டிங் லைட்டிங் போட்டோ, மியூசிக் போட்டோ அனைத்தும் உங்கள் பாலாஜி கிரியேட்டிவ் கிஃப்ட் சென்டரில்.
5: ஸ்ரீ பாலாஜி படக்கடை அண்ட் கிரியேட்டிவ் கிஃப்ட், நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
7: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
8: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
7: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள், குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
0: நேர்களின் கேட்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லும் போது நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரினட்வோஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
9: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
11: கோர்ஸ் வேலி வலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
10: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
12: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
13: வணக்கம். கார் கம்பெனி தொடங்கி கோடி கோடியாக லாபம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார் ஹென்றி போர்ட். எத்தனை பெரிய பணக்காரர் என்றாலும் மனைவிக்காக அவ்வப்போது ஒரு குறிப்பிட்ட கடைக்கு சென்று சிறந்த மலர்களை நேரடியாக தேர்ந்தெடுத்து வாங்கி செல்வார். ஒரு நாள் பூக்களை தேர்வு செய்து கொண்டிருந்த போது புத்தம் புதியதாக நீலக்கலரில் ஒரு வித்தியாசமான மலர் இருப்பதை பார்த்து, இது என்ன மலர், யார் கொண்டு வந்து தருவது என்று பணியாளிடம் கேட்டார். கடையின் பின்புறத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் முதலாளியை கேட்டால்தான் விவரம் தெரியும் என்றார் பணியால். தூங்கிக் கொண்டிருந்த உரிமையாளரை தட்டி எழுப்பினார் ஹென்றி. எதுவும் புரியாமல் இருந்த கடை உரிமையாளரிடம், உங்கள் கடையில் பூக்கள் மிக அற்புதமாக வித்தியாசமாக இருக்கிறது என்பதை பாராட்டுவதற்காகவே தேடி வந்தேன், நான் தான் பிரபல கார் கம்பெனியின் முதலாளி ஹென்றி போர்ட் என்றார். அப்படியா, வணக்கம், உங்கள் அன்புக்கு நன்றி என்றார் பூக்கடை முதலாளி. ஹென்றி பூக்கடை முதலாளியை நோக்கி, கிளை அலுவலகத்தை நீங்கள் தொடங்கினால் லாபம் ஈட்டலாம், அந்த லாபத்தை கொண்டு உற்பத்தி நிலையம் தொடங்கலாம், பெரிய கோடீஸ்வரராக மாறலாம், எல்லோரும் உன்னை மதிப்பார்கள், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றார் ஹென்றி. அதற்கு பூக்கடை முதலாளி, ஏன், நான் இப்பவே சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன், இப்பவே எனக்கு எல்லாம் இன்பமாகத்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டு மீண்டும் படுத்து உறங்க தொடங்கினார் பூக்கடை முதலாளி. கோடி கோடியாக சம்பாதித்தும் பணத்திற்கு பின்னால்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று தேடுதல் வெட்டை நடத்தி கொண்டிருந்த ஹென்றி அதிர்ச்சி அடைந்தார். ஆம், மகிழ்ச்சி என்பது எங்கே

0: இருப்பதாக எண்ணி பலர் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலரோ அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதையே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறார்கள். இன்றும் சாலை ஓரங்களில் படுத்து உறங்குபவர்களை கவனித்து பாருங்கள். தெருவில் போகும் வண்டிகளின் இறைச்சல், மனிதர்களின் குரல், கொசுக்கடி தொந்தரவுகள் என எதுவுமே அவர்களை பாதிப்பதில்லை. கரடுமுரடான இடத்தில் தலையை வைத்து உடலை குறுக்கும் நெடுக்குமாக படுத்திருந்தாலும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பார்கள். சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து ஆனந்தப்படுங்கள். ஒரு புகழ்பெற்ற துணுக்கு கவிதை ஒன்றை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த தட்டு நிறைய பூக்களை அடுக்கி வைப்போம், உணவுதான் இல்லையே. எப்பேற்பட்ட அழகியல் சிந்தனை என்று பாருங்கள். வயிற்றுக்கு உணவு இல்லாத சூழலிலும் சாப்பிட வேண்டிய பாத்திரத்தில் பூக்களை வைத்து அழகு பார்க்கும் மனப்பான்மை வந்துவிட்டால் என்றென்றும் ஆனந்தமே. இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்தால் எல்லாம் இன்பமயம். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேர்களது வரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய என் சொல்ல மோதோ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரானைட் ஹவுஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை நாகப்பட்டினம்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள்,
3: கோர்ஸ் வேலி வலை மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
7: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
7: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
9: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: நேயர்களை கேட்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கிற்கும் பாடல் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் சீர்காழி நாராயணன் சுவலரி விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுவலரி மயிலாடுதுறை நாராயணன் சுவலரின் மூலம் கடந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
3: பாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகேட்கும் பாடல் கல்யாணியின் கணவன் திரைப்படத்திற்காக.

0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர்

0: பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தொடர்ந்து ஒலிகேற்கும் பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜெயல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன்ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நாளை மாலை 6:20 நாச்சியார்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி செட் வழங்கும் முழுவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
7: ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.

0: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1:30 நேரம் 10:31 நிமிடம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடல் சாரங்க தாரா திரைப்படத்திற்காக
5: வசந்தம்.

0: கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம்.
1: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம்

0: மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சம் மரப்பதிலை திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுரஞ்சன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தரப்பைகள் கோஸ்கள் சரியான வழியில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகவுடன் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கூல்டூரம் வழங்கும் முழுவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கூல் இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கூல்டூரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலம், அது தார்பாகல் கிரினட் வாஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர்

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்கடகைகளுக்கு மேற்கொண்டு சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சி நடத்தி வழங்கூர் கோபால் பல்புடி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
6: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பும் பாடல் அடுத்த விட்டு பெண் திரைப்படத்திற்காக.

பதனிசகத் கண்களும் கவி பாடுதே, பதனிசகத் கண்களும் கவி பாடுதே, பதனிசகத் கண்களும் கவி பாடுதே. மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா

0: நேர்லுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் சீர்காழி நாராயணன் சுவலரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுவலரி, மயிலாடுதுறை நாராயணன் சுவலரி, என் உலகிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
3: பாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா.

0: ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மரகதம் திரைப்படத்திற்காக.

நேரில் எழுந்திருப்பது காரைக்கால் பண்பலை 1:30 நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஒரு கோபால் பல்புடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல். காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:30 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குபவர் ஈரா பூபாலன் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல்ல மோது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் கிளப் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் சிறுமி வி தக்ஷணா, 7 மணிக்கு துறை இசை, 7:25 சைபால் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை வழங்கும் தகவல் நேரம், 7:30 கோபால் பால்புடி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8 மணிக்கு துளிவரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேசி ஸ்ரீராஜ் வல்லர்சின் தொகல் சரோதம், 8:50 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் துளிவரும் பாட்டு, 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனின்சன் பிரிவிசன் துள்ளிவரும் பாட்டு, 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள், 9:50 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையின் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு பூட்டி ஆகாஷ்வாணி, 10 மணிக்கு சிந்தனை அரங்கம், முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் வளமதா நிகழ்ச்சி, 10:05 சிந்தனை அரங்கம், முற்பகல் 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கோபால் பல்புடியின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் தகவல் நேரம், 12:55 பன்னிசை, நண்பகல் 1 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் தேன்மழை, 1:30 கோயம்புத்தூர் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதல்வர் டாக்டர் கே வெங்கடேசன் அவர்கள். ஒன்று 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் வளம்பதா நிகழ்ச்சி, 2:05 அச்சானை கொழு பொம்மை தயாரிக்கும் தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் மரும்பாக்கம் பி முருகன் அவருடன் நேர்முகம், 3 மணிக்கு சீர்காழி நாராயண் ஜுவல்லரி கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் எல்எஸ்சி, 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 4 மணிக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் ஊரும் உணவும், 4:30 வைக்கிங் பனின்சன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும், மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணவும், 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸின் தங்க மாணவர்கள், 5:30 விலக்கேற்றும் விலை, 6 மணிக்கு பனிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராந்தர் மருத்துவமனையின் நலமாய் வாழ, நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிறப்பு சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள், 6:45 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் முழுவதற்கான அறிவிப்புகள்.

பாட்டு கேட்குறியாமா? பாட்டு கேட்க முடியா? நோ, காது உள்ளுறாதோ மனசில் ஆயோ? ஆய் ஆய்.